Thank you, Holy Spirit. We vala namathai uyarthugirom. Kathirku bayappadugira bayam, the fear of the Lord. Amen. Hallelujah. Suttamum ennaikkum nilaithirukkiradumai irukkirathu. It stands forever. Amen. Kathrudaiya nyayangal unmaiyum avigal anaithum neethiyumai irukkirathu. Andavare, உடைய வசனத்தை நாங்கள் கைகொள்ள வைக்கிறோம். உடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்துல எங்களை கைவிடாமல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God Jesus through a

கழண்டு போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பவர் அல்லாஹ்வே.

பிரசவாக்குற கரம், எங்களுக்கு வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதி வணங்குகிறது. நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களிலே எங்களை உருவாக்கு. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கும், நாங்க தவறிவிடக் கூடாதாண்டவரே. பொல்லாங்கல் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a hallelujah, like a lion, oh God. God help us, we need you, without you we cannot make it, oh God.

இருந்த ஆண்டவரே, நம்பிக்கையே இல்லாம இருந்தோம், நம்பிக்கை தந்தீங்களே, பெதன் தந்தீங்களே, ஒரு வாழ்வு தந்திருக்கிறீங்களே, புது வாழ்வு தந்திருக்கிறீங்களே, ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, கையை உயர்த்தி. Yes, we want to thank you. It is you, it is you, it is you.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:22-23 வசனத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். உண்மையிலே இன்றைக்கு இந்த மத்தேயு 5:6-7 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் கண்ணை குறித்து 2வது முறையாக இங்கு ஒரு காரியத்தை பதிய வைக்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அன்பானே இந்த கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்ப கண்ணை வந்து ஆண்டவர் வந்து சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட்னு சொல்றார். இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்லைன்னா ஒரு வீடு எப்படி இருண்டோடு கிடக்குதோ அதே போல சரீரம் நம்முடைய ஆலயம், ஆண்டவர் தங்குற ஆலயம் நம்முடைய சரீரம் ஒரு வீட்டுக்கு சமம். நாம் தங்கியிருக்கிற வீடு முழுவதும் இருளாக இருந்துன்னா எட்டான வீட்டில் ஒருத்தரும் கொடுத்தனும் இருப்பாங்களா? முடியவே முடியாது. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்குற ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்துக்கு பவர் பாயிண்ட்டே எதுனாக்கா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதாவது சரீரத்தை வெளிச்சமாக வைத்துக்கொள்வதே கண்ணு தான். அப்போ உன் கண்ணு தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குன்றார். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும் அப்படின்றார். இப்போ இன்றைக்கி கண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? அன்பான இன்றைக்கி பெரிய சோதனையே இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சோதனை எதுனாக்க அந்த கண்ணு தான். திரும்ப திரும்ப அந்த கண்ணு நமக்கு பாவத்தை செய்யும்படியாக இல்லை பாவத்தில் விழும்படியாக அந்த கண் நமக்கு மிகவும் இடர்லாகி இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இங்கே மத்தேயு 5:10 ஆண்டவர் சொன்னார், உன் வலது கண் இடதல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒரு அவயம் கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும். இப்போ இந்த கண்ணை உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடுன்னே சொன்னார். இந்த கண்ணை குறித்து வேதத்தில் என்னென்னலாம் எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி படுத்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கண்ணை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு காந்தி, மகாத்மா காந்தியிடம் இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன காரியம் அப்படின்னாக்கா, அவர் எப்பயுமே தனக்கு முன்பாக 3 குரங்கு வைத்திருப்பாராம். ஒரு குரங்கு தன்னுடைய 2 கையால் கண்களை மூடினவாரும், ஒரு குரங்கு தன்னுடைய காதை மூடினவாரும், ஒரு குரங்கு தன்னுடைய வாயை மூடினவாரும் இருக்குமா. அது எப்பொழுதும் அவர் தன் ஏஞ்சோனே அதை பார்த்து, இந்த கெட்டவைகளை என் கண்கள் காணக்கூடாது, கெட்டவைகளை காது கேட்கக்கூடாது, கெட்டவைகளை வாய் பேசக்கூடாது என்று இந்த கண்ணு காது வாயை அவர் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்ததை நாம் பார்க்குறோம். அதுலேருந்து இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இந்த பொம்மை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை லிசன் பண்ணோம். அந்த காந்தி சும்மா வைக்கலைங்க. இந்த மத்தேயு 5:6-7 மலைப்பிரசங்கத்தில் அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதுதான் அவர் வந்து சிம்பாலிக்காக என்ன செஞ்சார், அந்த சத்தியத்தை வெளியில் உலகத்துக்கு சொல்லும்படியாக அதை 3 குரங்குகள் மூலமாக இந்த அரிய பெரிய சத்தியத்தை உலகத்துக்கு வெளியப்படுத்தினார், தெரியப்படுத்தினார். கண் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட். உன்னுடைய வாழ்க்கையே இருளாக்கக்கூடியது, உன்னுடைய ஆத்மாவை இருளாக்கக்கூடியது, உன்னுடைய வாழ்க்கையே நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த கண்ணை பிசாசு எப்படியாக பயன்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த கண்ணை நாம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள நாம் வழிவகை செய்வோம். அதற்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே என் கண்ணை நீர் பரிசுத்தமாக, இது கண் இடல் உண்டா, இந்த கண் எனக்கு தேவையில்லை, அதை விட நான் கண் குருடாக போய் பரலோகத்தில் வாசம் பண்ணதுக்கு தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம கண்ணை பிரத்யோகமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். ஏன்னா இன்றைக்கி பிசாசானவன் இந்த கண்ணை தான் உபயோகப்படுத்தி நம்முடைய ஹோல் சரீரத்தையும் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுப்பதற்கு இருளாக்குறதுக்கு அந்த கண்களை தான் பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இந்த கண்ணை குறித்து ஒரு நாள் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னிடத்துல நான் கண்டுபிடித்த ஒரு காரியம், நீதிமொழிகள் 6:16-17 ஒரு பெரிய அதிர்ச்சியை நான் கண்டேன். என்னென்னா, 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள் என்று. இந்த அருவறுப்பான காரியம், கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் என்னன்னாக்கா, முதல் லிஸ்ட்ல இருக்கிறது 17 இருக்கிறது, அவை யாவன்னு சொல்லி முதல் மேட்டுமையான கண் என்று, பொய் நாவு என்று. அடுத்து அப்படியே லிஸ்ட் வருது, நாம் அதெல்லாம் பார்ப்போம். மேட்டுமையான கண், மேட்டுமையான கண் என்றால் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு மேட்டுமையாக பார்க்கறது, தன்னுடைய ஒரு நகை போட்டுக்கிட்டாலோ அல்லது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலோ, நம்மளை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்களோ அல்லது தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மேட்டுமை, அந்த கண்களிலே அந்த ஒரு மேட்டுமை, இந்த கண்களிலே அந்த பெருமை. பாருங்க அன்பானே, அந்த மேட்டுமையான கண்ணை ஆண்டவர் அருவருக்கிறார். அந்த மேட்டுமையான கண்ணும் பாவம் நிறைந்த அந்த கண்ணையும் ஆண்டவர் அருவருக்கிறார். அது உன்னுடைய சரீரத்தையே, உன்னுடைய ஆண்டவர் தங்குற ஆலயத்தையே அது தீட்டுப்படுத்துகிறது, அது வந்து இருளாக்குகிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக அந்த மேட்டுமையான பார்வையை நம்மளை விட்டு எடுப்போம். அந்த பார்க்கறதுலே பாவம் செய்கிறோம், பெருமை உள்ள வருகிறது. உண்மையிலே இப்ப நம்ம எப்படி கண்ணை பராமரிக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமாய் நாம நம்ம கண்ணை சுத்திகரிக்க வேண்டும். பாருங்க அன்பாவிலே, ஆண்டவர் அதனால்தான் நீதிமொழிகள் 4 சொல்றாரு, 20, என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள் என்றார். பாருங்க, இந்த கண்ணு, நம்முடைய செவி, அடுத்தது இருதயம், இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ வேத வசனம் கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் படி நாம் நடந்தோம் என்றால், நாம் நிச்சயமாக ஒரு வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஒரு இருட்டில் தடைவிட்டு நடக்கிறதும் வெளிச்சத்தில் அழகாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பான்? வேத வசனத்தினாலே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ இந்த கண்ணை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று உண்மையிலே நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழக வேதத்தில் அந்த கண்ணை பராமரிக்கக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்பாலே, நம்ம சரீரத்தை இருளாகாமல், நம்ம சரீரத்தை எப்போதும் வெளிச்சமாக வைத்துக்கொள்ள, நாம் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு கண்ணையும் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து, நிச்சயமாக நம்முடைய சரீரமாகிய ஆண்டவர் தங்குற அந்த ஆலயத்தை வெளிச்சமாகவும் ஆசீர்வாதமும் வைக்க ஆண்டவர் உதவி செய்வார். பிசாசுடைய எல்லா தந்திரங்களும் இந்த கண்கள் மூலமாக நம்ம குடும்பத்தையோ, நம்முடைய சரீரத்தையோ, நம்முடைய வாழ்க்கையோ இருட்டாக்குற அந்த சாத்தானுடைய செயல்கள் இன்றோடு முறிந்து போகட்டும். கண்ணை நாம் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம், நிச்சயமாக தெளிவானவர்களாக இருப்போம், வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அந்த கண் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த கண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கண்டதை பார்க்காதபடிக்கு, செல்ஃபோனில் கண்டதை ஆண்டவரே நோக்காதபடிக்கு நாம் இருப்போம். அநேக ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்து அந்த தீபத்தில், அந்த வெளிச்சத்தில் நாம் நடப்போம். நிச்சயமாக நம் கண்ணை நாம் காப்பாற்றி கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் தங்கள் கண்களை ஆண்டவரே பாதுகாப்பாய் பாதுகாத்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. எங்கள் கண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்கள் கண்கள் தெளிவாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்க உதவி செய்யுங்க. நீரே கிருபை காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென்.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம். நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கைதான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். ஏசாயா 49:2. லிங்கன் கிறிஸ்டியன் வேதாகம கல்லூரிக்கு படிக்க சென்றிருந்தார் ஒரு இளைஞன். அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய ஊழிய அழைப்பையே சந்தேகப்பட வைத்தது. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற பாடத்தை எடுத்த ஆசிரியர் தன் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு இந்த மாணவன் எழும்பி ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபிக்கும்படி முதல் நாளே சொன்னார். அடுத்த நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு 70 முதல் 80 சக மாணவர்களுக்கு முன்பு எழும்பி நின்ற உடனேயே அவருடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. வாய் திக்கியது. சுமார் 10 முதல் 15 முறை அந்த மாணவன் செருமி தொண்டையை சரி செய்தார். தான் வாசிக்க நினைத்த வேத பகுதி முழுவதையும் வாசிக்காமல் கொஞ்சமாக சுருக்கிவிட்டார். பின்பு ஒரு சுருக்கமான ஜபம் செய்துவிட்டு தன் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டார். அந்த சம்பவம் அவரை வெகுவாக பாதித்தது. என் வகுப்பு மாணவர்களுக்கு முன்னால் வேத பகுதியை கூட வாசிக்க முடியாத எனக்கு பிரசங்கம் செய்வது எவ்வாறு சாத்தியமாக போகிறது என்று அவர் மிகவும் மன வருத்தப்பட்டார். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டதால் இந்த விஷயத்தை குறித்து ஜபம் செய்ய தனியாக சிற்றாலயத்துக்கு சென்றார். அப்போது அவருடைய தாய் சபையில் ஊழியம் செய்ய வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த மாணவன் மார்க் மில்லர் என்பவர் இவருக்கு எதிராக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த வருடம்தான் படித்து முடித்து பட்டம் பெற்றிருந்தார். மார்க் மில்லர் இந்த மாணவனிடம், நீ புதிதாக வேதாகம கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கிறாயே, நீ எவ்வாறு உணர்கிறாய் என்று கேட்டார். மார்க் மில்லர் அந்த கேள்விக்கான பதிலை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முகபாவனையை வெளிப்படுத்தினார். எனவே அந்த மாணவனும் தனக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியின் அனுபவத்தை பற்றி மார்க் மில்லரிடம் கூறினார். அதை கேட்ட மார்க் மில்லர், நானும் வேதாகம கல்லூரியில் புதிதாக சேர்ந்தபோது இதே அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது என்று கூறினார். அதற்கு மேல் மார்க் மில்லர் என்னென்ன பேசினார் என்று அந்த மாணவனுக்கு ஞாபகம் வராவிட்டாலும், தேவன்தான் மார்க் மில்லர் வழியாக தன்னோடு பேசி தன்னை தைரியப்படுத்தினார் என்று அறிந்து கொண்டார். மார்க் மில்லர் தன்னை சந்தித்தது எப்படி இருந்தது என்றால், தேவன் தன் இருதயத்தை தொட்டு தன்னுடைய பலனை புதுப்பித்ததைப் போலவும், தேவன் தன்னிடம் நான் உன்னுடனே எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று கூறியதைப் போலவும் இருந்தது என்று கூறினார். இந்த மாணவன் சிற்றாலயத்துக்கு சென்றபோது மார்க் மில்லர் இவருக்கு எதிர்பட்டதை தற்செயலாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த மாணவன் அன்று இரவு தேவன் மார்க் மில்லரை பயன்படுத்தி தன்னை பலப்படுத்தியதை உணர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் குழப்பத்தோடும் கவலையோடும் பலவிதமான மன வருத்தங்களோடும் தேவ சமூகத்துக்கு சென்றாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம் வேதனை நிறைந்த மனநிலையை மாற்றி நம் மனநிலையை சீர் செய்ய தேவன் ஏற்ற நபர்களை நம்மிடம் அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட நம்மை அவர் உற்சாகப்படுத்தி பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை உருவாக்கி நம்மை சீர்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் பல்வேறு மனிதர்களை நம் வாழ்விலே பயன்படுத்துகிறார். ஆம், அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி அவர் பயன்படுத்தக்கூடிய துலக்கமான அம்புகளாய் நம்மை மாற்றுகிறார். நம்மை உருவாக்குவதற்காக தேவன் பயன்படுத்தும் மனிதர்களுக்காக நாம் தேவனை துதிப்போம்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:23. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த சகல காரியங்களையும் நிறைவேற்றுகிற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டு காத்திருப்பீர்கள். ஆனால் சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து சத்துருவானவனால் உங்களின் சிந்தைகளில் அவிவிசுவாசத்தை விதைத்தும் குழப்பத்தின் ஆவியினால் கட்டப்பட்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்துதான் சொல்கிறது, கர்த்தருடைய கை குறுகியிருக்கவில்லை, நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்றும், நடக்குமோ நடவாதோ என்று குழப்பத்துடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று இயேசுவை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தம் கரத்தினால் 3 நிலைகளில் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக எதிர்த்து வரும் தடைகளை விளக்குகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் போது, கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி மோசேயிடம், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும் பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலையில் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும் செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று, கர்த்தர் என்னை மீட்பாரோ மறந்தாரோ என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரிடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழிவிலகி செல்லும்படியும் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரின் தடையின் ஆவிகளை, கிரியைகளை இனி என்றென்றைக்கும் காணமாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக எதிர்பாராத நன்மைகளை தருகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத வகையில் ஆசீர்வதித்து நடத்தி செல்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பல தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நீண்ட நாட்களாய் பொருளாதார தேவைகளுக்காக காத்திருப்பீர்கள். அல்லது திருமணம், உறவுகளிலே சமாதானம், குழந்தைக்காக பிரிந்த உறவுகள் திரும்பவும் ஒன்று சேரும்படியும், இப்படியாக காத்திருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக எவராலும் நம்ப முடியாத அற்புதங்களை செய்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8 வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். காரணம், மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள் எதிரிடையாக, ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. இன்றைக்கும் இப்படியாக கர்த்தர் யாராலும் செய்யக்கூடாதபடிக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார்.
என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்களை, வியாதிகளை, நீண்ட நாள் காத்திருந்த அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய கையெழுத்துக்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், பணியிடங்களில் ஆசிர்வாதங்கள், இடமாற்றம், வெளி தேசத்து பயணம் போன்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளில் இன்றைக்கு அற்புதங்களை செய்து காண்கிறவர்கள் கேட்கிறவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் அதிசயமாய் நடத்தியும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, அவரின் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்ற உங்களில் இருக்கும் சந்தேகங்களை மாற்றுகிறார், குழப்பங்களை தீர்க்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கும்படி உலகிற்கு ஆச்சரியமாக காணப்படும்படி ஆசிர்வதித்து உயர்த்துகிற நாளாய் இன்றைய நாளை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் நீங்கள் நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் அற்புதம் நடக்காதா, வழிகள் திறக்காதா, கண்ணீரின் அனுபவங்கள் மாறாதா என்று இருப்பீர்களானால், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற இயேசுவிடம் வாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அன்பார்ந்த ஜீஃபைன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலையங்கம் கர்த்தருடைய ஆவி. நாங்கள் ஆவிகளை பற்றி தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டு வருகின்ற படியினாலே இன்றைக்கும் உங்களுக்காக எடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எசாயா 11:2. கர்த்தருடைய ஆவி என்பதை கர்த்தத்துவத்தின் ஆவி என்றும் ஆளுகையின் ஆவி என்றும் அழைக்கலாம். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போதே கர்த்தர் ஆதாமை இந்த கர்த்தத்துவத்தின் ஆவியினால் நிரப்பியிருந்தார். ஆகவே ஆளும்படியான அதிகாரம் அவருக்கு வந்தது. சகல ஜீவராசிகளும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் மீன்களும் கூட ஆதாமுக்கு கீழ்பட்டிருந்தன. அந்த கர்த்தத்துவத்தின் அபிஷேகத்தினால் உலகத்தில் உள்ள அவ்வளவு மிருகங்களையும் பறவைகளையும் அறிந்து அவைகளின் சுபாவம் குணாதிசயங்களின் படியே அவைகளுக்கு பெயர் சொல்லி அழைத்தார். ஆனால் எந்த நேரம் அவன் பாவம் செய்தாரோ அந்த நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் கர்த்தத்துவத்தையும் ஆதாம் இழந்து போனார். சாத்தான் ஆதாமை வஞ்சித்து அந்த கர்த்தத்துவத்தை பிடுங்கிக் கொண்டபடியால் அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்பட்டான். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று குறிப்பிடப்பட்டான். அண்ட சராசரங்களை அவன் ஆட்டி படைத்தான். ஆனால் கிறிஸ்து பிறந்தபோது ஆதாம் ஏவாள் என்னென்ன இழந்தார்களோ அவைகளை எல்லாம் கிறிஸ்து பெற்று மனுக்குலத்துக்கு திரும்ப அளிக்கும்படி சித்தமானார். கிறிஸ்துவை குறித்து எசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றார். ஆதாம் இழந்த கர்த்த

இசாயா 9:7. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் அவரோடு ஆளுகை செய்கிறவர்களுமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் கல்வாரி தியாக பலியினால் இன்றைக்கு கர்த்தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் என்பதற்கு ஆளுகிற அதிகாரம் என்று அர்த்தம். வேறு வார்த்தையில் சொல்ல போனால் ராஜரீகம் என்பது அதன் அர்த்தம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றுகிறது. ஆகவே நான் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன் என்று முழங்கி சொல்லலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். வெளிப்பாடு 1:6. பரலோகத்திலே மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியோடு பாடுகிற பாடல் என்ன தெரியுமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்பாடு 5:10 இவ்வாறு சொல்லுகிறது, நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளும் பாக்கிய பெற்றவர்களுமாக இருக்கிறோம் இல்லையா? உங்கள் நினைவுக்கு, வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தானியேல் 7:24. கர்த்தருக்குள் இதனை சுதந்தரிக்கும் சுதந்திரவாளிகளாக நாங்கள் புறப்படுவோம். ஆமென். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GFAN FM. உங்கள் மனதுக்கினிய தெய்வீகமான பாடல்களையும் ஆவிக்குரிய வாழ்வில் உயிரடைய செய்யும் தேவ செய்திகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் மற்றும் வானகமன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் என பல்சுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: செய்தியின் தலைப்பு, தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். செய்தி வழங்குபவர் ஊழியர் தோமஸ் ராஜ். பாகம் 2.
1: இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கி,
2: having delivered my people from the house of bondage,
1: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் கொண்டு வந்து,
2: leading them to a land flowing with
1: milk, அவர்களுக்கு கட்டாத வீடு நட்டாத தோட்டத்தை கொடுத்து,
2: unbuilt house and
1: அவர்கள் கடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும்.
2: I ought to dwell amidst my people.
1: இது நிறைவேற்றுகிறோமா?
2: Whether we are fulfilling it,
1: please பாருங்கள்.
2: To think over.
1: நீங்க ஆண்டவரை எங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னா,
2: where have they left God?
1: கஷ்டத்திலே தேவனோடு இருந்த மக்கள்,
2: people who are there with God,
1: ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை இழந்து விட்டார்கள்,
2: lost God in the blessings,
1: ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை தந்த தேவனை விட்டு விட்டார்கள்,
2: left God who blessed,
1: மறந்து விட்டார்கள்,
2: they forgot that.
1: ஆனால் நீங்களும் நானும்,
2: but you and me,
1: ஒரு அடிமைத்தன வீட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு,
2: God who brought us from the house of
1: முதலாவது ஒரு அறையை நான் உண்டாக்குவேன்.
2: So I would make
1: it. என்னோடு வாசம் பண்ணும் ஆண்டவரே,
2: Lord, thou art to dwell in me.
1: என்னோடு வாசம் பண்ணு.
2: You are to dwell amidst me.
1: நான் இந்த அடிமைத்தனத்தை குறித்து யோசித்தேன்.
2: I considered about bondage.
1: அவர்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: God delivered them from bondage.
1: ஆனால் நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன்.
2: I believe humbly.
1: இந்த பூமியிலே ஆண்டவர் வந்த பொழுது,
2: God came into this world.
1: அந்த ஆலயத்துக்குள்ளே உலாவ முடியவில்லை.
2: அவர்
1: போக முடியவில்லை.
2: தேவன்
1: அதை எல்லாம் சுத்தம் பண்ணினார்.
2: God purged it.
1: கர்த்தருடைய வேதத்தை நான் வாசிப்பேன். அங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், யோவான் 8
2: 34
1: வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
3: அவர்களுக்கு
1: பிரதியுத்தரமாக,
3: பாவம் செய்கிறவன் எவனும்,
1: பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை.
2: Jesus said, whosoever committed sin is a servant of sin.
1: அவங்க யார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
2: what is this?
1: நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார்.
2: We are the seed of Abraham.
1: எங்களை எப்படி நீர் அடிமை என்று சொல்லலாம்?
2: How can you say that we are?
1: பார், கோயிலுக்கு,
2: where there's a temple there,
1: காணிக்கை இருக்கு,
2: there's the offering,
1: பலி இருக்கு,
2: there's a
1: வேதம்
2: இருக்கு, sacrifice
1: word, வேதம் இருக்கு,
2: there's a word of God,
1: ஆராதனை இருக்கு,
2: there's a worship,
1: எல்லாம் இருக்கு,
2: everything is there.
1: ஆனால்
2: yet
1: தேவன் உலாவ வேண்டிய பரிசுத்தம் மாத்திரம் அங்க இல்ல.
2: There isn't any holiness where God can
1: dwell. கள்ளர் குகையாக அது மாறி போனது.
2: It has been turned to the den of thieves.
1: தேவன் அங்க காணிக்கைக்காக வரல.
2: God has not come for offering.
1: வெள்ளியும் பொன்னும் அவருடையது.
2: Silver and gold pertain to God.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் உலாவ வேண்டும்.
2: God ought to move amidst his holy temple.
1: நான் சொல்லுவேன், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை.
2: He who sins is a captive to sin.
1: அப்ப ஆண்டவர் இந்த அடிமையிலிருந்து விடுதலை ஆக்க விரும்புகிறார்.
2: So God desires to deliver you from the
1: அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அந்த வீட்டிலேயே ஆண்டவர் உட்கார வைக்கல.
2: God may never made you sit in the same house.
1: நான் சொல்லுவேன்,
2: I would say
1: அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: அடிமைத்தன
1: வீட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: Having delivered you from the house of bondage.
1: நான் சொல்லுவேன், அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கிற மாத்திரமல்ல,
2: அடிமைத்தன
1: தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: Delivering you from the land of bondage.
1: ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டு விடுதலையை பெற வேண்டும்.
2: Child of God has got received two deliverance.
1: நான் சொல்லுவேன்,
2: I would say
1: இதுக்கு நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க.
2: Many have been delivered from sin.
1: ஆனா எகிப்திலிருந்து விடுதலை பெறல.
2: Not delivered from Egypt.
1: இன்னொரு விதமா நான் சொல்வேன்,
2: in other words,
1: நீங்கள் காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டுமானால்,
2: you have to understand the matter.
1: அப்போஸ்தலர் 2
2: Acts 2 chapter.
1: பெந்தெகோஸ்தே நாள் எனும் நாள் வந்தது.
2: The day of Pentecost came.
1: அன்றைக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய அவர்கள் பாஷைகளை பேசி தேவனை துதித்தார்.
2: All of them were filled with the spirit, spoken tongues and worship.
1: வெளியே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது.
2: A great gathering was waiting.
1: அவங்க சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் மதுபானம் பண்ணி வெறித்திருக்கிறார்கள்.
2: These people have drunk.
1: அவர் நடுவில் பேதுரு எழும்பினார்.
2: And Peter rose amidst them.
1: வெறி கொண்டவர்கள் அல்ல.
2: These people are not.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது.
2: The promise of God has been fulfilled.
1: சொல்லிட்டு,
2: having said so,
1: நீங்கள் உங்களுடைய பரிசுத்தராய் இயேசுவை கொலை செய்தீர்கள்.
2: You have murdered Jesus who was holy.
1: அவர் ஏன் வந்தார்னா?
2: Why he came to this world?
1: உங்களோடு தங்கும்படி.
2: That he may dwell amidst you.
1: உங்களோடு வாசம் பண்ணும்படி.
2: That he may stay with you.
1: ஆனா நீங்க அவரை கொலை செய்தீர்கள்.
2: But you have murdered him.
1: அவர்கள் இருதயங்களிலே குத்தப்பட்டார்கள்.
2: They were pierced in the heart.
1: இருதயம் உடைந்தார்கள்.
2: The heart was broken.
1: நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
2: They said, "What are we to do?"
1: உடனே பேர் சொன்னார். முதலாவது நீங்கள் மனம்
2: திரும்புங்கள்,
1: பெறுங்கள், அவர்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி
2: சொன்னார்.
1: இந்த சந்ததியை விட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
2: Save yourself from
1: இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
2: Save yourself from this wicked and perverse generation.
1: அப்ப ரட்சிப்புனா என்னன்னு
2: கேட்டீங்கன்னா, What is salvation?
1: மனம் திரும்பணும்,
2: குடிய விட்டுட்டாங்க.
1: திருட்ட விட்டுட்டாங்க.
2: They left robbery.
1: நண்பனாகிய திருடன உடல்ல.
2: They have not left the friends who are robbers.
1: பொய்ய விட்டுட்டாங்க.
2: They left lies.
1: பொய் சொல்ற நண்பன விடல.
2: They not left the friend who spoke lies.
1: நம்முடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
2: What about the salvation of our life?
1: அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல,
2: Not only from bondage.
1: அந்த இடத்திலிருந்தே தேவன் கொண்டு போக விரும்புகிறார்.
2: God says to take you away from that place.
1: நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தமான்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன்.
2: I have separated you from the other nations.
1: பாவத்திலிருந்து மாத்திரமல்ல,
2: not only from sin.
1: மற்ற ஜனங்களிலிருந்து நான் உங்களை பிரித்து,
2: I separated you from the other generation.
1: நல்ல கவனிங்க.
2: Consider.
1: தேவனுடைய பிள்ளைகளோட ரட்சிப்பு காக்கப்பட வேண்டுமானால்,
2: deliverance of the children of God,
1: தேவன் உங்களோடு வாசம் பண்ண வேண்டுமானால்,
2: God ought to dwell amidst you.
1: பாவத்தை விட்டது மாத்திரமல்ல, பாவ உறவுகளையும் விட வேண்டும்.
2: Not only you ought to leave sin, you ought to leave the friendship of sin.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of God.
1: ஆகையாலே தான்,
2: therefore,
1: ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கும்
2: போது, the Lord Jesus, when he
1: wrote, 2 கொரிந்தியர் 6 அதிகாரம்,
2: 2 Corinthians 6 chapter,
1: தயவு செய்து கடைசி வசனத்தை வாசியுங்கள். கடைசி ரெண்டு வசனத்தை வாசியுங்கள்.
3: ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து,
1: முந்தின வசன வாசியமா,
3: தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது
1: இருக்க முடியாது.
3: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
1: அவர்களுக்குள்ளே உலாவி
3: அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள்
1: என்று
3: தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
1: யாரு?
2: Who are you?
1: ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்.
2: Yeah, the temple of the living God.
1: ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்ல.
2: There isn't any comparison between the temple.
1: அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல.
2: No link between believers and unbelievers.
1: ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல.
2: No link between darkness and light.
1: ஆகையால்,
2: therefore,
1: நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி,
2: I ought to dwell amidst you.
1: உங்கள் மத்தியிலே உலாவ வேண்டுமானால்,
2: If I ought to move amidst you.
1: அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள்.
2: You ought to proceed out from them.
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
2: Do not touch anything that is filthy.
1: அப்பொழுது,
2: If that be so,
1: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
2: Only then I would acknowledge you.
1: உங்களுக்கு அப்பாவா இருப்பேன்.
2: I will be your father.
1: நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய்
2: shall be my sons and daughters.
1: நல்லா கவனிங்க.
2: Consider.
1: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
2: It is only then I would acknowledge you.
1: யார் ஏற்றுக்கொள்வாரா?
2: Who would acknowledge?
1: கிறிஸ்தவர் ரெண்டு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு.
2: So, what two things the Christians
1: ஒன்று,
2: one,
1: யோவான் 1:12
2: on
1: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள்
2: they are the sons of god
1: நாம யாரு
2: who are we
1: எப்போ தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போது நாம யாரு
2: when we believe the name of god and accept him then we are the sons of god
1: சொல்லுங்க இங்க எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கீங்க
2: how many of you are the sons of god
1: தேவனுடைய பிள்ளைகள்
2: all of you are the sons of god
1: நாம என்ன செய்தோம்
2: what are we to do
1: அவருடைய நாமத்தை விசுவாசித்தோம்
2: we are to believe his name
1: ஏற்றுக்கொண்டோம்
2: we accepted
1: நாம் தேவனுடைய பிள்ளைகள்
2: we are the children of the sons of god
1: இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு
2: there is another stage
1: நான் ஏற்றுக்கொள்ளணும்
2: i should acknowledge
1: நாம் தேவனை ஏற்றுக்கொள்றது ரொம்ப லாகு
2: It's easy for me to acknowledge God.
1: தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால்
2: God has got to accept me.
1: இவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போ.
2: You have to proceed from this wicked generation.
1: அசுத்தமானதை தொடாதே.
2: Do not touch anything that is
1: pure. அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன்.
2: Only then I would accept you.
1: பாருங்க.
2: Look.
1: உங்களால நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன்.
2: I have spoken often.
1: ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க?
2: How many children Abraham had?
1: எட்டு பிள்ளைங்க.
2: Eight children.
1: எத்தனை மனைவி?
2: How many wives?
1: மூணு மனைவி.
2: Three wives.
1: ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே கேத்துரா என்ற ஒரு மனைவி இருந்தாள்.
2: Genesis 25.
1: அவளுக்கு ஆறு பிள்ளைகள் இந்த ஆபிரகாமுக்கு பெற்றாள்.
2: கேத்துரா had six children.
1: நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு கேத்துரால் ஆறு பிள்ளைய பெற்றாள்.
2: Six children.
1: ஆகார் ஒரு பிள்ளைய பெற்றாள்.
2: Agar begot a child.
1: சாராள் ஒரு பிள்ளைய பெற்றாள்.
2: சாரா begot.
1: எத்தனை பிள்ளைங்க?
2: Totally.
1: சாரி. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாரும்
2: Now all of them have come to a marriage
1: கார்டு கொடுத்தேன்னு கொடுத்திருப்பாரு
2: those have given the card how they would have given it
1: அந்த கேத்துரால் பையனுக்கு கொடுக்கும்போது சிம்ரான் son of Mr. Abraham அப்படிதான் கார்டு கொடுத்திருப்பாரு போஸ்ட் அனுப்புனா son of Mr. Abraham அப்படிதான் கார்டு அனுப்புவாங்க யாரு சொன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிருப்பாங்க
2: as sons of Abraham they would have been acknowledged
1: எட்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க
2: eight people are seated
1: இப்போ எப்ப உங்க அப்பா பேர் என்ன
2: what about your father's name
1: எங்க அப்பா பேரு ஆபிரகாம்
2: my father's name is abraham
1: இஸ்மவேல் உங்க அப்பா பேரு என்ன
2: ismail what about your father's name
1: ஆபிரகாம்
2: abraham
1: ஈசாக்கு
2: isaac what about
1: உங்க அப்பா பேர் என்ன
2: what about your father
1: ஆபிரகாம் ஓ எட்டு பிள்ளைங்களா
2: eight children
1: இப்போ ஆபிரகாம் கிட்ட வந்து ஆபிரகாம் ஐயா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க
2: abraham how many children you have
1: ஒண்ணே ஒண்ணுங்க
2: நிறைய
1: பேர் கிஃப்ட் வச்சிருக்காங்க
2: many people have
1: a gift கொடுத்தாரு தெரியுமா
2: what for
1: அந்த பயலுக போய் ஏன் அப்பானு பேர சொல்றானே
2: அதனால claiming to be the father
1: உங்க அப்பா இவ்ளோ பெரிய பொண்ணு வெள்ளி உள்ள சீமான் நீங்க எதுக்குடா பிச்சை எடுக்கறீங்கன்னு சொல்ல கூடாதுங்கறதுக்காக தாம் மரியாதைக்காக தாம் பேரை காப்பாத்திக்கிறதுக்காக காரை கொடுத்தான் பங்களா கொடுத்தான் எல்லாம் கொடுத்து அப்பா இன்னாருடைய பிள்ளைங்க அப்படினு வச்சான் gift
2: to save his name god gave gifts to several people that his name may not
1: be nariya per gift vaangi vachikittu
2: many have received the gifts
1: enga appa ennellamo jeevichikittu irukan
2: likewise they are leading their lives
1: ana
2: yet
1: aandavar yara yetukondar abraham yara vaakkuttathin padi piranda isaakai தன்னுடைய குமாரனாக அங்கீகரித்தான்
2: Abraham accepted Isaac who was begotten out of the promise
1: கோடிக்கணக்கான பேர் இயேசுவே என்று அழைத்தாலும் அவர் அங்கீகரிக்கிற ஒருத்தர் இருக்கான் யார்
2: many millions may cry unto Jesus
1: இந்த ஜனங்களை விட்டு பிரிந்து
2: one who separates
1: அசுத்தமானதை தொடாமல்
2: one who would not touch anything that is
1: அசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறவன் யாரோ
2: one who preserves himself
1: அவனை யாரா ஏற்றுக்கொள்றார்னா
2: who does he accept
1: என் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள
2: I accept him to be my child
1: ஏற்றுக்கொள்ளணும் நான் தைரியமா சொல்லுவாங்க
2: I tell you boldly
1: எங்க அப்பா குடிச்ச எல்லாத்தையும் அழிச்சாரு
2: my father drank liquor and
1: நான் அவருக்கு பிள்ளையா பிறந்தேன்
2: I am born his son
1: நான் இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரா வருவேன் என் கனவுல யாரா சொல்லிருந்தா திருப்பி சொல்லிருந்தா அவன உதைச்சிருப்பேன்
2: so somebody would have told me that I would have become a pastor
1: அவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்ந்தேங்க
2: Such a good child I was.
1: எங்க அப்பா எனக்கு ஒரு கடிதம் எழுதினாரு நான் இந்த மாதிரி பாஸ்டரா வருவேன் தெரிஞ்சிருந்தா நான் ஃபைல் பண்ணி வச்சிருக்க பார்த்தேன்.
2: So
1: எங்க அப்பா எழுதினாரு,
2: my father wrote a letter,
1: மகனே
2: son,
1: நீ எனக்கு நான் உன்னை பெற்றதுக்காக நீ எனக்கு செய்யற ஒரே உதவி உண்டானா, யார்கிட்ட போய் எங்க அப்பா நான் இன்னா இருக்க பிள்ளைன்னு சொல்லாதடான்னு. குடிகார அப்பாவே என்னை ஏத்துக்கல.
2: My father was a drunkard, never acknowledged me.
1: நான் என்ன சொன்னேன், son of so and so.
2: I would say son of
1: இன்னாருடைய பிள்ளை நான் சொன்னேன், பட் எங்க அப்பா வைக்கப்பட்டாரு.
2: My father was ashamed to claim me
1: as a பெற்றதுக்காக வைக்கப்பட்டாரு.
2: He was ashamed
1: to வளர்த்ததுக்காக வைக்கப்பட்டாரு.
2: He was ashamed.
1: அவ்வளவு நல்ல பிள்ளை.
2: So such a good child I was.
1: இந்த உறவை மாத்த முடியுமா?
2: Can you change?
1: உறவை மாத்தவே முடியாது.
2: You can never
1: ever change. அங்கீகரிக்கப்படல.
2: The relationship was not accepted.
1: நாம இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க.
2: We call Jesus.
1: அவர் அங்க இருந்து என் மகனேன்னு சொல்லணும்.
2: He has acknowledges it.
1: என் ஆண்டவரா இயேசு வார்த்தைகளை கீழ்ப்படிந்த போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தை பரலோகத்தின் அங்கீகாரமாக வெளிப்பட்டது.
2: So he is my beloved son and I'll accept him.
1: That's நம்ம ஆயிரம் பேர் போட்டுக்கலாங்க,
2: அதிகாரம்
1: தயவு செய்து 22 வசனத்தை வாசித்து பாருங்க.
3: அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி
1: ஓடு. பாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு.
3: சுத்த இதயத்தோட
1: கவனிங்க.
2: கன்சிடர்
1: பாவு யார் கலனான தீமோத்தேயு இஸ் எ பாஸ்டர்.
2: தீமோத்தி இஸ் எ பாஸ்டர்.
1: பாஸ்டருக்கு எழுதி
2: சொன்னாரு,
1: நீ அன்றியும் பரலோகத்துக்கு சாரி பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு.
2: Flee also from youthful
1: lust. அதோட நிறுத்திக்கிறாத.
2: Do not stop with it.
1: சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடனே சேர்ந்து,
2: but join yourself with them who call on the Lord with a pure heart.
1: விசுவாசம்,
2: follow righteousness,
1: faith, சமாதானம் இவைகளை அடையும்படி நாடு.
2: So try to achieve all this.
1: ரட்சிக்கப்பட்ட உடனே பாவத்தை விட்ட உடனே நீதி வந்துராது, விசுவாசம் வந்துராது, அன்பு வந்துராது, சமாதானம் வந்துராது.
2: After leaving sin, righteousness will not come, faith will not come.
1: பாவத்தை விட்டவன் யாரோடு சேருகிறாய்?
2: With whom would he will stick to after leaving?
1: உங்களுக்கு தெரியணுங்க.
2: You know.
1: யாரோடு சேர்ந்தா,
2: with whom you join,
1: நான் அன்பிலே வளருவேன்.
2: I can grow in charity.
1: யாரோடு சேர்ந்தா,
2: with whom I join,
1: நான் சமாதானத்தின் வழியை அடைவேன்.
2: I can attain.
1: யாரோடு சேர்ந்தா,
2: with whom,
1: நான் விசுவாசத்துல வளருவேன்.
2: I can grow in faith.
1: யாரோடு சேர்ந்தா,
2: with whom I,
1: எனக்கு நீதி கிடைக்கும்.
2: I would receive righteousness.
1: நான் சொல்றேன்,
2: I would say,
1: எனக்கு அநேக பாவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்,
2: many saved children,
1: பாலி பிள்ளைகளாகட்டும்,
2: whether they be young,
1: பெரியவங்களாகட்டும்,
2: elders,
1: நீங்க கூடா நட்பு தான் உங்களை நாசமாக்குச்சு.
2: It's your friendship that destroys you.
1: போன வாரம் நான் ஒரு பத்திரிகையை வாசித்தேன்.
2: Last week I read a magazine.
1: பிரபலமான ஒரு சினிமா டைரக்டர் ஒரு திருட்டு வழக்குல மாட்டிக்கிட்டாரு.
2: Great, a famous cinema
1: director. அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? நான் ஏன் திருடனா மாறினேன்னா,
2: why I became a,
1: கூடாத நட்பு.
2: It is because of evil friendship.
1: தவறான நட்புகள்,
2: wrong friendship,
1: நம்மை தவறான வழியிலே கொண்டு
2: போய்விடும்.
1: நான் சொல்லுவேன், வாலிபர்களே, கன்னியர்களே, பெரியோரே, பாவத்தை விட்டவர்களே,
2: ஆங்கில
1: சொல்லுவாங்க, உன் நண்பன் யாரு? உன்னை சொல்றேன்,
2: நோ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் நோ யுவர் செல்ஃப்.
1: தானியேல் கைதியாக பிடிக்கப்பட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்தான்.
2: Daniel was taken as a captive into a strange land.
1: கேட்டு பாருங்க, உன் நண்பன் யாருப்பா?
2: Who was a friend, Daniel?
1: Shadrach, Meshach, Abednego. Ratri ella ennodu jaam
2: mandra. Shadrach, Meshach and Abednego.
1: Enude aabathu velale ennodu jaam mandrave.
2: The one who prays with
1: me. Enude nanbargal yaar?
2: Who are my friends?
1: Jabikkirave.
2: Those who pray.
1: En nanban yaar?
2: What about my friend?
1: Aavinal niranjave.
2: Those who are filled with
1: his spirit. En nanban yaar?
2: What about my friend?
1: Devude naamathukku maiyam undavadaga.
2: Vishwasathile
1: therinave.
2: Those who are prospered in faith.
1: நீங்கள் ஆராதிக்க போகிற சபையும் நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும்.
2: The church where you go and worship, you
1: அந்த போதகனோடு சேர்ந்தா,
2: if you join
1: இந்த சபையில இருந்தா,
2: if you are there,
1: எனக்கு நாலு கார் கிடைக்குங்கிறது இல்ல.
2: Not to receive four cars.
1: எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது இல்ல.
2: Not to receive the blessings.
1: இந்த உபதேசத்தை கேட்டா,
2: if
1: I
2: will grow in love.
1: பரிசுத்தத்திலே வளருவேன்.
2: Grow in holiness.
1: நீதியிலே வளருவேன்.
2: Grow in righteousness.
1: தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேருவேன்.
2: I will attain in the kingdom.
1: அங்கே சேர்ந்து கொள்.
2: So you ought to join.
1: ஆலிபனே,
2: young man,
1: பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுறது மாத்திரம்.
2: Flee from your youthful lust.
1: ஃப்ரெண்ட் யாருப்பா?
2: What about your friend?
1: தங்கச்சிமாரே, உங்க ஃப்ரெண்ட் யாரு?
2: This is what about your friends?
1: உன் கூட யாரு வர்றது ஃப்ரெண்ட்?
2: Oh, who is your friend? Who comes along with you?
1: அந்த ஃப்ரெண்டால நீ வாழ்க்கையில முன்னேறுவியா?
2: Whether you can progress in your life.
1: பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறுவியா?
2: Whether you can purge ahead. இல்ல
1: பரிசுத்த வாழ்க்கை கேடு உண்டாக்குவானா?
2: Or whether you would backslide.
1: எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள்,
2: many saved children,
1: ரட்சிப்பை இழந்து போனதனுடைய காரணம்,
2: reason as to why they lost salvation,
1: தவறான நண்பர்கள்,
2: wrong friendship,
1: தவறான நண்பர்களுடைய ஆலோசனைகள்,
2: and the counsel of wrong friends.
1: எல்லா பயத்தை அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு.
2: That's why the Lord said,
1: தேசத்தை விடு,
2: leave your land,
1: ஜனங்களை விடு,
2: leave the people. I will establish my tabernacle amidst you.
1: பாவத்தை விட்டு நீங்கள்,
2: you have left,
1: ஆவிகளை விடாமல் போனால்,
2: if you would not leave sin,
1: தேவன் உங்களோடு வாசம் பண்ண போகிறது இல்லவே இல்லை.
2: God would never
1: காணக்கூடாது,
2: he would never
1: நினைக்கவே கூடாது. நீங்கள் நினைக்கவே கூடாது.
2: You should never ever think that God would dwell with you.
1: பாவத்தையும் பாவியையும் விடுங்கள்.
2: Leave sin and sinners.
1: இரண்டாவதாக,
2: secondly,
1: தேவன் எங்கே வாசம் பண்ணுவார்?
2: Where does God dwell?
1: யோவான் 14 அதிகாரம்,
2: John 14
1: 23 வசனம்,
2: chapter verse 23.
1: நாங்கள் வந்து அவனுடைய வசனத்தை கைக்கொள்வான் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் அவன் என் பிதா அன்பாயிருப்பான் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் யார் வாசம் பண்ணுவா? Who would come and dwell? ஒருவன் என்னிடத்திலே அன்பாயிருப்பான்.
2: We will come and make our abode with him.
1: நான் சொல்லுவேன்,
2: I would say,
1: கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்?
2: Where does God dwell?
1: அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை ஒருவன் கை
2: கொள்ளுவான்.
1: கற்பனைகளை வாசிக்கிறவன் இல்ல,
2: not one who reads the word,
1: கற்பனைகளை பேசுகிறவன் இல்ல,
2: not who speaks the word,
1: கற்பனைகளை வாசிக்கிறவங்க இல்ல,
2: not one who reads the word,
1: கற்பனைகளை மனப்பாடம் பண்றவங்க இல்ல,
2: not one who has memorized,
1: கேட்டா கர்த்தருடைய கற்பனையின்படி ஒருவன் செய்வா, அதுக்கு செய்யறதுக்கு என்ன வேணும்னு
2: கேட்டீங்கன்னா,
1: அன்பு.
2: One needs love.
1: கற்பனை எதனால செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல் உள்ள அன்பினாலே
2: செய்கிறான்.
1: வசனத்தை வாசிக்கிறார்கள்,
2: they read the word of God,
1: அநேக வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள்,
2: many preach the word of God.
1: இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது,
2: when Jesus came into this,
1: சாஸ்திரிகள் அரண்மனைக்கு வந்தார்கள். சாஸ்திரிகள் அரண்மனை,
2: the wise men came to the,
1: யூதனுடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்?
2: They asked us, where the king of Jews was born.
1: அவங்க மனப்பாடமா சொன்னாங்க, யூதேயாவில பெத்லகேமிலே பிறப்பார்.
2: They said he's born in Bethlehem.
1: அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னாங்க.
2: And they gave
1: மனப்பாடமா வச்சிருந்தாங்கங்க.
2: They were able to recite.
1: வசனத்தை அறிஞ்சு வச்சிருந்தாங்க.
2: They knew the word of God.
1: ஆனா இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: இவர்கள் மோசேயினுடைய ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்காங்க.
2: They are seated in the throne of Moses.
1: அவங்க சொல்றபடி எல்லாம் செய்யுங்க.
2: Do according to what
1: they say.
2: Yet,
1: அவங்க செய்கையின்படி மாத்திரம் செய்யாதீங்க.
2: Do not do according to them.
1: ஏனென்றால்,
2: why?
1: அவர்கள் சொல்லுகிறார்கள்,
2: they speak,
1: பட் சொல்றதை செய்யறதில்ல.
2: They never practice what they
1: say. அவர்கள் எல்லா வசனத்தை படிச்சு வச்சிருக்காங்க.
2: They have learned the word.
1: வாழ்க்கையிலே செய்யறதில்லை.
2: But they have not brought it into their.
1: ஆகையினால தான் இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: கடைசி காலங்களிலே அநேகர் வந்து தீர்க்க தரிசனம்
2: சொன்னோம்,
1: பிசாசுகளை
2: துரத்தினோம்,
1: அற்புதங்களை
2: நடத்தினோம்,
1: நாமத்தினால அற்புதங்களை செய்தீங்க.
2: உங்களுடைய
1: செய்கை என்னன்னு
2: கேட்டீங்க,
1: அக்கிரம செய்கைக்காரரே,
2: என்னை
1: விட்டு அகன்று போங்கள்.
2: Get away from me.
1: வாயிலே தீர்க்க தரிசனம்,
2: prophecy in your mouth,
1: வாழ்க்கையிலே அக்கிரமம்,
2: transgression in your life,
1: கையிலே பிசாசை தோட்டுகிற வரம்,
2: the gift of cast,
1: வாழ்க்கையிலே அசுத்தம்,
2: but filthiness in your life.
1: என்னை அறியிறேன் சொன்னார்.
2: I know you know.
1: அதை சொல்லிவிட்டு சொன்னார்,
2: having said so, he said,
1: என்னுடைய வசனத்தை கேட்டு
2: One who hears my word.
1: அதன்படி செய்கிறவன் எவனோ?
2: One who keeps my word.
1: அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்?
2: To whom would I compare?
1: கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான்
2: two wise man who has built his house on the rock.
1: இதிலே மத்தேயு 7 அதிகாரத்தை வாசித்துக்கொள்ளுங்கள்.
2: Go home and read Matthew.
1: புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
2: I would compare him to a wise man.
1: பெருங்காற்று வந்தது.
2: The storm came.
1: பெருமழை சொரிந்தது.
2: There was a tempest.
1: வெள்ளம் அதன் மேல் வீட்டின் மேல மோதியது.
2: The floods came and shut the house.
1: அது வீடு விழாது.
2: The house would
1: never. அந்த வீடு விழாது.
2: The house would never come down.
1: அது கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல்
2: கட்டப்பட்டது.
1: அது கன்மலையின் மேல் கட்டப்பட்டது. எந்த வீடு?
2: Which house?
1: எந்த வீடு?
2: Which house?
1: வசனத்தை கேட்டு,
2: one who hears a word,
1: அதன்படி செய்கிறார்.
2: One who does according.
1: வசனத்தை செய்யணுமானா,
2: you have to keep the word and do according.
1: ஆண்டவர் சொன்னாரு.
2: The Lord said.
1: நிறைய பேர் செய்றாங்க. எதுக்கு?
2: Many perform the word. Why?
1: தப்பாரு. நீ நாளைக்கு ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னா,
2: if you do not come,
1: உன் பிள்ளைய கொன்னு போடுவேன்.
2: I will kill your child. Immediately he would go for the ministry.
1: எதுக்கு ஊழியத்து வந்தான்?
2: Why has he come for the work of God?
1: அன்பினால் இல்ல.
2: Not through the
1: இல்ல செத்து போங்கறதுக்காக வந்தான்.
2: Because his child would die, therefore he has come.
1: நீ தசமபாகம் கொடுத்தா பாலத்தின் பலகணிகளை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார். எதுக்கு?
2: I want the windows of heaven and bless.
1: 10 ரூபாய் கொடுத்தா கர்த்தர் வானம் திறப்பாரு.
2: So if you give 10 rupees the God will open.
1: பேராசையா ஏன் தசமபாகம் கொடுத்தா?
2: Why he gave the tithes?
1: ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு?
2: That the Lord may bless.
1: அப்போ எதிர்பார்ப்பினாலே வசனத்தை கீழ்ப்படிந்தாங்க.
2: Due to expectation they obeyed the word of God.
1: இதை தேவன் அங்கீகரிக்கவில்லை.
2: God would never acknowledge it.
1: தேவனுடைய கற்பனைக்கு நீங்க
2: செய்தீங்கன்னா
1: எதிர்பார்த்து இல்ல,
2: not with expectation,
1: அன்பினாலே,
2: only through love.
1: அன்பு எதையுமே எதிர்பாராது.
2: Love would not expect or
1: அன்பு எந்த தற்பொழிவை நாடாது.
2: Love would not go after any.
1: தம்முடைய வசனத்தை கீழ்ப்படுகிற மக்களை யார கேட்கிறார்னா,
2: whom would he hear?
1: அன்பினால் கீழ்ப்படுகிற மக்கள்.
2: One who obeys through the love.
1: பைபிள் ஒரு நல்ல சம்பவம் இருக்கு.
2: There's a good incident in the Bible.
1: ஆதியாகமம் 34 அதிகாரத்துல
2: Genesis 34.
1: யாக்கோபு அங்க மாமனார் வீட்ல இருந்து வந்தாரு.
2: So Jacob came to his father-in-law's place.
1: அண்ணன் எல்லாம் சந்திச்சிட்டு வந்துட்டாரு.
2: He has cursed his brother and has come.
1: இப்போ எமோரியருடைய தேசத்தண்டையில கொட்டா போட்டுருக்காரு.
2: He has built a tent in the Amorites.
1: இந்த ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு கொட்டாய்க்குள்ளே இருக்கு.
2: So there's only one girl, she's inside the tent.
1: அண்ணல்ல யாரு?
2: What about her brother?
1: பலாந்தரத்துல போய் ஆடு மேய்க்கிறான். பிரதர்ஸ் எல்லாம் ஆடு மேய்க்கிறான். அவன் எல்லாம் வெளிய போறான்.
2: The shepherds say go out.
1: இந்த பொண்ண மாத்திர அப்பா பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சு வளக்குறார்.
2: The father is preserving the daughter and protecting.
1: அவர் சொல்லி வளத்துறாரு, நாம எல்லாம் இஸ்ரவேலர்கள்.
2: We are Israelites.
1: நாம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்.
2: நாம
1: இந்த மாதிரி உடுக்கணும். இந்த
2: மாதிரி. We ought to dress like this.
1: இவளுக்கு உள்ள ஒரே ஆசை.
2: She had a great desire.
1: அப்பா நம்ம இவ்வளவு கண்டிப்பா வளக்குறாரே.
2: Father's brought up.
1: நம்ம தேசத்து பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: What about the girls of the land?
1: இவளுக்கு ஒரு ஆசை. தேசத்து பொண்ணுங்கள எல்லாம் பார்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை.
2: She wanted to go and have a look at the girls of the land.
1: வீட்ல சொல்லுங்க, அம்மா நான் காலேஜுக்கு போனா ஒன்னு போட்டு வருது, ஒன்னு போடாம வருது. ஒன்னு டைட்டா வருது, ஒன்னு லூசா வருது. ஒன்னு ஷார்ட்டா வருது, ஒன்னு எப்படிதான் வருது.
2: So different ways of attiring
1: yourself. எல்லாம் வர்றா காலேஜுக்கு எதுக்கு போறானே இத பாக்கலாம்.
2: So what for they go to college only to look at all this.
1: புள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தாலே வீட்ல என்னன்னா, அங்கல்ல
2: the anticipation of the parents.
1: அந்த புள்ளிகளா எப்படி உடுக்குறாங்க, எப்படி ஜாலியா சுத்துறாங்க, யார் யாரெல்லாம் பைக்கில போறாங்க, நீ பஸ்ல போன்னு சொல்ற.
2: Going in car and bike.
1: என்ன லைஃப் அந்த புள்ளிங்களே.
2: What life children are leading.
1: இந்த கார்த்திகேயன் கூட போறா, நாளை கர்ணாகரன் கூட போறா.
2: Today with one person, tomorrow with another. You see, you come along.
1: Oh, adikku mummy.
2: I am just fed up, mummy.
1: Ayyo, adha pillinga potruga tight ah paatha enna ipdi loose ah vittirukkiye. Romba kashtam.
2: It's very difficult
1: for us. Namma aalunga edha paathukittu irukanga.
2: What about children? What do they observe?
1: Avala avana ivana ulagatha eppadi udukran nee yaar theriyuma?
2: The worldly people dress.
1: Nee ulagatha illa.
2: You are not worldly.
1: பிள்ளைகளே நான் உங்களுக்கு
2: சொல்றேன், I tell you,
1: உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் கிடைச்சிருந்தா,
2: if you had a
1: கண்ண மூடி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண,
2: you ought to close your eyes and thank God for having received
1: this. கண்டிச்சு வளக்குற ஒரு பெற்றோர் உனக்கு இருந்தாங்கன்னா,
2: parents are able to bring
1: நீ நன்றி சொல்லுது.
2: you ought to give thanks to God.
1: konja naal tightha potittu loose road la sutra ethra var enakku theriyum.
2: I have seen many people wearing such a tie.
1: அவங்க பேண்ட் தான் டைட்டா போச்சே தவிர வாழ்க்கை லூசா போயிடுச்சு.
2: So they have lost a life because they dress according to
1: அவங்களை இவங்களை பார்த்து வாழாத.
2: Do not look at others in leaders.
1: வேதத்தை பார்த்து பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாக உடுக்கணும்.
2: You ought to attire even
1: பரிசுத்தவான் அலங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெரிய சோதனை.
2: நாம் வந்து பெரியவங்க
1: அதுவும் தாமஸ் ராஜ் சபையில பிறந்தோம் பாரு அது பெரிய சோதனை.
2: So going to Pastor Thomas Raj church is also
1: பக்கத்துல கோயிலுக்கு போலாம் என்ன டைட் என்ன லூஸ் அவிச்சு விட்டுருக்காங்க அது பெந்தகோஸ்த கோயில் தானே இந்த ஆள் வந்து அங்க திட்டுறான்.
2: So the churches are also Pentecostal churches. There is this man is scolding us.
1: நாவே தாராளமா சொல்றம்மா சுத்தி 52 பெந்தகோஸ்த கோயில் இருக்கு நீ எங்க வேணா சுத்தி பார்த்துட்டு தாராளமா போலாம்மா.
2: Wherever you feel like you can please go.
1: நான் சொல்ற வழி பரலோகத்து போற வழி.
2: The way that I tell you the way that leads you to heaven.
1: நீ சொல்ற வழி எமோரியரை பார்க்க போற வழி.
2: The way that you say
1: முடிவே தெரியுமா?
2: Leading to heaven.
1: எமோரிய பொண்ண பார்க்க போய் தன் வாழ்க்கையை இழந்தா.
2: Looking at the girls of the Amorites, she lost her life.
1: Bless sisters, careful தம்பிமார்.
2: நான்
1: சொல்ற வார்த்தை என்ற கடினமா இருக்கலாம்.
2: My words may be harsh.
1: பட் தேவன் வைத்த ஒரு வழி உனக்கு இருக்கு.
2: There's a way that God has kept for you.
1: அவருக்கு பயந்து
2: hearing him.
1: அவர் வழிகளில் நடப்பாயானா.
2: If you walk in his ways.
1: உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
2: You would eat the fruit of your hands.
1: உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
2: Let there be goodness.
1: உலகத்தார் வழியில நடக்காத.
2: You should not walk
1: according to the world.
2: Walk in the ways of the Lord.
1: கர்த்தருடைய வசனத்தின்படி நட.
2: Walk according to the word of God.
1: இவ பார்த்தாங்க கற்பு போயிடுச்சு.
2: She saw she lost her chastity.
1: இப்ப ஆடு மேய்ச்சு நம்ம வீட்டுக்கு வந்தான்.
2: The shepherds came back.
1: தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சு.
2: The life of his sister was
1: என்ன பண்றன்னு தெரியல.
2: They knew not as to what they ought to do.
1: கோபத்தெல்லாம் அடக்கிட்டான்.
2: They controlled the anger.
1: நேரா வந்தான்.
2: And they came.
1: மாப்பிளைய கூப்பிட்டான். மாப்பிளைக்கு அப்பா கூப்பிட்டான்.
2: They called the father.
1: பாருங்க நாங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த பெந்தகோஸ்தக்காரங்க.
2: We are the Pentecostal people having taken back.
1: நீ எல்லாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன்.
2: You are idolaters.
1: என் தங்கச்சி கட்டணும்னா
2: you ought to marry.
1: நீங்க எல்லாரும் என்ன போல ஞானஸ்நானம் எடுக்கணும்.
2: You ought to take baptism like us.
1: நீங்க ஞானஸ்நானம் எடுத்தால பொண்ணு தரேன்.
2: So if you
1: நான் பொண்ணு தரேன்.
2: I'll give you my daughter.
1: ஞாசகருக்கு சொல்லலங்க விருத்தாசனம் பண்ண சொன்னா.
2: So the circumcision they were made to circumcise.
1: வேதம் சொல்லுது பொண்ணு மேல இருந்த பிரியத்தினால
2: the desire he had on this
1: பாவம் புள்ளையும் சேர்ந்து
2: father and son
1: ஊரையே ஞாசகருக்கு கொண்டாயா.
2: They brought the city to circumcision.
1: கட்ட போறது இவன்.
2: This man is going to
1: ஊர்ல போய் சொன்னா.
2: He went and told this
1: the பொண்ண கட்டினா.
2: If we marry this girl
1: அந்த ஆடு நம்ம சேந்திரும்.
2: The sheep would belong
1: அந்த மாடு நம்மள சேந்திரும்.

0: இருக்கிறாங்க. நான் 25 வருஷமா இந்த கோயில் இருக்கேன்.
1: 25
0: ஒரு பொண்ணு மேல நேசத்தினால விருசதனம் பண்ணாயா?
1: So he circumcised because of the love he had for the girl.
0: இயேசுவை நேசிக்கிறது எத்தனை பேரு? பத்து வருஷம்
1: கேக்குறான்
0: எடுக்கிறதுக்கு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான்.
1: கர்த்தருடைய
0: வார்த்தைக்கு நீ அன்பினால
1: கீழ்படிஞ்சா
0: நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பிரபலமான ஒரு பிக்சர் இருக்கு. நிறைய விடுகளை பிக்சர் மாட்டி
1: இருக்கிறீங்க.
0: Even as a shepherd. நிலையங்கி தரித்த இயேசு,
1: having put the gown,
0: ஒரு கையில கோலும்,
1: having a rod,
0: ஒரு விளக்கும், ஒரு ஆட்டுக்குட்டிய தோள்ல
1: போட்டுக்கிட்டு
0: கதவை தட்டுகிற ஒரு படம் நீங்க நிறைய கிறிஸ்தவங்க.
1: Many have that picture. That is
0: ஒரு famous picture.
1: It's a very famous picture.
0: இந்த நிறைய வீடுகள்ல விற்பனை ஆனது.
1: So it's being sold in many houses.
0: அத வரைஞ்ச ஆர்டிஸ்டினுடைய நண்பன்,
1: the friend of the artist who drew,
0: and the artist appa sonnana, hey,
1: he said,
0: super picture la,
1: super beautiful picture,
0: romba alaga varanjiruka,
1: so beautiful,
0: ana ore oru kora pannita,
1: there is only one flaw.
0: Enna kora nu sonna?
1: What was the flaw?
0: And the door varanjiye door ku enda lock podala nu sonnana.
1: Why I have not put the lock on the door?
0: Door potiruka, door ku enna ponnom? Lock ponnom.
1: You need a lock for
0: adha mattu sari pannirra sari aidunga.
1: So if you put the lock everything,
0: avan sonnana, dei,
1: he said,
0: na correct ah varanjanda.
1: He said, I have drawn a beauty.
0: Enna?
1: Why?
0: Namma veettukku dhaan lock irukku.
1: We have a lock.
0: Ana devan thattra veettukku lock illa.
1: There is no
0: lock. Lock enga irukku na ulle irukku.
1: The lock is only inside.
0: Lock ulle la irukku.
1: Lock is only inside.
0: Avan viruppapattu therandha
1: if he desires and opens, he can.
0: இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்.
1: You I knock at the door.
0: கதவை திறந்தா
1: you open the door.
0: நான் உள்ள வருவேன்.
1: I would enter.
0: நீ திறக்கலையா?
1: யா
0: வேலைய பாத்துட்டு போயிட்டே.
1: Whether you open the door or whether I
0: ஒருவனையும் தேவன் பலவந்தம் பண்ணுகிறதில்லை.
1: God would never force anyone.
0: ஒருவனையும் தேவன் கட்டாயம் பண்ணுகிறதில்லை.
1: God would never compel anyone.
0: சில சொல்வாங்க ஆண்டவர் தானே?
1: Some would say yes.
0: கைய கால உடைச்சி
1: let him break my hands and leg and make me obey.
0: உன் கைய உடைச்சி அவருக்கு என்னப்பா லாபம்?
1: What is it gain? உன்
0: கால உடைச்சி அவருக்கு என்னப்பா லாபம்?
1: What is it gain by breaking?
0: நீ அன்பினால் ஊழியம் செய்யறதாப்பா அவருடைய விருப்பம்.
1: His desires, you are going to serve God.
0: அன்பே உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது.
1: Hardly 5 minutes.
0: நீ சொல்றபடி கைய கால உடைக்க ஆளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.
1: It will not take long for the Lord to
0: break. தேவன் எதையும் உடைச்சி அழைக்கிறது இல்ல.
1: God will never break anything.
0: Only அன்பினால் தேவன் அழைக்கிறார்.
1: Only through love does he call.
0: அந்த அன்புக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தா
1: man obeys the love of God.
0: வாசம் பண்ணுகிறார்.
1: He dwells.
0: கடைசியாக
1: lastly
0: 57 ஆம் அதிகாரம் ஏசாயா
1: Isaiah
0: 15 ஆம் வசனத்தை வாசித்து பார்.
2: 57:15
0: ஏசாயா 57:15
3: நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவரும் என்று சொல்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும்
0: உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும்
3: வாசம் பண்ணுகிற நான்
0: வாசம் பண்ணுகிற நான்
3: பணிந்தவர்களின் ஆவியை
0: பணிந்தவர்களுடைய ஆவியை
3: உயிர்ப்பிக்கிறதுக்கும்
0: பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே
3: வாசம் பண்ணுகிறேன்.
0: அல்லேலூயா.

0: ஆண்டவையாட்ட வாசம் பண்ற.
1: Where does God dwell?
0: நான் தாழ்மையாய் சொல்லுவேன்.
1: I tell you humbly.
0: ஆண்டவர் பாவத்தை விட்டு விலகுகிறார். ஜனங்களே பரிசுத்தத்தின் நடுவிலே தேவன் வாசம்
1: பண்ணுகிறார். God dwells amidst holiness where people
0: say அன்பினால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற மக்கள் மத்தியிலே தேவன் வாசம்
1: பண்ணுகிறார். Those who love God,
0: மூன்றாவதாக,
1: thirdly,
0: நொறுங்குண்டு பணிந்த இருதயம் உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம்.
1: God dwells in a heart which is broken and contrite.
0: எல்லாருக்கும் இருதயம் இருக்குங்க.
1: All of us have a heart.
0: நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார்.
1: God looks at a heart.
0: முகத்தை அல்ல.
1: Not at a face.
0: தேவன் இருதயத்தை பார்க்கிறார்.
1: He looks at a heart.
0: அவர் எப்படிப்பட்ட இருதயம் தேடுகிறார் தெரியுமா?
1: What does he?
0: நொறுங்குண்டு.
1: One that is
0: பணிந்த இருதயத்தை.
1: Contrite and humble.
0: அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான்,
1: therefore the
0: every near paliye virumbugiradhillai
1: you never desire
0: sangeethangalin pustakam 51 am sangeetham 16 17 vaasippeeralanal
1: 16 and 17
2: paliye neer virumbugiradhillai virumbinal
0: seluthuven
2: dagana paliyum umakku priyamanadalla தேவனுக்கு ஏற்கும் பலிகள் பெருங்குண்ட ஆவிதான்
0: பெருங்குண்ட ஆவிதான்
2: தேவனே பெருங்குண்டதும்
0: கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொன்னை கொடுத்தான், வெள்ளியை கொடுத்தான்,
1: likewise silver,
0: காணிக்கை கொடுத்தான்,
1: likewise offerings,
0: எல்லாத்தையும் செய்தாங்க.
1: He did everything.
0: கடைசி என்ன சொல்லி வச்சான்னா,
1: what did he say?
0: ஆண்டவருடைய கணக்குல வெள்ளியும் பொன்னும் இல்ல,
1: silver and gold is not accounted for.
0: என்னுடைய கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்கிறது.
1: So my tears are there in his cross.
0: இருதயம் நொறுங்கி நான் அழுத வேளைகள் தேவனுடைய கணக்குல இருக்கு.
1: So when my heart wept,
0: நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல,
1: I tell you,
0: சபையிலே தேவ தரிசனம் இல்லை.
1: There wasn't any vision in the
0: தேவனுடைய வசனம் இல்லை.
1: Where God was,
0: தேவனுடைய வெளிப்படுத்தல் இல்லை.
1: The vision of God,
0: தேவனுடைய பிரசன்னம் இல்லை.
1: The presence of God,
0: தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கவில்லை.
1: God never answered prayers.
0: தேவன் ஜனங்களை அழிப்பதற்கு ஆயத்தமானார்.
1: God was prepared to destroy his people.
0: அந்த ஒரு இருண்ட காலகட்டத்திலே,
1: it was during the dark period,
0: ஒரு அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தாள்.
1: Came to the temple of God.
0: வேதம் சொல்லுகிறது,
1: where God says,
0: மனம் உடைந்து இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out a broken heart.
0: தரிசனம் இல்லாத இடத்திலே,
1: where there was no vision.
0: வசனம் இல்லாத இடத்திலே,
1: where there was no word.
0: அழிவுக்கு எத்தனமான இடத்திலே,
1: where the place was prepared
0: for her. ஏழை பேதை தன்னுடைய இருதயத்தை உடைத்து கண்ணீரை ஊற்றினாள்.
1: So she broke her heart and
0: வேதம் சொல்லுகிறது, உலகம் பரிகாசம்
1: பண்ணுச்சு,
0: அவள் இருதயத்தை
1: உடைத்தார்.
0: தெரியுமா, அந்த அசுத்தமான இடத்தை பார்க்கல,
1: நாட் தி ஃபில்தி பிளேஸ்.
0: அங்கே அங்கே ஜனங்கள் காணிக்க அருவருப்பாய் இடத்தை பார்க்கல,
1: not the abominable,
0: தேவ கோபாக்கினைக்கு பாத்திரமாய் இருந்ததை பார்க்கல,
1: not the wrath of God that was found.
0: அதன் நடுவிலே ஒரு பெண் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார்.
1: One girl put out a heart amidst it.
0: அந்த இருதயத்தை பார்த்து,
1: looking at that heart,
0: தேவன் ஜெபத்தை கேட்டார்.
1: God heard her prayers.
0: அவள் சொன்னாள், தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டார்.
1: She said, God heard my prayers.
0: Samuel, எப்படிப்பா வந்த?
1: How did you come?
0: பிரதர், எங்க அப்பா ஜெபிச்சதுனால, எங்க அம்மா ஜெபிச்சதுனால இல்ல பிரதர்.
1: My mother has prayed.
0: எங்க அம்மா இருதயத்தை உடைத்து ஊற்றினதனுடைய
1: பலன்தான்
0: நான் சாமுவேலாய் நிக்கிறேன்.
1: The reward of all her prayers.
0: இன்னைக்கு நிறைய சாமுவேல்கள் தேவை.
1: We need lot of Samuel.
0: நிறைய சாமுவேல் தேவை.
1: We need lot of
0: நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும்.
1: Prophets of God rise.
0: ஊழியர்கள் எழும்ப வேண்டும்.
1: Servants of God
0: rise. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை எப்பொழுது எழும்புவார்கள்?
1: When will they rise up?
0: தேசத்திலே சாமுவேல் எப்பொழுது எழும்புவார்கள்?
1: When will Samuel rise up?
0: எப்பொழுது தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்?
1: When the prophets would rise up.
0: அந்த சாமுவேலுக்கு பின்னாலே இருதயம் உடைந்த பெற்றோர் இருக்கிறார்கள்.
1: Their parents were broken the heart for them.
0: நான் சொல்லுவேன், தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே,
1: the true blessings of God behind,
0: ஒரு பெரிய கண்ணீர் பின்னாலே இருக்கிறது.
1: The tears are being shed.
0: தேவனுடைய சமூகத்திலே உடைந்த உள்ளங்கள்
1: with a broken heart.
0: தேவன் தள்ளுகிறதே இல்லை.
1: God would never,
0: தேவன் பதிலளிக்காமல் நிறுத்துகிறதே இல்லை.
1: God would never ever stop.
0: தேவன் அதை விரும்புகிறார்.
1: God desires.
0: தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார்.
1: God dwells amidst them.
0: இன்றைக்கு ஆலயங்கள் அலங்காரமான ஆலயங்களாய்,
1: Today the churches are
0: அலங்கார ஆராதனைகளாய்,
1: Beautiful words.
0: தேவன் ஆலயத்திலே பார்க்க விரும்புகிறது என்ன தெரியுமா?
1: What does God desire?
0: உடைந்த உள்ளங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார்.
1: He wants to see the broken heart.
0: தன்னை தாழ்த்துகிற இருதயங்களை பார்க்க
1: விரும்புகிறார். That would humble itself before the presence of God.
0: ரெண்டு பேர் ஆலயத்துக்கு வந்தார்.
1: Two people came to the
0: temple. ஒருவர்
1: நீதிமான், One was a righteous man.
0: இங்கிலாந்து தேசத்தில் பேர் என்ன, ஒரு ஆரா நடந்து கொண்டது.
1: Worship was going.
0: ரொம்ப அழகான ஆரா, நல்ல பாட்டு, நல்ல அழகா மியூசிக், நல்ல போட்டு, நல்ல கோயர், அழகான ஆரா நடந்து கொண்டது.
1: Choir was going on.
0: அங்க ஒரு பிளாக் மேன்
1: வந்தான். நீக்ரோ பிளாக் மேன்,
0: ஒரு கருப்பின மனுஷன் வந்தான்.
1: பிளாக் மேன் கேம் தேர்.
0: அவனுக்கு ஆரானே பாஸ் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு.
1: He was delighted to see the.
0: உடனே ஓடி வந்தானா.
1: Immediately he ran.
0: அங்க வாட்ச்மேன் சொன்னானா,
1: the watchman
0: said, இரு,
1: stop,
0: only white people,
1: only this place is only,
0: இங்க வந்து வெள்ளர்கள் மட்டும் தான் ஆராதிக்கணும்.
1: Only white people can come.
0: Black people வர கூடாது.
1: Black should not.
0: அவன் கெஞ்சினா.
1: He begged.
0: உடல்ல அப்படியே சுத்தி அங்க ஜன்னல் இருந்தான்.
1: There was a window.
0: அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானா.
1: He peeped in.
0: வந்து அப்படியே ஆண்டவரை கண்ணீரோட ஆராதிச்சான்.
1: So he with
0: the watchman வந்தான். இத பாரு, இங்க நின்னேன்னா என் பொழப்பு போயிடும்.
1: If you stand here, I would lose.
0: இந்த எல்லைக்குள்ள நிக்க கூடாது.
1: You should not stand.
0: The only white people.
1: Only white people.
0: Only வெள்ளைக்கால் மட்டும் ஆரா.
1: Only white people have to stand.
0: உங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. பக்கத்துல ஒரு பார்க் இருந்துச்சு.
1: There was a park nearby.
0: ரெண்டு கைகளையும் உயர்த்தி.
1: He lifted his hand.
0: கண்ணீரோடு தேவனை ஆராதிச்சான்.
1: With tears he worshiped.
0: கடவுளே,
1: he said, Lord.
0: உம்முடைய பேர்ல ஆராதிக்கறாங்க.
1: They have worshiped.
0: நான் 20 நிமிஷம் ட்ரை பண்ணேன்.
1: I tried for 20 long
0: minutes. என்ன உள்ள உடமானன்றாங்க ஆண்டவரே.
1: The Lord permitted me.
0: நான் உம்மை ஆராதிக்கணையா.
1: Lord, I want to worship.
0: 20 minutes போராடுனே.
1: 20 minutes is not enough.
0: என்ன உள்ளே விடல.
1: They never let me in.
0: அவனுடைய அழுகை கண்டு ஆண்டவர் இறங்கி வந்தாராம். பார்க்க வந்தாராம்.
1: Heard his prayer and came down.
0: அவர் சொன்னாராம், மகனே,
1: he said,
0: நீ 20 minutes போராடுன.
1: Son, you struggled for 20 minutes.
0: நான் 20 years ஆ போராடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: For 20 long years I'm struggling.
0: என்ன உள்ள உடமானன்றான்.
1: They are not leaving me inside.
0: என்னமோ போய்கொண்டிருக்கிறது. உடைந்த ஒரு பெண்
1: இருக்கிறார்.
0: ஒரு மனுஷன் இருக்கிறான். தேவனுக்குண்டாக தன்னை தாழ்த்தி,
1: having humbled him,
0: தேவனுக்குண்டாக உடைத்து,
1: having broken themselves.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
1: God says,
0: உங்கள் வஸ்திரங்களை அல்ல,
1: not your garments,
0: உங்கள் இருதயங்களை கிழித்து
1: rend your hearts.
0: பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுங்கள்.
1: Between the altar,
0: அழுங்கள்.
1: Place of sacrifice.
0: தேவன் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவார்.
1: God would rise up.
0: எழும்புவார். திரும்ப பெற்றுக்
1: கொள்வீர்கள்.
0: நீங்கள் துதிப்பீர்கள். எந்த ஆராதனை விரும்புகிறார்
1: தெரியுமா?
0: அழுகையோடும், ஆராதிக்கிற ஆராதனையை.
1: So
0: தேவனுடைய பலிபீடத்தை தண்ணீரால் கழுவுகிற மக்களை,
1: so if you watch the
0: தேவ சமூகத்தில் இருதே நொறுங்கி
1: with a broken
0: அதறுகிற மக்களை,
1: people who cry,
0: தேவனுக்கு சபையிலே தேடிக் கொண்டிருக்கிறார்.
1: God is seeking such a people.
0: சபையிலே தேடிக் கொண்டிருக்கிறார்.
1: He is seeking such people.
0: சபையின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா?
1: Whatever the blessings are.
0: நான் இயேசுவின் நாமத்தில்
1: விசுவாசிக்கிறேன். In the name of Jesus.
0: இருதய உடைந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு தேவை.
1: Souls that have the heart.
0: இருதயத்தை நொறுக்கிற ஆத்துமாக்கள் தேவை.
1: Heart that is contrite.
0: கண்ணீரை கொட்டுகிற ஆத்துமாக்கள் தேவை.
1: Souls that
0: சமூகத்திலே கண்ணீரோடு புலம்புகிறார்.
1: The presence of God weep and lament.
0: வஸ்திரங்களே அல்ல.
1: Not your garments.
0: இருதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள்.
1: Rend your heart.
0: ஆத்துமாக்கள் தேவன் தருவாராக.
1: May God give us souls.
0: அதனால் தான் பவுல் சொன்னார்.
1: Therefore Paul said,
0: நான் ஜெபத்திலே போராடுகிறது போல.
1: Even as I strive in prayer.
0: என்னோடு நீங்கள் போராடுங்கள்.
1: Strive along with me in prayer.
0: என்னோடு போராடுங்கள்.
1: Strive along with me.
0: யார் தேவை?
1: Who's needed?
0: அன்பான விசுவாசிகளே.
1: Dear believers.
0: தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டுமானால்
1: If God has to dwell
0: உங்கள் வீட்டிலே வாசம் பண்ண
1: வேண்டுமானால் He's got to dwell in your heart
0: உங்கள் தனி வாழ்க்கையிலே வாசம் பண்ண
1: வேண்டுமானால் He's got to dwell in your personal life
0: முக்கியமான மூன்று காரியம்
1: Three
0: பாவத்தை விடுங்கள்
1: Leave your sin
0: பாவியை விடுங்கள்
1: Leave the sinners
0: உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள்
1: Sanctify yourself
0: தேவனை முழு மனதோடு நேசியுங்கள்
1: Love God with all your heart
0: அவருடைய வார்த்தைகளை நேசியுங்கள்
1: Love his word
0: அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள்
1: Obey his words
0: நான் சொல்லுவேன்
1: I will tell you
0: உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக உடைத்து
1: Rend your heart before God
0: தேவனுக்கு முன்பாக பணியுங்கள்
1: Humble yourself before God
0: தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள்
1: Humble yourself before God
0: தேவனுக்கு முன்பாக வெறுமையாக்குங்கள்
1: Empty yourself before God
0: அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்
1: Be humble in his presence Only then God would
0: எல்லாரும் எழும்பி நிற்கலாம்
1: Let's all stand up
0: ஆண்டவரே
1: Lord
0: நான் உம்முடைய வாசஸ்தலமா மாறட்டும்
1: That I should be your tabernacle
0: ஒரு பரிசுத்த வாசஸ்தலமான மாறட்டும்
1: Even as a holy sanctuary
0: ஒரு அன்பின் கீழ்ப்படிதல் வாசலமா மாறட்டும்
1: A loving obedient tabernacle
0: ஒரு அபாஷா பாபா பாதல பாரத்தல் கடினப்பட்டு போன ஒரு இருதயம் இல்லப்பா
1: Not a heart that is hardened O Lord
0: கடினப்பட்டு போன இருதயம் இல்ல
1: Not a heart that would be hard
0: கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு
1: Removing the stony heart in me.
0: சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன்.
1: I give you the heart of flesh.
0: என்னுடைய பெருமையான, என்னுடைய ஆணவமான.
1: Not my pride, not my.
0: தாழ்மையற்ற இருதயங்களை எடுத்துவிட்டு.
1: Taking the humble heart.
0: உம்முடைய பலிபீடத்திலே விழுந்து, பணிந்து, குனிந்து, முழங்கால் படியிட்டு வெறுமையாக்கிற இருதயத்தை எனக்கு தாரும்.
1: So falling yourself falling myself in the
0: என்ன நொறுக்கி நான் பணிகிறேன் ஆண்டவரே
1: So give me a broken heart
0: என்ன நொறுக்கி நான் பணிகிறேன்
1: Lord I break myself
0: and humble நொறுக்கி நான் பணிகிறேன்
1: I break myself and humble
0: கண்ணீரோடு கர்த்தரே நான் தேடுகிறேன்
1: Yes I seek thee my Lord
0: Lord give me grace
1: Lord grant me thy grace O Lord
0: நீர் வீட்டுக்கு வெளியல்லப்பா
1: not outside
0: நீர் கதவை தட்டுகிறவராக அல்ல
1: not one who's knocking at the door
0: எனக்குள்ளே பிரவேசித்து எல்லோடு போஜனம் பண்ணுகிறவராய் இரு
1: even as you dwell with me
0: எங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிறவராய் இரு
1: one who dwell in my house
0: எல்லோடு போஜனம் பண்ணுகிறவராய்
1: Lord that thou would dine with me
0: the dining table நீர் இரு
1: Lord that ought to be with my dining
0: அறைக்குள்ளே உலாவும்
1: Lord move amidst my room
0: வீட்டிலே உலாவும்
1: Lord move in my house
0: ஆலயத்துக்குள்ளே உலாவும்
1: move in my chair
0: எங்கள் சபை நடுவிலே
1: உலாவும்
0: உலாவி வாரும் ஆண்டவரே
1: Lord move amidst my people Lord
0: வாசஸ்தலமாய் மாறு
1: Lord even as I tabernacle
0: எங்களை நொறுக்குகிறோம் ஐயா
1: Lord break me
0: எங்களை நொறுக்குகிறோம்

வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். எஸ், ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதினாலே என்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கு அவர் வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும் போது என்றைக்கோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் இருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கும் வாழ வைத்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்ததினாலே மனிதன் முடிந்தது என்று விதித்த இடங்களில் புதிய ஆரம்பத்தை கொடுத்து வாழ வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வேளையிலே அழகான கண்களை கண்டதினாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர்.

0: இந்த பாடலை எப்போ பாடினாலும் என் சாட்சி சொல்லாமல் நான் இருந்ததே இல்லை. 2011 டிசம்பர் 31 தேதி நானும் என் அருமை தம்பி பெஞ்சமினும் கேரளாவில் இருக்கிற என் நண்பர் ஜான் அவருடைய சபையிலே சென்று கீபோர்டு எடுத்து கொண்டு வந்து புது வருட ஆராதனையை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றோம். திருப்பி நாங்கள் வருகிற வழியில் பைக்கில் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கிறோம். போகிற வழியில் ஒரு வீடு கட்டுறதுக்காக கல்லுகள் அடித்து அங்கே வைக்கப்பட்டிருந்தது. எதிரே வந்த வாகனம் ரொம்ப ரைட்டில் ஏறி வந்ததுனால நாங்கள் இடது பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை. இடது பக்கம் போனால் எங்கள் பைக்கு பெடலில் கல் இடித்த உடனே என்னை தூக்கி எறிஞ்சது பைக்கில் இருந்து. எனக்கு பின்னாடி என் தம்பி மேலே தூக்கி எறியப்பட்டான். கீபோர்டு அதுக்கு மேலே போய் விழுந்தது. நான் போய் விழுந்த இடம் சரியான கல். அடித்த உடனே தலையிலேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பித்தது. ஒரு நல்லியை திறக்கும் போது ஃபாஸ்டாக ரொம்ப மெல்லிசா ஃபாஸ்டாக எப்படி ஒரு தண்ணி வருமோ அந்த மாதிரி என் தலையில் ரத்தம் வருவதை என்னால் உணர முடிந்தது. கொஞ்ச நேரத்தில் கண்கள் இருண்டது, காதுகள் அடைந்தது. ஏறக்குரிய செத்தவனை போல விழுந்தேன். நாங்கள் விழுந்த இடம் யாருமே கூப்பிடுவதற்கோ காப்பாற்றுவதற்கோ ஆட்கள் அதிக நடமாட்டம் இல்லாத இடம். அந்த நேரத்தில் என் உள் உணர்வு சொல்லுது, இடது பக்கம் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, சிமியோன் யூ ஆர் கோயிங் டு பி நோ மோர். நீ சாக போகிற, நீ இனிமே வாழ முடியாது, நீ இனிமே வரப்போகிறது இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் எனக்கு வேறொரு சத்தம் கேட்குது, நீ உடனே எழும்பு, நீ எழும்புறேன்னு செத்துருவேன், நீ எழும்பு எழும்புன்னு சொன்ன உடனே என் உள்ளான மனிதன் கத்தரை துதிக்க ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் லேலியன்னு சொல்லி எப்படித்தான் கைகள் கால்கள் அசைந்ததோ எனக்கு தெரியாது. எழும்பி போற வார வாகனங்களுக்கு கரங்களை காட்டி அவங்களை வர வச்சு, தூரத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஆட்களை வர வச்சு, எல்லாம் வேகமாக வந்து அவருடைய லுங்கி எல்லாம் கிழிச்சு தலையில அடிக்க வழிகிற ரத்தத்தை நிறுத்துவதற்கு கட்டி போட்டாங்க. என்னுடைய தம்பி பெஞ்சமின் சுயநலவில்லாம் விழுந்து கிடந்தா எங்களை தண்ணி தெளித்து எழுப்புனாங்க. நாங்கள் உடனே என் நண்பருடைய வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அது லேண்ட்லைன், அந்த இடத்துல அதிகமான மொபைல் ஃபோன் அப்போ கிடையாது, டவர் கிடையாது. அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது லேண்ட்லைன் அவங்களுக்கு ரிப்பேர், ஆனால் நான் ஃபோன் பண்ணுறேன் ரிங்கி போகுது, வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல வாங்கன்னு சொல்கிறேன், ஃபோனு கட் ஆகிடுச்சு அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் எங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே இருக்கிற அந்த கழுத்து விட்டுங்க இடத்துக்கு என்னை அனுப்புனாங்க. அந்த இடத்துல போய் எங்களை பார்த்தவங்க அடி ரொம்ப பலமாக பட்டிருக்கு, இந்த காயத்துக்கு எங்கேயும் எங்களால் சிகிச்சை செய்ய முடியாதுன்னு. அப்போ ரெண்டு பேர் என்ன பேசுறது என் காதல் விழுது. எனக்கு மலையாளத்தில் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், போன வாரம் அதே இடம் அதே மாதிரி பைக் ஆக்சிடென்ட், ரெண்டு பேர் ஸ்பாட்டில் செத்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்தாங்க, காது ரத்தம் வந்துச்சு அவங்களுக்கு, கொஞ்ச நேரத்தில் ஆள் செத்து போயிட்டாங்க. இவங்க வேறு தமிழ்நாட்டு பயங்கன்னு சொல்கிறீங்க, இவங்களை தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, அதான் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாநிலத்தை தாண்டி போகிறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சத்தம் என் காதில் விழும்போது நினைச்சாட பாவிகளா, ஒரு மனுஷன் சாக கிடக்கிறானே, அந்த நேரத்தில் இப்படியா நீங்கள் பேசுவீங்க. மனித கண்களின் சாவை எதிர்பார்த்து காத்திருந்தது. என் நண்பர்கள் வந்தாங்க, அங்கிருந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தலையில் அடிபட்டா வாமிட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் அந்த இடத்துல போன உடனே டாக்டர் அறைக்கு முன்பதாக எல்லாம் வாந்தி எடுத்தேன். டாக்டர் பதறி போய் உடனே இங்கே வைக்கக்கூடாது, இவளை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொன்ன உடனே கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறதான அஞ்சலங்க இடத்துல மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாங்க. அங்கே போன உடனே டாக்டர்ஸ் எனக்கு ஸ்டிச் தையல் போட முடியாத அளவுக்கு தலையில் அடி, தூங்கவே இல்லாமல் அது கண் மூடாமல் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். தையல் போட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும், குறைஞ்சது ஒரு வாரமாவது இங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கணும். நான் சொன்ன முடியாது, நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ஆராதனை இருக்கு, என்னை விடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க விடலை. ஆனால் என் நண்பருடைய நண்பர்கிட்ட கட்டாயப்படுத்த இல்லை, என்னால் இருக்க முடியாது, வேறு வழி இல்லாமல் என்னை வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதிலாக என் நண்பருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. ராத்திரி 12 பக்கத்தில் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, புது வருட ஆராதனை. நாங்கள் அந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன், பெட்டில் படுத்திருக்கும் போது நான் ஒரு பார்த்து கேட்டேன், ஆண்டவரே 2012 ஒரு விசேஷமான ஆண்டு, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, வருஷத்தின் ஆரம்ப நேரத்தில் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்ல, அன்றைக்குத்தான் என் ஆண்டவர் எனக்கு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட்டார். அந்த சம்பவத்திற்கு பின்புதான் கர்த்தரின் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை என் தேவன் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை பல இடங்களில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாள் முதல் கர்த்தரின் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கினார். அநேக மேடைகள், அநேக இடங்கள், அநேக சபைகள், அநேக கூட்டங்கள் என்று சொல்லி கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பித்தார். மனித கண்கள் எல்லாம் முடிந்தது என்று என் முடிவை எதிர்பார்த்திருக்கிற பொழுது முடியவில்லை மகனே, இதுதான் உன் புதிய ஆரம்பம் என்று சொல்லி அன்றைக்கு என் ஆண்டவரின் அழகான கண்கள் கண்டதினாலே முடிந்து போயிருக்க வேண்டிய நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே,
1: ஒருவேளை மனுஷங்களை பார்த்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா? ஓ, படிப்பின் காரியத்துல முடிஞ்சு போச்சா? ஓ, பிசினஸ்ல முடிஞ்சு போச்சுன்னு நிலைமை வந்திருக்குதா? பிள்ளைங்க காரியத்துல, எதிர்காலத்துல, திருமண வாழ்க்கையில, சூழ்நிலைமையில எல்லாம் முடிந்து போனதை போல் தோன்றுகிறதா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்கிறது, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்க்கிறது, உங்க பிசினஸ் பார்க்கிறது, உங்க எல்லா நிலைமைகளையும் அது பார்க்கிறது. அந்த கண்கள் உங்கள் வாழ்க்கையில படுகிற பொழுது மனிதன் முடிந்தது என்று சொன்னதை என் தேவன் புதிதாய் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், எவைகள் முடிந்தது என்று சொல்லி மனிதன் முற்றுப்புள்ளி வைத்தானோ, முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே அந்த முற்றுப்புள்ளியை ஒரு கோடிட்டு கமாவாக மாற்றி என் தேவன் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். எஸ், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். முடிந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே மீண்டு வருவதாக, ஓ இழந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு திரும்பி வருவதாக, முடிந்து போனதை என் தேவன் புதுப்பிப்பாராக, அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. முடிஞ்சு போன என்னை வாழ வச்ச ஆண்டவர் கர்த்தருடைய கண்களின் முடிவை பார்க்கல, அவர் எனக்கு வச்சிருந்த மகிமையான ஊழியத்தை பார்த்தார். கர்த்தரின் வாழ்க்கை முடிவை பார்க்கல, எனக்கு வைத்திருந்த மகிமையான எதிர்காலத்தை பார்த்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில படட்டும், உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எஸ், நீங்கள் பார்வைக்கு மறைவாய் இருக்கவில்லையே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சேர்த்துக்கிட்ட ஆண்டவர் என்னை வாழ வச்சது போல உங்களே வாழ வைப்பார். அவர் உங்களே வாழ வைப்பார். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட அந்த அன்பை பாடி கொண்டாடுவோமா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் செலுத்துவோமா. எஸ் அழகான கண்கள் நம்மை பார்க்கட்டும். அந்த கண்கள் நம்மை கண்டதினாலே வாழ வைத்திருக்கிற ஆண்டவர் இனியும் வாழ வைப்பார். அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா. எஸ் லார்ட், நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே, எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தந்து வாழ வைக்கிறவரே, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு விசை பாடலாமா?

எங்களோடு கூட இருந்து செல்லும் இடமல்ல எங்களை காப்பாற்றி பூமி வம்சங்களுக்குள்ளாக எங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரைக்கும் எங்களை காப்பாற்றி ஓ நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்தரே, நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், சொன்னதை செய்யும் அழைக்கும் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு விடாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவும் நீரங்களை கைவிடுவதில்லை, புறக்கணிப்பதில்லை, தள்ளி விடுவதில்லை. எங்களோடு கூடவே இருக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, நல்ல

எங்களை கைவிடாதவரே, நல்ல கையை தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, ஓ எங்களை கைவிடவே இல்லை, எங்களை வெறுக்கவில்லையே, எங்களை புறக்கணிக்கவில்லையே, எங்களை தள்ளிவிடவில்லையே. ஓ எங்கள் கரம் பிடித்து நடத்தினவரே, எங்கள் கரம் பிடித்து நடத்தினவரே. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். அவர் சொன்னவை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதவர். இதுவரைக்கும் நம்மை கைவிடல, இதுவரைக்கும் நம்மை புறக்கணிக்கல. எத்தனையோ மனிதர்கள் நம்மை கைவிட்டார்கள், எத்தனையோ பேர் நம்மை விட்டு போயிட்டாங்க. உதவி செய்வேன்னு சொன்ன உதவி செய்யல, உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன உன்னோடு கூட இருக்கல. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே, இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே. நல்லா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. நல்ல கரங்களை தட்டி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, ஓ ரமா மா மா மா ரசந்தரமா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம்.

ஆராதிக்கிறோம்ப்பா. இனி ஒருவரே ஆராதனைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மேலான இயேசுவின் நாமத்தை இந்த காலை வெளியில் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே, ஆராதனைக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ உம்முடைய நாமம் நல்ல நல்ல நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். உங்க மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை உடையவரே, மாட்சிமை உடையவரே, மகத்துவமானவரே, மேலான நாமம் உடையவர், நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கத்திர மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரபா பாலர சந்தர போரியான் தேரா பாலா பாலா.

உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துறாண்டவர். நீர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கன மகிமைக்குரியவர். நீர் மாத்திரமே போற்றுதலுக்குரியவர். நீர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். நீர் மாத்திரமே சகல மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவத்திற்கு பாத்திரர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுக. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது கடல் அலையினால் அவ்வப்பொழுது கரைக்கு தள்ளப்பட்டு கிடந்த மீன்களை பார்த்தான். உடனடியாக அவை கடலுக்குள்ளே செல்லாவிட்டால் வெயிலில் மடிந்து போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். இப்படி அவன் செய்ததை எதிரே வந்த மற்றும் ஒரு மனிதன் கண்டான். சற்று நேரம் நின்று அவனை கவனித்து பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே, தரையில் கிடக்கின்ற இந்த எல்லா மீன்களையும் எப்படி நீ கடலுக்குள்ளே வீச முடியும்? நீ உன் வேலையை செய்து முடிக்கும் முன்னதாகவே அதே அலைகள் இந்த மீன்களை திரும்ப கரைக்கு தள்ளிவிடுமே என்றான். மீன்களை கடலுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மனிதன், என்னால் இயன்றவரை எத்தனை அதிகமான மீன்களை அவை பிழைத்துக் கொள்ளும்படியாக கடலினுள் போட முடியுமோ நான் போடுவேன் என்று சொன்னான். அதற்கு இவனை கேலி செய்த மனிதன், எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னுடைய செயலிலே என்ன பயன் என்று கேட்டான். ஒரு சிறிய நல்ல காரியத்தை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பதிலளித்தான். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, உதவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தியில் உண்டாகும் வெளிச்சம் ஒரு அறையில் இருக்கும் எல்லா இருளையும் போக்க முடியும். நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடும். ஒருவேளை வழியில் நாம் பார்க்கும் ஒருவரை பார்த்து புன்வருவலோடு காலை வணக்கம் செலுத்தலாம், அல்லது தேவையோடு இருக்கும் ஒருவரை கவனித்து உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கலாம். சாலையை கடக்க முடியாத ஒருவருக்கு அதை கடக்க நாம் உதவி செய்யும் ஒரு சிறிய சேவையாக கூட இருக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்வது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எனக்கு நீங்கள் செய்த உதவி என்றுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கூறப்போகிறார். மேலும், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா?

2 சாமுவேல் 6 அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூதரிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியா பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேலின் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவருடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் நாட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இதயத்திலே அவளை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரக்கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருக்கிறார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி சங்கீத விளக்க உரைக்கே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 107. சங்கீதம் 107 அதிகாரத்துக்கு நாம் கொடுக்க போகிற தலைப்பு, ஆபத்து நேரங்களில் விடுவிக்கும் தேவன். ஆபத்து நேரங்களில் விடுவிக்கும் தேவன். சங்கீதம் 107 5 பிரிவாய் பிரிக்கலாம். 5 பிரிவு, அதிலே 4 பிரிவுகள், 4 முதல் 4 பிரிவுகள் அவர்கள் கடந்து சென்ற ஆபத்து, உபத்திரம், வேதனை. இந்த 4 கட்டத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவன் விடுவித்தார். தலைப்புகளை சொல்ல முன்னாடி, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எல்லா காலகட்டத்திலும் விடுதலை பெற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். சரி, நாம் சொன்ன தலைப்பு ஆபத்து நேரங்களில் விடுவிக்கும் தேவன். 4 முறை அந்த வார்த்தை வருகிறது. 4 காலகட்டத்தில் ஜெபித்த ஜபம், 4 காலகட்டம். 4 காலகட்டத்திலும் அவர்கள் ஆபத்து நேரத்தில் தேவனைத்தான் நோக்கி கூப்பிட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கூப்பிட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, வசனத்தை மாத்திரம் கோடிடலாமா தலைப்புக்கு? 6 வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். கூப்பிட்டார்கள், ஆபத்திலே கூப்பிட்டார்கள். 6 வசனம். 13 வசனம், அதே வசனம் இருக்கும், தங்கள் ஆபத்திலே. 19 வசனத்தில், தங்கள் ஆபத்திலே. 28 வசனத்தில், தங்கள் ஆபத்திலே. அப்ப 4 காலகட்டத்தில் கூப்பிட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் கூப்பிட்டால் ஒரு தேவன் உண்டு என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை 4 காலகட்டமாய் நாம் பிரிக்கப் போகிறோம். சங்கீதம் 107 அதிகாரத்தில் வனாந்திர வாழ்க்கையையும் தேவனுடைய இரக்கத்தையும் பார்க்கிறோம். வனாந்திர வாழ்க்கையில் அவர்கள் கடந்து செல்லுகிற போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். பல முறை அந்த வார்த்தை வரும், அவர் இரக்கம் பாராட்டுகிறார், அவர் நமக்காக இறங்குகிறார். சரி, முதலாவது வாழ்க்கை 9 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும், 9 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும், வனாந்திரத்தில் விடுவித்த தேவன். வனாந்திரத்தில், அங்கே நீங்கள் கவனிக்கும் போது அலைந்து திரிகிற வாழ்க்கை. 5 வசனம், பசியாகவும் தாகமாகவும் தோய்ந்து அலைந்து திரிந்தார்கள். ஒரு வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது வனாந்திர பாதை, அந்த வனாந்திர யாத்திரையில் எத்தனையோ போராட்டங்கள். தேவனை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். ஒருவேளை நீங்களும் வனாந்திர வாழ்க்கை, தனித்த வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை, வழி தவறிய வாழ்க்கை, தனிமையான ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று. உங்கள் வனாந்திர வாழ்க்கை, அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கை, தனித்த வாழ்க்கை முடிய வேண்டுமா? நீங்களும் அவரை கூப்பிடுங்கள். இரண்டாவது தலைப்பு, சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் தேவன். சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் தேவன். 10 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை, மரண இருளின் வாழ்க்கை, மரண இருளில் வைக்கப்பட்டவர்கள் சிறைப்பட்டொரு வாழ்க்கை வாழும் போது தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவர்கள். அவர்கள் இனி அவ்வளவுதான், கிடங்கில் இருந்தார்கள், அவர்கள் சிறையில் இருந்தார்கள், மரண இருளில் இருக்கிறார்கள், விழுந்து போகிற சூழலில் இருக்கிறார்கள். அப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒருவேளை ஒரு சிறைப்பட்டொரு வாழ்க்கை வாழ்ந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும், எப்பொழுது என் சிறை வாழ்க்கை மாறும், நான் சிறைப்பட்டு கிடக்கிறேனே என்று நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டியது முழங்கால் படியிட்டு
ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சிறைப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது

நோய்வாய்ப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி சுகமாக்குறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீராத ஒரு நோயோடு போராடி கொண்டிருந்தால், அந்த நோயை நினைத்து நினைத்து நினைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. தேவனுடைய அந்த சித்தம் என்ன என்பதை அறிந்து, கல்வாரி சிலுவையில் அவர் செய்ததை நினைத்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் பல நோய்கள் வரும்போது நாம் முடங்கி கிடக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நோயுற்ற வாழ்க்கையில் இருக்கிற உங்களை நான் விடுவிக்க வல்லவர். அவரை நோக்கி கூப்பிட்டு எதிர் நீச்சல் அடித்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாச அறிக்கை செய்து நான் எப்படியும் ஜெயிப்பேன் என்று நீங்கள் வெளியே வரும்போது என் ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். நோய்வாய்ப்பட்டு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெறுவீர்கள். ஆமென். நான்காவது, நாம் இந்த சங்கீதத்தை பிரிக்கிறோம், கொந்தளிப்பு வாழ்க்கையிலிருந்து விடுவித்த தேவன். கொந்தளிப்பு வாழ்க்கை 22 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் பார்த்தால் அருமையானொரு சம்பவம். இதை நான் திருச்சபையில் பேசியிருக்கிறேன். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணுகிறார்கள், திடீரென பிரச்சனை, திடீரென வெள்ளம், திடீரென காற்று கொந்தளிக்கிறது. அவர்கள் ஆழத்தில் இறங்குகிறார்கள், ஆத்துமா கிளேசத்தினால் கலைந்து போகிறது. 27, அலைந்து தடுமாறுகிறார்கள், ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டு, ஏன்னா நான் எப்படியாவது வந்துடுவேன், வாழ்க்கையில் திடீர்னு கொந்தளிப்பு வருகிறது. குடும்பத்தில், வாழ்க்கை, ஊழியத்தில் நம் ஞானத்தை பயன்படுத்துகிறோம். அங்கே சொல்கிறது, ஞானமெல்லாம் மூழ்கி போயிற்று, ஞானமெல்லாம் மூழ்கி போயிற்று. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பவுல் சொன்னதை போல் அந்த கொந்தளிப்பு வரும்போது, கப்பல் சேதம் வரும்போது காற்றின் போக்கிலே போனோம், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, இனி எனக்கு வாழ்க்கை இருக்கான்னு தெரியாது, எங்க போறனோ தெரியாது. பவுல் சொன்னாரே, காற்றின் போக்கிலே போனோம், பிரச்சனை பக்கம் போய்கொண்டிருக்கிறேன், எங்கே போகிறேன், என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று நீங்கள் தடுமாறுவீர்கள் என்றார் பவுல் சொன்னார். இனி தப்பி பிழைப்பு என்ற நம்பிக்கை இல்லை. ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். 29, அதுதான் இன்றைய உங்களுக்கு தீர்க்க தரிசனம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார். வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா கொந்தளிப்பையும் ஆண்டவர் அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது, அதன் அலைகள் அடங்குகிறது. இன்றைக்கு சொல்கிறேன், இப்ப சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அலைகளும் அடங்கும். 3, 30 வசனம், அமைதல் உண்டாகும், உங்கள் வாழ்க்கைக்கு அமைதல் உண்டாகும். 4, சந்தோஷப்படுவீர்கள். 30 வசனம், கொந்தளிப்பு, வியாதி, பிரச்சனை, மாறி மாறி பிரச்சனை, ஆண்டவர் சொல்கிறார் அமைதல் உண்டாகும். அருமையான வசனம் 35, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்கள் எங்கே போக வேண்டும், உங்களுடைய இலக்கு என்ன, உங்கள் வாழ்க்கை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் ஊழியம் என்ன, எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் உங்களை பாதியிலே அமிழ்த்த முடியாது. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அவர் கொண்டு போவார். நீங்கள் போக வேண்டிய இடம், உங்கள் போக வேண்டிய உங்கள் தரிசனம் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும், பவுல் சொன்னாரே, பவுல் சொன்னார், எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அவியானவர் யாரோ ஒருவரோடு பேச சொல்லுகிறார், பாதியிலே என் வாழ்க்கை முடிந்துவிடும், பாதியிலே என் ஊழியம் முடிந்துவிட்டும், என் குடும்பம் பிரிந்துவிடும், நான் நடு தெருவுக்கு வந்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்கள் போக வேண்டிய 30 வசனம், அவர்கள் நாடின துறைமுகத்தில் எங்கே போக வேண்டுமோ அங்கே போக முடியாதபடித்தான் கொந்தளிப்பு காற்று வந்தது. ஆனால் நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார், எதை அடைய வேண்டுமோ அதை அடைய செய்வார், பாதையில யாரும் தடுக்க முடியாது. யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், குழிகள் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், சிறைகள் இருக்கலாம், தேவன் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். யோசிப்பை உயர்த்தின் தேவன் உயர்த்துவார். இப்படி ஆபத்தில் தப்புவித்த தேவனுக்குத்தான் 31 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் 5 பிரிவு, விடுவித்த தேவனை, நன்மைகள் அள்ளித் தருகிற தேவனை எண்ணி எண்ணி துதி

0: தார்கள் அவர் என்னென்னலாம் செய்ய போகிறார், ஆண்டவர் செய்ய போகிறதை அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். தேவன் இவ்விடமாயெல்லாம் நம்ம நடத்த போகிறாரு, தேவன் நம்மை தாழ்வு கிடந்து நம்மை உயர்த்த போகிறாரு என்று சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை பெற்றிருப்பீர்கள், நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். இந்த சங்கீதத்தை நான் பேசுகிற நாட்களில் ஒன்று புரிந்து கொண்டேன், தேவன் விரும்புவது என்னன்னா அவரை துதிக்க வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும், பாடல் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் அதை ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஆபத்து நேரங்களில், ஆபத்து காலங்களில் தப்புவிக்கும் தேவன் இப்பொழுது இப்போ நீங்கள் முகம் கொடுக்கிற அந்த ஆபத்தையும் ஆண்டவர் உங்களை விட்டு எடுப்பார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் போக வேண்டிய துறைமுகம், நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு, நீங்கள் எங்கே போக வேண்டுமோ உங்கள் தரிசனம் நிறைவேறும். God bless you.
1: யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். ஏசாயா 48:11. 1014 வருடத்திலிருந்து 1035 ஆண்டு வரை இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் டானிஷ் மன்னன் கன்யூட் என்பவர். அவருடைய பிரஜைகளும் அமைச்சர்களும் அவருடைய வல்லமை, யாராலும் வெல்ல முடியாத வீரம், ஆட்சி பெருமை போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக புகழ்வதை கேட்டு அவர் சளைத்து போனார். ஒரு நாள் அவர் தன்னுடைய சிம்மாசனத்தை கடற்கரையில் கொண்டு வந்து போடும்படி கட்டளையிட்டார். அவர் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு கடல் அலைகளை பார்த்து மிகவும் கம்பீரமான குரலில், கடல் அலைகளே, நீங்கள் நான் இருக்கும் இடம் வரை வந்து என்னை நினைக்க கூடாது என்று கட்டளையிட்டார். கடல் அலைகள் தன்னை நினைக்க கூடாது என்று எவ்வளவுக்கு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் கடல் அலைகள் வந்து அவர் மீது மோதி அவரை நினைத்தன. அவருடைய ஆணைக்கு கடல் அலைகள் பயப்படவில்லை, கீழ்ப்படியவில்லை. பின்பு அந்த ராஜா தன் ஊழியர்களை பார்த்து, நீங்கள் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறீர்களே, இந்த கடல் அலை கூட நான் சொல்வதை கேட்கவில்லையே என்று கூறினார். அதன் பின்பு அவர் ஒரு நாளும் தன் தலையில் கிரீடத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்றும், அதை எடுத்து சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் தலை மீது வைத்து விட்டார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் படைத்த ராஜாவானாலும் தேவன் படைத்த இயற்கை அந்த ராஜாவின் ஆணைக்கு கட்டுப்படாது. ஆகவே இவ்வுலகில் மனிதர்கள் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை மிகவும் உயர்த்தி முகஸ்துதி செய்யக்கூடாது. சர்வ பூமியையும் படைத்த தேவாதி தேவன் ஒருவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்திலே பரலோகத்தில் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவனே சர்வத்தையும் படைத்தவர், சர்வாதிகாரி. அவர் ஒருவருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்ல

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangikondirukkirabadi amukku nandri solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum na magimai irangattum. இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை.

pandemic, oh God, when many millions of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God, great people than them, oh God. செத்துப்போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நாள் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேர் பிரஸ்தாபம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பேர் புகழ் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஜனங்க எங்களை பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஜனங்களை எங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஜனங்க எங்களை தேடி வர்றாங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, ஹெல்ப் அஸ் ஓ காட், that we will come and be able to speak the truth. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களிலேயும் அநேகர், hallelujah, many followed him, hallelujah, ஆனா அநேகர் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் திட்னார், ஹல்லேலூயா. உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கப்படுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க ஆண்டவரே. Help us, O God, that we will prepare ourselves.

பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். மெனி திங்ஸ், ஹல்லேலூயா. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாமல் இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் விரும்பினது எங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம்.

எதை இழந்தாலும் விசுவாசத்தை மாத்திரை இழந்து நாங்கள் தடுமாறாதபடிக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஜெபப்படலாமா? Help us, oh God, during this pandemic days. Hallelujah. We know things are not right. We know

God, before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும்.

மாத்திரம் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராத படிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. சேஞ்ச் த யோக், ஓ காட். நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிபர் சந்ததி மீது, ஹல்லேலூயா. எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக அன்றுவரே, ஹல்லேலூயா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது கடல் அலையினால் அவ்வப்பொழுது கரைக்கு தள்ளப்பட்டு கிடந்த மீன்களை பார்த்தான். உடனடியாக அவை கடலுக்குள்ளே செல்லாவிட்டால் வெயிலில் மடிந்து போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். இப்படி அவன் செய்ததை எதிரே வந்த மற்றும் ஒரு மனிதன் கண்டான். சற்று நேரம் நின்று அவனை கவனித்து பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே, தரையில் கிடக்கின்ற இந்த எல்லா மீன்களையும் எப்படி நீ கடலுக்குள்ளே வீச முடியும்? நீ உன் வேலையை செய்து முடிக்கும் முன்னதாகவே அதே அலைகள் இந்த மீன்களை திரும்ப கரைக்கு தள்ளிவிடுமே என்றான். மீன்களை கடலுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மனிதன், என்னால் இயன்றவரை எத்தனை அதிகமான மீன்களை அவை பிழைத்துக் கொள்ளும்படியாக கடலினுள் போட முடியுமோ நான் போடுவேன் என்று சொன்னான். அதற்கு இவனை கேலி செய்த மனிதன், எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னுடைய செயலிலே என்ன பயன் என்று கேட்டான். ஒரு சிறிய நல்ல காரியத்தை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பதிலளித்தான். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, உதவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தியில் உண்டாகும் வெளிச்சம் ஒரு அறையில் இருக்கும் எல்லா இருளையும் போக்க முடியும். நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடும். ஒருவேளை வழியில் நாம் பார்க்கும் ஒருவரை பார்த்து புன்வருவலோடு காலை வணக்கம் செலுத்தலாம், அல்லது தேவையோடு இருக்கும் ஒருவரை கவனித்து உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கலாம். சாலையை கடக்க முடியாத ஒருவருக்கு அதை கடக்க நாம் உதவி செய்யும் ஒரு சிறிய சேவையாக கூட இருக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்வது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எனக்கு நீங்கள் செய்த உதவி என்றுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கூறப்போகிறார். மேலும் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா?

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவி

கிருபாநாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

பாலைவனத்தில் முச்சரியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா என்றார். யாத்திராகமம்

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

ரெண்டு கொரிந்தியர் 7 அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சியையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்திலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவனின் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் விளங்கிற்றே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதென்று சந்தோஷப்படுகிறேன். ஆமீன்.

தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்பதையே பிரதானமாய் விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு காலமும் காரியமும், டைம்ஸ் அண்ட் டாஸ்க். வாசிக்க வேண்டிய பகுதி நெகேமியா 2:6. அர்தசஷ்டா ராஜாவின் 20வது வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் முது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லர்கள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீரனை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அப்படியே 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுடப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, எனது தேவனுடைய கரம் என் மீது நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனாகிய சன்பல்லாத்தும் அமோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு ரோதகமாய் கலகம் பண்ண போறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பை திஸ் ஆல் மென் வில் நோ தட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ் இஃப் யூ ஹாவ் லவ் ஃபார் ஒன் அனதர். திருச்சபையின் ஒருமன பாட்டை குறித்து நேற்று நாம் தியானிக்க தொடங்கினோம். நேற்று 2 வழிமுறைகளை நாம் கற்றோம், இன்றும் நாம் தொடர்வோம். 3வதாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை பின்பற்றியவர்களாக திருச்சபையிலே பல வட்டங்களிலே நாம் ஒருமன பாட்டை காத்துக்கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம், காலத்தை புரிந்து கொள்வோம், காலத்தை மக்களுக்கு புரிய வைப்போம். மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தி எமர்ஜென்சி ஆஃப் தி ஹவர். நமது சபை மக்களுக்கு போதுமான அளவும் தெளிவாக எதுவும் சொல்லப்படவில்லை. பவுல் கேட்டான், எக்காலம் தெளிவாக முழங்காவிட்டால் யார் போருக்கு தயாராவார். நெகேமியாவின் தலைமையில் மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று காண்கிறோம். இன்னொரு மொழியாக்கத்தில் ஒரே மனிதன் போல் நின்றார்கள் என்று இருக்கிறது. தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நிலைமையை நன்கு விளக்கிய நெகேமியாவின் ஆவியை தெளிவாய் புரிந்து கொண்ட மக்கள் வேலை செய்ய ஆவலாயிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நெகேமியா 4:6 இப்படி இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மற்றும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். சவால் பெரிதானால் சமர்ப்பணமும் ஆழமாகும். கிரேட்டர் த சேலஞ்ச்,
deeper the commitment. இறைமக்களின் தலைவர்களது ஒரு கையில் விவிலியமும் மறு கையில் செய்தித்தாள்களும் இருக்க வேண்டும். உலக செய்தியின் பின்னணியோடு திருவசன செய்தியை வியாக்கியானிக்கும் போதுதான் அவர்கள் பிரசங்க பீடங்களில் அர்த்தம் உள்ளவர்கள் ஆவார்கள். இதுவே அவர்களது பிரசங்கங்களுக்கு தீர்க்க தரிசன கூர்மை அளிக்கும். நான்காவதாக ஒருமனப்பாட்டிற்காக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நற்செய்தி பணியை பொது மேடையாக கொள்ள வேண்டும். யூஸ் இவாஞ்சலிசம் ஃபார் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஒன்றித்தலுக்கு நற்செய்தி பணி வெகுவாய் வழிவகுக்கும். இவாஞ்சலிசம் இஸ் எ கிரேட் யூனிஃபயர். ஒரு கப்பலின் மேல் தட்டில் கப்பல் ஓட்டிகள் சிலர் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனராம். ஆனால் திடீரென்று பயணி ஒருவன் தவறி கடலில் விழுந்ததை கண்ட அவர்கள் தங்கள் சண்டையை மறந்து ஒன்று சேர்ந்து அவனை காப்பாற்றினார்களாம். இதுவே நற்செய்தி பணி செய்யும் நன்மை. நற்செய்தி பணியின் அதிமுக்கிய தன்மையும் அவசர உணர்வும் நமது அற்ப வேறுபாடுகளை மறக்க செய்து எப்படியாவது வேலையை முடித்து விட வேண்டும் என்று நம்மை ஒருங்கிணைக்கின்றன. தி அர்ஜென்சி ஆஃப் இவாஞ்சலிசம், தி சுப்ரீமசி ஆஃப் இவாஞ்சலிசம், தே ஆர் தி யூனிஃபையிங் ஃபேக்டர்ஸ். இன்றைக்கு பாருங்கள், அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு திசையை நோக்கியவை. ஆனால் எல்லாரும் சேர்ந்திருக்கிறார்கள். எதற்கு? என்ன சொல்லுகிறார்கள்? காமன் மினிமம் ப்ரோக்ராம், சிஎம்பி. அப்படியே கிறிஸ்தவர்களுக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? சுவிசேஷ பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி, மிஷினரி ஊழியம். அதிலே நாம் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். சிலுவையின் செய்தியை ஆணித்தரமாக உலகெங்கும் பதிக்க வேண்டும் என்பதே தேவ மக்கள் ஒருமனப்பாட்டோடு இருப்பதற்கு முக்கியமான காரணமாகும். தமது பிரதான ஆசாரிய ஜெபத்தில் ஆண்டவராகிய இயேசு இதை எவ்வளவு நேர்த்தியாய் சொன்னார் பாருங்கள். யோவான் 17:20-21, நான் இவர்களுக்காக மட்டுமல்ல இவர்களது வார்த்தையினால் என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன். எவ்வளவு ஆணித்தனமான ஒரு ஜெபம் பாருங்கள். முடிந்த அளவில் பிரியமானவர்களே, பிற சபைகள், பிற சங்கங்கள் அவர்களது நற்செய்தி பணி முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி செய்வீர்களானால் சீக்கிரமாக நடைமுறையில் நாம் ஒருமனப்பாட்டை அப்பியாசிக்க நாம் வழிவகுக்கிறோம் என்று பொருள். பாமாலையிலே ஒரு அழகான கவி உண்டு, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும் ஒன்றாக கூடி சுதனை துதித்து பாடும் கீர்த்தனை. பூமியில் உள்ள தேசத்தார், பற்பல பாஷை பேசுவோர் எல்லாரையும் ஒன்றாகவே இழுத்து

முடிக்க பெறாத ஆனால் முடிக்க வேண்டிய முக்கியமான நற்செய்தி பணியை கர்த்தாவே நாங்கள் எப்படியாவது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளே நாங்கள் முடிக்க வேண்டுமானால் எல்லாரோடும் நாங்கள் கரங்கோக்க வேண்டும் ஆண்டவரே. மற்ற வேறுபாடுகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற பணி ஒரே பணி என்பதாலும் அந்த பணியின் லாபம் ஒரே எஜமானுக்கு சேரப்போகிறது என்கிற அந்த ஒரே எண்ணத்தினால் கர்த்தாவே நீர் எங்கள் எல்லாரையும் ஒருமனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற அற்ப சொற்ப வேறுபாடுகளை எல்லாம் மறந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையான இந்த ஒருமனைப்பாட்டு கூறுகளை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்காக அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சங்கங்களிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தாவே எந்தெந்த வழிகளிலெல்லாம் மற்றவர்களோடு தோள் கொடுத்து ஒருமனமாய் செயல்பட முடியும் என்று அவ்விதமான ஒரு சிந்தையோடு அவ்விதமான ஒரு மனப்பான்மையோடு கிறிஸ்தவர்கள் எல்லா ஊர்களிலும் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜெபம் நிறைவேறுவதற்கு நாங்களே உதவியாயிருக்க உதவிதாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.

ஆ, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

ஆண்டவரே, கிருபையா எங்களை கூட்டி சேர்த்தீர், கிருபையா எங்களை நடத்தினீர், கிருபையா எங்களுக்கு உதவி செய்தி. உம்முடைய கிருபை மேலானது, ஓமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார், அதிசயமாக நடத்தியிருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்,

நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, 40 வருஷம் உன்ன வனாந்தரத்துல நான் நடத்தினேனே, அதை நினைத்து பாருன்னு சொன்னார்.

ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்தியிருக்கிறார். நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னவர் இதுவரைக்கும் நம்மை சுமந்தார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உன்னை சுமந்தேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இதுவரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். ஒரு குறைவையும் வைக்காதபடிக்கு, தேவ பிள்ளைகள் ஒரு குறைவையும் சந்திக்காதபடிக்கு, குறைவானதை எல்லாம் ஒழித்து போட்டு நிறைவானதை தேவ நமக்கு தந்தார். நிறைவானவர் நம்முடைய வாழ்வில் வந்தபோது குறைவானதெல்லாம் ஒழிந்து போய்விட்டது. நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவர்.

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விலகாத தேவ கிருபை நம்ம கூடவே இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறது. சொல்ல போகிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு விலகாததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அந்த கிருபை எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மள எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. மாறாத இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குகள் உண்மை உள்ளது. அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். ஆமே. நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவர் நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் எனக்காக எல்லாம் செய்கிற ஆண்டவர். ஆமேன் ஆமேன். மனிதன் செய்கிறானே இல்லையோ, நீர் எனக்காக செய்கிறீர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்ய நீர் விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் உதவி செய்கிற ஆண்டவர். எந்த மனிதனும் செய்ய முடியாத உதவி உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது ஆண்டவரே. எனக்கு ஒருத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறது. எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது. எனக்கு நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது.

போதும் என்பதல்ல, படிப்பு போதும் என்பதல்ல, பணம் போதும் என்பதல்ல, எனக்கு இயேசு போதும். அவர் இருந்தா இதெல்லாம் வரும், அவர் இருந்தா இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு இயேசு போதும் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. படுகுழியில கிடந்த என்னை தூக்கி எடுத்த இயேசு போதும். என் பாவங்களுக்காய் சிலுவையிலே தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்த இயேசு எனக்கு போதும். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, எனக்காக கிரயம் செலுத்தினாரே, சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு எனக்கு போதும். என்னை வாழ வைக்கிற இயேசு போதும், என்னை உயர்த்தி வைக்கிற இயேசு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஒவ்வொரு நாளும் அப்படியே நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். ஏசாயா 48:11. 1014 1035 வரை இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் டேனிஷ் மன்னன் கன்யூட் என்பவர். அவருடைய பிரஜைகளும் அமைச்சர்களும் அவருடைய வல்லமை, யாராலும் வெல்ல முடியாத வீரம், ஆட்சி பெருமை போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக புகழ்வதை கேட்டு அவர் சளைத்து போனார். ஒரு நாள் அவர் தன்னுடைய சிம்மாசனத்தை கடற்கரையில் கொண்டு வந்து போடும்படி கட்டளையிட்டார். அவர் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு கடல் அலைகளை பார்த்து மிகவும் கம்பீரமான குரலில், கடல் அலைகளே, நீங்கள் நான் இருக்கும் இடம் வரை வந்து என்னை நினைக்க கூடாது என்று கட்டளையிட்டார். கடல் அலைகள் தன்னை நினைக்க கூடாது என்று எவ்வளவுக்கு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் கடல் அலைகள் வந்து அவர் மீது மோதி அவரை நினைத்தன. அவருடைய ஆணைக்கு கடல் அலைகள் பயப்படவில்லை, கீழ்ப்படியவில்லை. பின்பு அந்த ராஜா தன் ஊழியர்களை பார்த்து, நீங்கள் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறீர்களே, இந்த கடல் அலை கூட நான் சொல்வதை கேட்கவில்லையே என்று கூறினார். அதன் பின்பு அவர் ஒரு நாளும் தன் தலையில் கிரீடத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்றும், அதை எடுத்து சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் தலை மீது வைத்துவிட்டார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் படைத்த ராஜாவானாலும் தேவன் படைத்த இயற்கை அந்த ராஜாவின் ஆணைக்கு கட்டுப்படாது. ஆகவே இவ்வுலகில் மனிதர்கள் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை மிகவும் உயர்த்தி முகஸ்துதி செய்யக்கூடாது. சர்வ பூமியையும் படைத்த தேவாதி தேவன் ஒருவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்திலே பரலோகத்தில் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர்.

நம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவனே சர்வத்தையும் படைத்தவர், சர்வாதிகாரி. அவர் ஒருவருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:24 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 24, 25, 33 இந்த காரியங்கள் நாம் வாசித்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நான் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்பது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. யாரையாவது ஒருத்தரை பற்றி கொண்டு ஒருத்தரை சிநேகிக்க வேண்டி வரும். ஏனென்றால் 2 எஜமானும் ஒரே டைம்ல வேலை விட்டாங்கன்னாக்க நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். அதே போலதான் இன்றைக்கு 2 எஜமான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இங்கு தேவனாகிய ஆண்டவரையும் பிசாசையும் ஆண்டவர் குறிக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, மற்றவனை அசட்டு பண்ணுவான் என்று. ஒருவேளை நம்ம பிசாசு ஊழியம் செய்யும்போது ஆண்டவரை அசட்டு பண்ண நேரிடும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது பிசாசை நாம அசட்டு பண்ண நேரிடும். அன்பாலே நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம், யாரை சிநேகிக்கிறோம்? ஆண்டவர் அதாவது தெளிவாக சொல்கிறார், தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் என்று சொல்கிறார். இங்கே வந்து பிசாசை ஆண்டவர் மென்ஷன் பண்ணலை. உலகப் பொருள் தான் பிசாசினுடைய கிரியையாக இருக்கிறது. உலகப் பொருளால் தான் இன்னைக்கு காமிச்சு சோதனையை ஆண்டவருக்கே கொடுத்தான். மத்தேயு 4 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உபவாசம் இருந்து 40 பசியோடு வரும்பொழுது உலகப் பொருளாகிய காட்டி நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 40 மாத்திரம் ஒருத்தனும் பிழைக்கிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையினால தான் அவனும் பிழைப்பான் என்று. இப்போ உலகப் பொருளை குறித்து நாம் கவலைப்படுவதாக இருக்கிறோம், உலகப் பொருளுக்காக நாம் ஊழியம் செய்வதாக இருக்கிறோம், உலகப் பொருளை சேர்ப்பதற்காக அல்லது அதை நாம் அடைவதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே இங்கு நாம் சிந்தித்து பார்க்கிறது என்னவென்றால், உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை அப்படியே கண்டினியூஷன்ஸ், ஆகையால் பாருங்க, இந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது என்று சொல்லிட்டு தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படுகிறேன். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் அநேகருடைய கவலை என்னன்னாக்கா, என்ன சம்பாதிக்கிறது, என்ன ஆச்சு, ஐயோ இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குதே, இப்படி நமக்கு வருமானம் இல்லையே, என்ன சாப்பிட போகிறோம், எப்படியாக நம்ம பிள்ளைகளை நம்ம கரை சேர்க்க போகிறோன்னு கவலை இன்றைக்கு பிசாசுடைய டூல்ஸாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி நாம். அந்த கவலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது பிசாசுக்கு. லேசாக கவலை கொடுத்துட்றான், எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வாலிபத்தை குறித்து, மற்ற காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, இப்படி ஒரு எதையாவது ஒரு குறித்து கவலையை கொடுத்து நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு 2 பேருக்கும் ஊழியம் செய்யும்படியான ஒரு கிரியையை உண்டு பண்ணுகிறான். அன்பாலே நம்ம அதனால தான் உஷாராகணும்னு. இந்த தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா 34 வசனம் வரைக்கும் இந்த 34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்னு இந்த ஆண்டவர் சொல்கிறார். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்தந்த நாள் அதனதன் பாடுகள் போதும் என்று சொல்கிறார். இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, நீ தேவனை ஏற்றுக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டுடைய சித்தத்தை செய்யாமல் பிசாசுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, ஆகாயத்தை பறவை பாரு, அது உழைக்கிறது இல்லை, நூக்கிறது இல்லை, அதையும் நான் பிழைப்பூட்டுறேன், ஒன்று நான் பிழைப்பூட்ட மாட்டேனான்றாரு. கவலைப்படுறதுனால உங்களில் எவன் ஒரு சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்னு சொல்கிறார். நிச்சயமாக கூட்ட முடியாது, குறைக்க வேணா முடியும். கவலைப்பட்டு கவலைப்பட்டு இளைச்சவனாக இருக்கிறானோ இஞ்சி உப்புனவன் எவனும் இல்லை. அதனால இன்றைக்கி நாம் எதுக்காக கவலைப்படுறோம், உடைக்காக கவலைப்படுறோம். இப்போ கிறிஸ்மஸ் காலம் வந்து போச்சு, ஐயோ அந்த ட்ரெஸ் எடுக்கணும், இந்த ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு அப்பா அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, இப்படி கவலையெல்லாம் நம்மளுடைய காரியங்கள்லாம் எதன் மேலே இருக்கிறது பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு காரியம்தான், அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அங்காணிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று 32 சொல்கிறார். இதில் முக்கியமான காரியம் என்னென்னா 33 தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம், இந்த உலகப் பொருள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அன்பான இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். நிச்சயமாக பிசாசு கொடுக்குற அந்த கவலைக்குள்ளே அந்த காரியத்துக்குள்ளே நம்ம செல்லவே மாட்டோம். நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அந்த காரியத்தில் நாம் நிச்சயமாக அதை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இந்த நாளிலே இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற காரியத்தையும், இந்த ரெண்டு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்யாதபடிக்கு எப்படி இருக்க முடியும் என்பதையும் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்னு சொல்லும்போது நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தை குறித்து தான் கவலைப்பட்டுருக்குறோம். அன்பானே, இப்படி கவலை நம்ம பட்டாலே போச்சு, ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறோம், பிசாசுக்கும் ஊழியம் செய்கிற மாதிரி தான் அது. அதனால் நாம் கவலைப்படாதவர்களாக இருந்து 31வது வசனத்தில் சொன்னப்பட்டது போல் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். இவள் எல்லாம் அங்காணிகள் தேடுகிறார்கள், அவங்க ஆண்டவர் அறியாதவன் தேடுறான். இவெல்லாம் உங்களுக்கு தேவை வேண்டியவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறாங்க. அன்பானே, அதை செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை எல்லாவித கவலையிலிருந்து விடுதலை தருவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் ஆண்டவரே, உலக பொருளை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற நாங்களும் ஆண்டவரே இனி அப்படியாக இல்லாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியாக உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். இதனுடைய ஆழமான சத்தியத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து இதனுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படியாக வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க, உமக்கு மட்டுமே ஊழியம் செய்ய நாங்கள் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜோனில் தகப்பனே, ஆமென்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் அதனுடைய 38 வசனம். முன்னெடுப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை கிடையாது. இவனுடைய நிலைமை என்பது வேதனையான நிலைமைதான், சற்று பரிதாபமான நிலைமைதான். நாம் எப்படி பிறக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் நம்ம இடத்துல இல்லை. நாம் பிறந்து வளர்ந்த பிறகுதான் நாம் எந்த வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள், ஒரு குருடன். இவன் குருடனாக இருந்தபடியினால இவனுக்கு அந்த காலத்தில் வேற எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நாம் இருக்கிற சூழ்நிலையோ அல்லது நம்முடைய சரீர நிலைமையோ அது பரிதாபம் அல்ல. எது பரிதாபம் தெரியுமா? கிடைக்கப்பட்ட தருணத்தை உதாசீனப்படுத்திவிட்டு அதை விட்டு விட்டு அதே நிலையில ஒருவன் தொடருகிறான் என்றால் அதுதான் பரிதாபம். இங்கே பாருங்கள், இவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம்? இந்த பூமியில என்னை ஜெனிப்பித்தவர் கர்த்தர். நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேதனையான சூழ்நிலையா இருந்தாலும் இதை மாற்ற என்னை ஜெனிப்பித்தவர் வருவார், நிச்சயம் அவரால் கூடும் என்கிற நம்பிக்கை இருந்தது. தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. அவன் நம்பினபடியே தாவீதின் குமாரனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இப்பொழுது அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கு இருக்கிறவர்களிடத்துல கேட்கிறான், என்ன சத்தம் என்று இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை அவன் இழக்க விரும்பவில்லை. இந்த தருணத்தை அவன் மிஸ் பண்ண விரும்பவில்லை. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது சிலர் அவனை அதட்டினார்கள். அதட்டினதும் அவன் அமைதியாகவில்லை. அப்படி அமைதியாகி இருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதுமே வழியருகே இருந்து பிச்சை கேட்டுதான் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை தொடர்ந்தால் அது பரிதாபமான நிலைமை. என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் இருக்கிற சூழ்நிலை வேதனையா இருக்கலாம், பரிதாபமா இருக்கலாம், ஆனால் இதை மாற்றும்படியான தருணங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தந்திருக்கிறார், தருவார். வேதம் அதுதானே சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே நோக்கி கூப்பிடுங்கள். எனவேதான் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. இந்த நிலைமை மாற்ற இயேசு நிச்சயம் வருவார். அந்த சந்திப்பு அது ரொம்ப அவசியம். அந்த தருணத்தை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை இந்த பிறவி குருடன் இவர்கள் அதட்டுகிறார்களே என்று சொல்லி அமைதியாக இருந்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த நிலைமை பரிதாபமான நிலைமை. ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு கிடைத்த இந்த தருணத்தை அவன் மிஸ் பண்ண விரும்பாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி முன்னே இயேசுவை நோக்கி கூப்பிட்டதை காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை தம்மிடத்துல வரவழைத்து 41 வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 43 வசனத்தை பாருங்கள், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அதன் பிறகு அவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்தான் என்று சொல்லவில்லை. அவனுடைய நிலைமை மாறுகிறது. அவனுடைய நிலைமை ஆமென் எப்படிப்பட்டதா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், அவனை கண்டு ஜனங்கள் தேவனை புகழும்படியாய் கர்த்தருக்கு மகிமையுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நான் இப்படி பிறந்துட்டேனே, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் சரீர நிலைமை இப்படி இருக்கிறது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதற்குமே உதவாமல் பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிறாயோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இருக்கிற நிலைமை எதுவானால் என்ன,
இந்த நிலைமையை மாற்றி உங்களை குறித்து ஜனங்கள் எல்லாரும் தேவனை புகழும்படியாய். தேவன் கிரியை செய்ய வல்லவர். கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். முன்னே கூப்பிட்டதிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். முன்னே தேடினதிலும் அதிகமாய் தேடுங்கள். உங்கள் நிலைமையை இயேசு நிச்சயம் மாற்றுவார். செபிக்கலாமா? இயேசுவே எங்கள் தேவனே, தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவரே, எந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தங்கள் வாழ்க்கை நிலையை குறித்து வேதனையோடு யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணி இவர்களை குறித்து ஜனங்களுமை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கிருபையாய் நடப்பித்து நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வாக்கையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலையங்கம் கர்த்தருடைய ஆவி. நாங்கள் ஆவிகளை பற்றி தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டு வருகின்ற படியினாலே இன்றைக்கும் உங்களுக்காக எடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எசாயா 11:2. கர்த்தருடைய ஆவி என்பதை கர்த்தத்துவத்தின் ஆவி என்றும் ஆளுகையின் ஆவி என்றும் அழைக்கலாம். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போதே கர்த்தர் ஆதாமை இந்த கர்த்தத்துவத்தின் ஆவியினால் நிரப்பியிருந்தார். ஆகவே ஆளும்படியான அதிகாரம் அவருக்கு வந்தது. சகல ஜீவராசிகளும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் மீன்களும் கூட ஆதாமுக்கு கீழ்பட்டிருந்தன. அந்த கர்த்தத்துவத்தின் அபிஷேகத்தினால் உலகத்தில் உள்ள அவ்வளவு மிருகங்களையும் பறவைகளையும் அறிந்து அவைகளின் சுபாவம் குணாதிசயங்களின் படியே அவைகளுக்கு பெயர் சொல்லி அழைத்தார். ஆனால் எந்த நேரம் அவன் பாவம் செய்தாரோ அந்த நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் கர்த்தத்துவத்தையும் ஆதாம் இழந்து போனார். சாத்தான் ஆதாமை வஞ்சித்து அந்த கர்த்தத்துவத்தை பிடுங்கிக் கொண்டபடியால் அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்பட்டான். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று குறிப்பிடப்பட்டான். அண்ட சராசரங்களை அவன் ஆட்டி படைத்தான். ஆனால் கிறிஸ்து பிறந்த போது ஆதாம் ஏவாள் என்னென்ன இழந்தார்களோ அவைகளை எல்லாம் கிறிஸ்து பெற்று மனுக்குலத்துக்கு திரும்ப அளிக்கும்படி சித்தமானார். கிறிஸ்துவை குறித்து எசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றார். ஆதாம் இழந்த கர்த்தத்துவத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்க சித்தமானார். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. எசாயா 9:7. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் அவரோடு ஆளுகை செய்கிறவர்களுமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் கல்வாரி தியாக பலியினால் இன்றைக்கு கர்த்தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் என்பதற்கு ஆளுகிற அதிகாரம் என்று அர்த்தம். வேறு வார்த்தையில் சொல்ல போனால் ராஜரீகம் என்பது அதன் அர்த்தம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றுகிறது. ஆகவே நான் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன் என்று முழங்கி சொல்லலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். வெளிப்பாடு 1:6. பரலோகத்திலே மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியோடு பாடுகிற பாடல் என்ன தெரியுமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்பாடு 5:10 இவ்வாறு சொல்லுகிறது. நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளும் பாக்கிய பெற்றவர்களுமாக இருக்கிறோம் இல்லையா? உங்கள் நினைவுக்கு வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தானியேல் 7:24. கர்த்தருக்குள் இதனை சுதந்திரிக்கும் சுதந்திரவாளிகளாக நாங்கள் புறப்படுவோம். ஆமென். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். உங்கள் மனதுக்கினிய தெய்வீகமான பாடல்களையும் ஆவிக்குரிய வாழ்வில் உயிரடைய செய்யும் தேவ செய்திகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் மற்றும் வானகமன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் என பல்சுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

சிந்திப்போம், செயல்படுவோம். நாம எதிரே பார்க்காத நேரத்துல கூட ரெண்டு உறவுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சம்பந்தமே இல்லாத சூழல்ல கூட இந்த ரெண்டு உறவுகளும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உதாரணமா, நான் பேசுறத கேட்டுட்டே நீங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு சோஃபாலையோ கட்டிலையோ உங்க கால் இடிக்குது, ரொம்ப கடுமையா கால் வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்வோம்? அம்மா, வலி தாங்க முடியலேன்னு சொல்வோம். கால் நம்முடையது, சோஃபாவும் நம்ம வீட்டு சோஃபா. நாம இடிக்கும் போது சம்பந்தமே இல்லாத அம்மாங்கிற வார்த்தை எங்கே இருந்து வாயில வருது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது, அங்க போறோம் இங்க போறோம், கஷ்டப்படுறோம், படாத பாடுபடுறோம். ஒரு வழியா அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்றோம்? அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம். வேலை நல்லபடியா முடிஞ்சதுங்கிறப்போ அப்பாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. தாங்க முடியாத ஒரு வலி வரும்போது அம்மாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு நுட்பமான மனோதத்துவம் உண்டுன்னு சொல்றாங்க. நாம அம்மாவின் வயிற்றுல தொடக்கத்துல கருவா இருந்து உருவான காலம் முழுவதும் நாம அம்மாவுடைய வயிற்றுல இருந்த காரணத்தால ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அம்மா உடலின் ஒரு பகுதியா இருந்து நாமும் அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வரும்போது அந்த ஞாபக அடுக்குகள்ல பதிஞ்சிருக்கும் அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து, அம்மா, வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். நாம பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக அலைஞ்சி திரிஞ்சி அத்தனை பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு தனி மனுஷர் சாதிச்சிருக்காரு. நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பன்தான் காரணம். அவர் கொஞ்சமாவது களைப்படைஞ்சி இவனுக்கு இவளுக்கு நான் ஏன் செய்யணும்னு அலட்சியமா தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தார்னா நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்க மாட்டோம் என்ற நன்றி உணர்வு நம் ஒவ்வொருவருடைய ஆள் மனசுலையும் இருப்பதன் காரணத்தினாலதான் நம்முடைய கடமைகள் முடியும் போது அப்பா கடமையை முடிச்சது ஞாபகம் வந்து, அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்மள அறியாமலே தாய்ப்பாசமும் தந்தை பாசமும் நமக்குள்ளிருந்து ஊற்றெடுக்குது. ஆனா நாம அறிஞ்சு எந்த நேரத்திலையும் நம்ம பெற்றோரை கனம் பண்றோமா? என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:7-8 வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 3:7-8.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும்.
2: Do not be wise in your own eyes. Fear the Lord and depart from evil. It will be health to your flesh and strength to your bones.
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Fear the Lord and depart from evil.
1: அது உனக்கு என்ன இருக்கும்னா, உன்னுடைய எலும்புகளுக்கு உன் தசைகளுக்கு அது பலனாக அது ஆரோக்கியமாக மாறும்.
2: So and that will become your health and strength to your flesh and bones.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய உள்ளான நிலைமைக்கும் நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நேரடியான ஒரு வலிமையான தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது.
2: This verse reflects that there is a sure and strong connection between the health of our soul and the health of our body.
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமையை விட்டு விலகுவோமானால் அது நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்திலே அது வெளிப்படும்.
2: So glory be to the holy name of God.
1: இன்னொரு விதமாய் சொல்லுவோமானால்,
2: in other words to say,
1: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமைக்கும் நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது.
2: So there is a connection between the health of our soul and the health of our body.
1: ஆகவேதான் 3 John 2 நாம் வாசிக்கிறோம்.
2: That's what we read in 3 John verse 2.
1: அங்கே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுவார்.
2: Here he says, beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers.
1: நான் நினைக்கிறேன், நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்முடைய உள்ளான நிலைமைக்கும் நம்முடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நம்ம நினைக்கிறோம்.
2: So many times we think there is no connection between our soul and our body.
1: ஆகவே தான் வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, நாம் வந்து கேட்கிற வார்த்தைகள் கூட நம்முடைய சரீரத்தின் சுகத்தை பாதிக்க முடியும் என்று வேதம் சொல்லுது.
2: That's why the Bible very often says even the words that we hear with our ears has an effect over our physical body.
1: நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 16:24 வாசித்தால்,
2: If you read Proverbs chapter 16 and verse 2, are like honeycomb, sweetness to the soul and health to the body.
1: நாம நினைக்கிறோம் இது வெறும் வார்த்தை தான் நம்ம நினைக்கிறோம்.
2: We just think that they are just words.
1: ஆனா நம்முடைய செவிகளில் கேட்கிற வார்த்தை நம்முடைய எலும்புகளில் போய் கிரியேட் செய்ய முடியாது.
2: But the words that we hear through our ears that can make or create an action in our bones.
1: மனிதன் ஏதோ ஒரு சத்தமிட்டு பேசுறான்னு நினைக்கிறோம், ஆனா நம்முடைய சுகத்திற்கு அது ஒரு ஒரு காரணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது.
2: We think just a man is speaking out words, but it is a cause of a physical well-being too.
1: உங்களுக்கு நன்றாய் தெரியும், ஆதியாகமத்தின் புத்தகம் 45 நாம் வருவோமானால்,
2: you know very well where we read in Genesis chapter 45,
1: தன்னுடைய மகனை வந்து இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற யாக்கோபை குறித்து படிக்கிறோம்.
2: Here we read about Jacob who lost his son and is very in a great agony.
1: அவன் மிகுந்த துக்கத்தோடு என்னுடைய தலைமயிரை நீங்க பெறன, என்னுடைய கல்லறைக்கு வந்து நீங்க துக்கத்தோடு இறங்க பண்ணுகிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார்.
2: So he says that with much grief he says that you let my gray hair enter into my grave with sorrow.
1: தன்னுடைய மகன் வந்து துஷ்ட மிருகங்களால் அவன் பட்சிக்கப்பட்டு அவன் சாப்பிடப்பட்டான்னு சொல்லி செய்தி வந்த உடனே அவன் மிகவும் புலம்பி அழுதான்.
2: So when he received the news that his son has been devoured by a wild animal and has been killed, he lamented and wept much.
1: அத்தனை காலம் அவருக்கு இருந்த உற்சாகம் அவருக்கு இருந்த பலன் அவரை விட்டு போயிடுச்சு.
2: So the refreshment of the strength that he had so far has lost from him.
1: ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது.
2: But one day he received a news.
1: யாக்கோபு உயிரோடு இருக்கிறான்.
2: Joseph is alive.
1: 27 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read verse 27,
1: ஆதியாகமம் 45:27,
2: Genesis 45:27,
1: அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்ததுன்னு.
2: But when they told him all the words which Joseph had said to them, and when he saw the carts which Joseph had sent them to carry him, the spirit of Jacob their father revived.
1: என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
2: How amazing it is.
1: இவ்வளவு நேரமா சோர்ந்து போய் கிடந்த மனுஷன்,
2: a person who was totally down so far, அவர்
1: சரீரத்தில் ஒரு பலவீனமா இருந்தது போல உணர்ச்சி இருந்த மனுஷன்,
2: a person who felt so weak in his flesh,
1: ஒரு உற்சாகம் ஊட்டும் ஒரு செய்தி ஒரு நல்ல வார்த்தை வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த பலவீனங்கள் எல்லாம் அவன் மறந்து ஆவி உயிர்ப்பித்ததுன்னு வாசிக்கிறான்.
2: When he heard heard the voice or words of refreshment, his spirit began to revive within him.
1: பாருங்க எப்படி வந்து ஒரு நல்ல வார்த்தை வந்து ஒரு மனிதனுடைய ஆவியை அவனுடைய பலத்தை சத்துவத்தை எப்படி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதோ.
2: Like how good words have the ability and the power to refresh and revive the body of a person.
1: அதே போல கெட்ட வார்த்தை அல்லது கெட்ட செய்தி வந்து ஒரு மனிதனுடைய பலனுள்ள நிலைமையையும் பலவீனமாக மாற்ற அது வல்லது.
2: At the same time, even bad words has the power to weaken the power of a person.
1: இதற்கு ஒரு சம்பவத்தை வேதத்தில் நாம் படிக்கலாம்.
2: We can read an incident even for this.
1: நீங்கள் 1 சாமுவேல் 4 அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களுக்கு வருவீர்களானால்,
2: If you come to 1 Samuel chapter 4 verses 17 and 18,
1: ஏலி என்கிற ஆசாரியனிடத்தில் ஒருவன் வந்து யுத்தத்தின் செய்தியை கொண்டு வருகிறான்.
2: So a person came and gave the news about the battle war to Eli the priest.
1: அவன் சொல்லுகிற செய்தியை பாருங்க.
2: Look at the news that he gave.
1: இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள்.
2: Israel had fled before the Philistines.
1: ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று.
2: And there has been a great slaughter among the people.
1: உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள்.
2: ஓப்னி and பினேகாஸ் are dead.
1: தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்று சொன்னார்.
2: And the ark of God has been captured.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: ஜனங்கள் மத்தியில பெரிய சங்காரம் வந்துருச்சு.
2: There's a great slaughter among the people.
1: உங்க ரெண்டு குமாரரும் அவங்க யுத்தத்துல மரித்து போனாங்கன்னு ஏலிக்கு செய்தி வருது.
2: And Eli received an information that also your two sons died in the battle.
1: இதுக்கெல்லாம் அவர் வந்து அசரவே இல்ல.
2: He was not shaken because of these.
1: இவர் இது எதிர்பார்த்த உட்கார்ந்திருக்கிறார் போல இருக்கு.
2: He was expecting, I think.
1: ஆனால் கர்த்தருடைய பெட்டி உடன்படிக்கை பெட்டி வந்து கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்ன உடனே,
2: But when he heard that the ark of God has been captured,
1: 18 வசனம் பாருங்க,
2: Verse 18,
1: அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே,
2: When he had made mention of the ark of God,
1: ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான்.
2: Eli fell off the seat backward by the side of the gate.
1: அவன் கிழவனும் ஸ்துலித்தவனுமா இருந்தபடியால் பிடரி முறிந்து செத்து போனான்.
2: And his neck was broken and he died, for the man was old and heavy.
1: எல்லா செய்தியும் அவன் அசைக்கல.
2: All the news did not shake him.
1: ஆனா ஒரு செய்தி அவனுக்கு கர்த்தருடைய பெட்டி வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவனால் அதுக்கு மேல தாங்க முடியல.
2: But when he heard the message that the ark of God has been captured, he was not able to bear it anymore.
1: நின்று கொண்டிருந்தவன் அப்படியே விழுந்துட்டான்.
2: The person was standing just fell back.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கேட்கிற செய்திகள் நம்ம ஆத்துமாவினுடைய நிலை நம்முடைய உள்ளான வாழ்க்கை நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்.
2: So I say the news that we hear, the messages that we hear, the inner state of our soul and heart, they can really affect our health.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவேதான் ஏசாயா 58:11 வாசிக்கும்போது,
2: That's why when you read Isaiah 58:11,
1: கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவா.
2: And the Lord will guide you continually and satisfy your desire in scorched places and make your bones strong.
1: கர்த்தர் நம்மை ஆத்துமாவில பலப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்முடைய சரீரத்திலேயும் அந்த பலன் வெளிப்படும்.
2: When the Lord strengthens our soul, it will be automatically reflected in our flesh.
1: பாருங்க நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா,
2: When you look at the life of Israelites,
1: நீங்கள் அவர்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் எப்படி வந்து அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில வந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால எப்படி அது தங்களுடைய சரீரத்தை பாதித்தது நீங்க வாசிக்கலாம்.
2: You can read how their body were affected when they did not accept the promises and the blessing which the Lord has given them.
1: அதே வேளையில
2: At the same time,
1: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி எப்படி அவர்களை சுகமாக்கினார்னு பார்க்கலாம்.
2: We can also see how the Lord sent his word and healed them.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: 107 சங்கீதம் பாருங்க.
2: Come to Psalm 107.
1: 17-21 வாசிப்பீர்களானால்,
2: Verse 17-21.
1: நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள்.
2: Fools, because of their transgression and because of their iniquities, were afflicted.
1: ஆனால் அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தை மாரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள்.
2: Their soul abhorred all manner of food and they draw near to gates of death.
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார்.
2: Then they cried out to the Lord in their trouble and he saved them out of their distresses.
1: அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார்.
2: He sent his word and healed them and delivered them from their destruction.
1: கவனிச்சிங்களா இங்க?
2: Did you notice this?
1: அவங்க எவ்வளவுதான் மரணத்துக்கு சமீபித்தாலும்
2: no matter how near they may draw near to gates of death.
1: கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நேராய் வரும்போது அவைகளால் தேவன் அவர்களை குணமாக்குகிறார்.
2: But when the word of God came towards them, the Lord healed them using that word.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்
2: if you come to Acts chapter 14
1: Lystra என்கிற பட்டணத்துக்கு அப்போஸ்தலாகிய பவுல் ஊழியம் செய்ய சென்றார்.
2: So it was in Lystra that apostle Paul went for the ministry.
1: அங்கே ஊழியம் செய்ய சென்ற பொழுது அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு முன்பாக தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த போதே முடவனாக பிறந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கான்.
2: So as he was preaching there he could find a person who was a cripple from his mother's womb who had never walked in his life.
1: வேதம் சொல்கிறது 9 வசனத்தில் பவுல் பேசுகிறது அவன் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது.
2: So verse 9 says this man heard Paul speaking.
1: Paul avane utru paarthu rachippu ketra viswasam avanukku undu endru kandu nee elundu kaalondri nimirndu nil endru uratha sathathode sonnan udane avan gudithelundu nadandhan paarkrom.
2: Paul observing me intently and seeing that he had faith to be healed said with a loud voice stand up straight on your feet and he leaped and walked.
1: Enna nadakkudinga?
2: What happened here?
1: Ulla viswasam vandad avladhan.
2: He had just faith in him.
1: Ulla viswasam vandavane kaalgal balan eduthu elumbu nindran.
2: When the faith entered in him he got a strength in his feet.
1: Idhana solume nammudaiya ullana manidanudaiya நிலை ரொம்ப முக்கியம் நம்முடைய சரீர சுகத்துக்கு.
2: So that's why I say you the inner state of a man is very important for the health of your body.
1: இன்னைக்கு நாம இத பத்தி கொஞ்சம் கவனிக்க போறோம்.
2: Today we're going to meditate about this.
1: நம்முடைய வாழ்க்கையில சரீர சுகத்தை பெறுவதற்கு நம்முடைய உள்ளான சுகம் ஆத்துமாவில இருக்கிற பலன் எவ்வளவு அவசியம் நம்ம கவனிக்க போறோம்.
2: So how far the well-being of our soul is more important to have a physical well-being.
1: நம்முடைய சரீரத்தை நாம வந்து சுகத்தோடு பாதுகாக்க நான்கு காரியங்களை வேதம் நம்முடைய உள்ளான வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்கிறது.
2: The Bible says there are four important things that is required for your soul for the well-being of your health.
1: நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய எலும்புக்கும் இவைகள் சம்பந்தமுள்ளதா இருக்கிறது.
2: And they are connected to our flesh and bones.
1: நான்கு காரியங்கள்.
2: Four things.
1: முதலாவது நாம் வாசித்த ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
2: Let us read the verse that we read in the beginning again.
1: நீதிமொழிகள் 3 அதிகாரம் 7-8 வசனம்.
2: Proverbs 3:7-8.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes. Fear the Lord and depart from evil.
1: நீ தீமையை விட்டு விலகினால்
2: if you depart from evil
1: அது உன் நபி அல்லது உன்னுடைய மாம்சத்திற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாக மாறிடும்.
2: It will be health to your flesh and strength to your bones.
1: எது?
2: Which?
1: தீமையை விட்டு விலகும் போது.
2: When you depart from evil.
1: இப்போ முதலாவது வந்து நம்முடைய சரீர சுகத்திற்கு எது ரொம்ப சம்பந்தமுள்ளதா இருக்கு என்று சொன்னா முதலாவது காரியம் நம்முடைய சுத்தமான அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை.
2: The first thing which has a connection with our body and soul is by a clean life.
1: நம்முடைய சரீரத்தை சுகத்தை எப்படி நாம காக்கலாம்னு சொன்னா ஒரு சுத்தமான இருதயத்தோடு நாம் வாழும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் சுகத்தையும் அது உருவாக்குகிறது மேம்படுத்துகிறது.
2: So how can we keep the health of our body when we live by a clean life then that will keep our health.
1: தீமையை விட்டு விலகினால் உன் மாம்சத்திற்கும் சுகம் இருக்கும் உன்னுடைய எலும்புகளுக்கும் பலன் இருக்கும்.
2: When you depart from evil then that will give health to your flesh and also strength to your bones.
1: 31 சங்கீதம் 10 வசனம் பாருங்க.
2: Psalm 31:10
1: இதே சத்தியத்தை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார்.
2: Psalm is also reveals the same truth.
1: என் பிராணன் சஞ்சலத்தாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்றுன்னு சொல்றாரு.
2: For my life is spent with sorrow and my years with sighing. My strength fails because of my iniquity and my bones waste away.
1: என் பலன் குறைந்ததுக்கும் என் எலும்புகள் உலர்ந்து போனதுக்கும் காரணம் என்னன்னு அவர் சொல்றாருனா என் அக்கிரமம் தான் காரணம்ன்றாரு.
2: So he says what is the reason for my strength to fail and my bones to be wasted away? It's because of my iniquities.
1: அப்போ நம்முடைய சுத்தமான வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் நம்முடைய சரீரத்துல பாதிப்பு வருதுன்னு பாருங்க.
2: So look at the effect that a clean life brings into our life.
1: நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20-22 வாசிப்பீர்கள். ஆனால்
2: That's why if you read Proverbs 4 verses 22.
1: அவர் சொல்கிறார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி.
2: My son, be attentive to my words.
1: என் வசனங்களுக்கு நீ செவியை சாய்.
2: Incline your ear to my saying.
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
2: Let them not escape from your sight.
1: அவைகள் எல்லாம் உன் இருதயத்திலே காத்துக்கொள்.
2: Keep them within your heart.
1: அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும்.
2: For their life to those who find them and healing to all their flesh.
1: நீதிமொழிகள் 4:20-22.
2: Proverbs 4 verse 20-22.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த சுகம் எப்படி வரும்? 4:20-22. அப்போ இந்த வசனங்களை வந்து நம்ம வாசிக்கும் போது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
2: So when we read these verses we can identify one.
1: நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய உடலுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம தீமை விட்டு விலகும் போது அது நமக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது.
2: So when we hear the word of God and depart from evil that brings an health to our bones and my body.
1: ஆகவே தான் நீங்கள் சங்கீதம் 38:3 வாசிக்கும் போது
2: When you read Psalm 38 and verse 3
1: உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லைன்னு வாசிக்கிறோம்.
2: There is no soundness in my flesh because of your indignation. There is no health in my bones because of my sin.
1: என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை.
2: There is no health in my bones because of my sin.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்ல?
2: This is really surprising.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து தீமையை விட்டு விலகாம பாவத்துல தொடர்ந்து வாழும்போது அது எங்க நமக்கு கையை வைக்குதுன்னா எலும்புகள்ல கையை வைக்குது.
2: So if we don't depart from evil and continue to live in sin that will affect our bones.
1: பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் நியாய பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு
2: In the Old Testament, when the Lord gave all the laws and commandments,
1: ஒரு பெரிய எச்சரிப்போட அதை முடிக்கிறாரு.
2: The Lord ends it with a warning.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம்
2: Deuteronomy chapter 28
1: 58-61 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது
2: If you read from verses 58-61
1: உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படி நீ இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால்
2: If you do not carefully observe all the words of this law that are written in this book that you may fear this glorious and awesome name the Lord your God
1: கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் சந்தித்து சாரி வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார் அவைகள் உன்னை பற்றி கொள்ளும்
2: Then the Lord will bring upon you and your descendants extraordinary plagues, great and prolonged plagues and serious and prolonged sicknesses. Moreover, he will bring back on you all the diseases of Egypt too, of which you were afraid and they shall cling to you.
1: இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன் மேல் வரப்பண்ணுவார்னு போட்டிருக்கு.
2: Also, every sickness and every plague which is not written in this book of the law will the Lord bring upon you until you are destroyed.
1: இது படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It is really surprising to read this.
1: அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உள்ளான பரிசுத்த வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறதுக்கும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற சுகத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு.
2: So it means that there's a connection between the holy life of a person and as he hears the word of God and lives accordingly and the health of his body.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு ஆச்சரியமான சம்பவம் பைபிள்ல இருக்கு, நீங்க அது படிச்சீங்கனா ஆச்சரியப்படுவீங்க.
2: There's a surprising incident in the Bible when you read it you'll be really surprised.
1: உங்களுக்கு தெரியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்துல நீங்க வரும்போது
2: If you come to John chapter 5
1: அங்கே வந்து பெதஸ்தா அப்படிங்கற குளத்துல 38 வருஷமாக முடவனாய் கிடந்த ஒரு மனுஷன் இயேசுவினால் சுகமாக்கப்பட்டு எழும்பப்படுகிறார் நமக்கு தெரியும்.
2: Here we read an incident where a paralyzed man who was paralyzed for 38 years is being healed in a pool named Bethesda.
1: இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்.
2: This is a really a surprising thing.
1: கர்த்தர் வந்து உடனே அவன் கரத்தை தூக்கி தூக்கிட்டார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான் படுக்கை தூக்கிட்டு.
2: The Lord is said take your bed and walk. He immediately took his bed and walked.
1: 38 வருஷம் கிடைக்காத சுகம் ஒரு நாள்ல கிடைத்தது.
2: The healing which he did not receive for 38 years he received in single day
1: anal idhila romba vandu romba gavanikka vendi or vasanam vandu 14th vasanam
2: but the verse that ought to be observed is found in verse 14
1: paருங்க பலநாளுக்கு பின்பாக இயேசு இதே மனிதனை தேவ ஆலயத்திலே காண்கிறார்
2: afterward after a long time jesus again met him in the temple
1: அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க
2: look at the word that the lord said
1: இதோ நீ சொஸ்தமானாய்
2: see you have been made well
1: அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார்.
2: Sin no more lest a worse thing come upon you.
1: எனக்கு இது படித்த பொழுது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு.
2: When I read this I was really surprised.
1: இந்த மனுஷன் பிறவி முதல் 38 வருஷமா அவன் அங்க சப்பானியாக கிடந்தான், அங்க எழுதப்படல.
2: It was not written that he was paralyzed right from his birth until 38 years.
1: எப்பொழுது இவன் சப்பானியாக மாறினான் நமக்கு தெரியல.
2: We don't know when he became paralyzed.
1: ஏன் சப்பானியாக மாறினான் அப்படின்னு நமக்கு தெரியல.
2: We don't know the reason why he became paralyzed.
1: ஆனா இயேசு சுட்டி காட்டுறாரு.
2: But Jesus shows here.
1: இதவிட பெரிய பிரச்சனை இனி மாட்டாம இருக்கிறதுக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு.
2: Sin no more otherwise you will be caught in a worse problem than this.
1: அப்போ இது மறைமுகமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது.
2: So it indirectly conveys a message.
1: நீ இப்படி 38 வருஷம் ஒரே இடத்துல சப்பானியா உட்கார்ந்திருக்கிறதுக்கு
2: படிக்கும்போது
1: சற்று ஆச்சரியமாக இருக்கிறது.
2: It is really surprising us when we read this.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய எலும்புகளுக்கும் நம்முடைய தசைகளுக்கும் குணத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படி தேவன் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக.
2: Lord should give us grace that we should live a life which is clean that we may have health to our flesh and bones.
1: ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்போது நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்தை நான் அனுபவிக்க எனக்கு நீர் வழி தருகிறீர்.
2: Lord you pave a way when Lord when I keep myself holy and I live a clean life that I may enjoy the blessings and the health of my body.
1: கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: என் எலும்புகளுக்கும் என் மாம்சத்திற்கும் பலனும் எனக்கு ஆரோக்கியம் உண்டாக வேண்டுமானால் நான் கவனிக்க வேண்டிய முதலாவது பகுதி என்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தம்.
2: So the first thing I have to notice is my clean life to have a health to my flesh and strength to my bones.
1: இரண்டாவது நம்முடைய எலும்புகளிலேயும் மாம்சத்திலேயும் நம்ம சுகத்தை ஆரோக்கியத்தை அடைறதுக்கு வேதம் நமக்கு காண்பிக்கிற இன்னொரு உள்ளான நிலைமையை குறித்து படிக்கலாம்.
2: So second one we can read one more inner state that we require for a body to find health.
1: நீதிமொழிகள் 17:22 பாருங்க. நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று வாசி.
2: A joyful heart is good medicine but a crushed spirit dries up the bones.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்.
2: Second I
1: நம்முடைய வாழ்க்கையில சுத்தமுள்ள ஒரு இருதயம் மாத்திரமல்ல நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உள்ளம் நமக்கு இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வரும்.
2: So not only a clean life that will bring us good health, second a cheerful heart that will bring us good health.
1: ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு இருதயம்,
2: a cheerful heart,
1: ஒரு களிப்புள்ள இருதயம்,
2: a cheerful heart,
1: அதை நாம வந்து காத்து கொள்வோமானால் நிச்சயமாகவே அது நம்முடைய பலத்துல நம்முடைய சுகத்துல வெளிப்படும்.
2: So when we keep that cheerful heart that will really have an impact on our strength and health.
1: ஆகவே தான் நீதிமொழிகள் 15:30 வாசிக்கும் போது,
2: If you read Proverbs 15:30,
1: கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்.
2: The light of the eyes rejoices the heart and a good news refreshes the bones.
1: நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்.
2: Good news refreshes the bones.
1: இன்னொருதமா சொன்னா,
2: In other words,
1: இருதயம் சந்தோஷமா இருக்குமானால்,
2: If your heart is happy,
1: அது எலும்புகளை என்ன ஆகிடும்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும்.
2: That will strengthen your bones.
1: நம்ம நிறைய வேளை ஆகாரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
2: Many times we give importance only to food.
1: ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நான் சொல்லல.
2: I don't say we should not give importance to food.
1: ஆகாரம் ரொம்ப முக்கியம் தான்.
2: Food is very important.
1: ஆனா அதே வேளையில அதே ஆகாரத்தை சந்தோஷமா சாப்பிடுறோமான்னு யோசித்து பாருங்க.
2: But at the same time we have to think whether we are eating that food with joy.
1: நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா வேதம் சொல்லுது அது எப்படி ஆகிடும், நம்ம எலும்புகள் எல்லாம் புஷ்டி ஆகிடுமா.
2: So if you eat that food with joy the bible says that will strengthen your bones.
1: பொதுவாகவே நீங்க பாருங்க, நீங்க வந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கனா உங்க வேதனையை நீங்க மறந்துடுவீங்க, உங்க வலியையும் மறந்துடுவீங்க, துக்கத்தையும் உங்க சரீர சுகவீனத்தை நீங்க மறந்துடுவீங்க.
2: Generally when you are in a very cheerful situation you will totally forget all your sorrows, all your sadness and all your agonies.
1: நீங்க மகிழ்ச்சியை உங்க இதயத்துல வச்சிட்டீங்கனாலே அது பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்ட்ரெngth கொடுத்த மாதிரி இருக்கும்.
2: So if you have that happiness and joy in your heart that will give a new strength to you.
1: அதனாலதான் நெகேமியா 8:10 நீங்க வாசிப்பீங்களா, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள்.
2: He says, go your way, eat the fat, drink the sweet, and send portions to those for whom nothing is prepared.
1: இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்.
2: For this day is holy to our Lord, do not sorrow.
1: அடுத்து சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன்.
2: For the joy of the Lord is your strength.
1: ஒரு பக்கம் நல்ல கொழுமையானத புசிங்க.
2: On one side you eat good fat.
1: மதுரமானத வந்து நீங்க குடிங்க.
2: Drink the sweet.
1: ஆனா நீங்க வந்து மகிழ்ச்சியா இருந்துட்டீங்கனா, நீங்க சாப்பிட்டது, நீங்க குடிச்சது எல்லாமே என்னவாயிரும்னா, ஒரு பெரிய பலனாக மாறும்.
2: And if you are happy, whatever you ate, whatever you drank, that becomes a great strength to you.
1: இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடுறாங்க, நல்லா தான் குடிக்கிறாங்க, ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க சரீரத்துல ஹெல்த் இல்ல.
2: But today many people eat well, they drink well, but there is no good health in their body.
1: ஏன் சொன்னா, அது சந்தோஷமா சாப்பிடுறது இல்ல, அது வந்து வருத்தத்தோட சாப்பிடுறாங்க.
2: It's because they don't eat it with joy, they eat with sorrow.
1: இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து தூதர்களுடைய உணவாகிய மன்னாவை கொடுத்தார்.
2: The Lord provided Israelites with angels food, that is manna.
1: ஆனா அத சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டாங்கன்னா, முறுமுறுத்துக்கிட்டே சாப்பிட்டாங்க.
2: But when they ate it with murmuring.
1: நான் சொல்றேன், நமக்கு நல்ல சுகம் வேணுமா?
2: So I tell you, if you want good health,
1: நல்ல இம்போர்ட்டட் ஃபுட் சாப்பிடுறது மாத்திரம் இல்ல.
2: It is not really important to eat imported food.
1: நான் சொல்வேன், நீங்க சாப்பிடுற கறியோ கீரையோ அத சந்தோஷமா சாப்பிட்டா அது என்ன பண்ண, எலும்புல ஒட்டும்.
2: So I tell you, whether you eat meat or any vegetables, whatever you eat with joy, and that will bring you good health.
1: நீங்க நல்ல சாப்பாடு, பெஸ்ட் ஃபுட்டை நீங்க சாப்பிட்டா கூட, மூணு மூணுத்துக்கிட்டே அழுதுகிட்டே சாப்பிட்டா அது வந்து உடம்புல என்ன பண்ணாது, ஓட்டாது.
2: No matter whatever best, however best might be the food that you may eat, but if you eat with murmuring, that will never bring you any kind of health.
1: அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வீடுகள்ல ஒரு பழக்கம் இருக்கு.
2: That's why in Christian houses we have a habit.
1: சாப்பாடு போட்ட உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறோம்.
2: Once the food is served, we first thank God and we pray and then eat it.
1: அது என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி.
2: No matter whatever food it might be.
1: அது பிரியாணியா இருந்தாலும் சரி.
2: Whether it might be biryani,
1: அது பழைய சாதம் இருந்தாலும் சரி.
2: Or it might be a old rice.
1: அத சாப்பிடும்போது தேங்க்ஃபுல்லா சாப்பிடணும்.
2: We should eat it with a thankful heart.
1: சின்ன பிள்ளைகளுக்கு அத பழக்கணும். சின்ன வயதுல இருந்தே அது பழக்கத்தை கொண்டு வரணும்.
2: We should also bring that habit into our children.
1: எல்லாருக்குமே சில ஃபேவரட்ஸ் இருக்குன்றதுல சந்தேகமே இல்ல.
2: And there's no doubt that everyone have few favorites.
1: சில பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மூணு வேளையும் பிரியாணி கொடுத்தீங்கனா சந்தோஷமா சாப்பிடுவாங்க.
2: There are certain children, they will eat biryani all the three meals of even.
1: மூணு வேளை chicken 65 கொடுத்தீங்கனா சந்தோஷமா சாப்பிடுவாங்க.
2: If you serve them chicken 65 all the three times a day, they will eat with great joy.
1: Kariyo meenum kudutina ore magilchi dhaan.
2: If you serve them a meat and fish, they will be very happy.
1: Adula magila koodadhu na solala.
2: I don't say that you should not rejoice in that.
1: Saapadu vandu or magilchi dhaan.
2: Food is always a joyful thing.
1: Anal எல்லா நேரமே நமக்கு விரும்பினது கிடைக்காது.
2: But not that we will receive what we desire all the time.
1: ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து பசியோட விடலையே, கர்த்தர் நமக்கு இந்த வேளையும் வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு நினைச்சு நீங்க நன்றியோட சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த்தா மாறும்.
2: But just think that the Lord did not let you starve this meal, and the Lord has given you food to eat, then and eat it with a grateful heart, that will become a great health to you.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: Physical health-க்கும் உங்களுடைய heart's rejoicing and happiness adukku romba periya sambandham irukku.
2: So there's a connection between your physical health and also your happiness found in your heart.
1: Na solven aagarathnal mathram alla,
2: not only by food,
1: unga vaalkaiye oru magilchiyoda neenga vaalunga.
2: Also live your life with cheerful heart.
1: Nareya per vandu dukkathode dhaan thiriraanga.
2: Many people just live with sorrow.
1: Eppa paathal oru 6 o'clock face mariye neenda mugam vechirukku.
2: They always have a long face, like 6 o'clock face.
1: Avanga paathina avangala paatha paakravangalukku dukkam aayidum.
2: So people who look at them will also feel sorrow.
1: எப்பவுமே ஒரு பரிகொடுத்த ஒரு முகம் மாதிரியே இருப்பாங்க.
2: So always they will look as if they have lost something.
1: நான் சொல்வேன், அப்படி இல்ல.
2: Not that way.
1: மகிழ்ச்சியோட இருங்க.
2: Always be happy.
1: ஆலயத்துக்கு வந்தா கூட மகிழ்ச்சியோட வாங்க.
2: Always also if you come to church, come with the gladness.
1: ஆண்டவர் அப்படிதான் நம்மட்ட எதிர்பார்க்கிறார்.
2: That's what God held.
1: மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாங்க.
2: So come to the presence with gladness and come to his presence with great joy.
1: காலையில 6 மணிக்கு இந்த மாதிரி மீட்டிங்ல உட்கார்ந்து திருவந்திருக்கு
2: It is really difficult to sit in the meeting early morning and take your communion.
1: ஆனா எப்படி வாங்கنا சந்தோஷமா வாங்க.
2: But come with joy.
1: அதிகாலையிலே கர்த்தர் எழும்ப பண்ணினாரே.
2: God has enabled me to rise up early in the morning.
1: நல்ல ஆரோக்கியத்தை தந்தாரே.
2: The Lord has given me good health.
1: நடந்தே சர்ச்சுக்குள்ள வர வைத்தாரே.
2: The Lord made me to walk all the way to church.
1: எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க.
2: There are many people who live with great many problems.
1: இவ்வளவு கிருபை கொடுத்திருக்காரு.
2: But God has given me so much grace.
1: நினைச்சாலே நம்ம ஸ்டெப்ஸ்லயே ஒரு ஸ்பிரிங் வந்துரும்.
2: So when you think about this you will have a spring even in your steps.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவ்வளவு ஒரு உற்சாகம் ஆயிடும்.
2: So you will be also refreshed.
1: புது பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
2: It will be like you have received a new strength.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப நீங்க மகிழ்ச்சியோட இருந்து பாருங்க.
2: So try to be happy always.
1: நான் சொல்வேன் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க.
2: I tell you you will be healthy.
1: நம்ம உலகத்திலே சொல்வாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு ஓடிடும்னுவாங்க.
2: So that's what even they say in the world you laugh aloud and you will be get rid of all the diseases.
1: நம்ம வாய் விட்டு சும்மா சிரிக்கணும்னு அவசியம் இல்ல.
2: It's not necessary for us to laugh simply.
1: 1 பேதுரு 5 அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசித்தால்
2: If you read 1 Peter chapter 5 verses 6 and 7
1: ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரை கைக்குள் அடங்கி இருங்கள்.
2: Therefore humble yourself under the mighty hand of God that he may exalt you in due time.
1: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
2: Casting all your care upon him for he cares for you.
1: என்ன கவலை இருந்தாலும் நாம இறக்கி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார்.
2: No matter whatever your worry might be we have God on whom we can lay all our worries.
1: ஐயோ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே.
2: I have not received a promotion.
1: எனக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கிடைக்கலையே.
2: I have not received an incentive.
1: எனக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்கலையே.
2: I have not received an increment.
1: எனக்கு இது இல்லையே அது இல்லையே உங்களுக்கு என்ன கவலை வேணா இருக்கலாம்.
2: So no matter whatever worries you may have I don't have this and that.
1: வேதம் சொல்லுது.
2: But the Bible says.
1: கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்துவார் கவலைப்படாதீங்க.
2: Don't worry the Lord will exalt you in due time.
1: ஏதாவது கவலை இருந்தா அவர் மேல வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கு.
2: If you have any worries cast it upon him and you be happy.
1: நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
2: We have a God who cares all our worries.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாராம்.
2: Once I was a pastor.
1: அவர் ஒரு கிராமத்து வழியா தன்னோட வேனை எடுத்துக்கொண்டு மிஷனரி பயணத்துக்காக பயணம் பண்ணிட்டு இருந்தாராம்.
2: So he was going in his van for a missionary journey through a village.
1: அவர் அந்த வில்லேஜுக்கு போற அந்த ரோட்ல வந்து தனக்கு முன்பாக ஒரு அம்மா பெரிய ஒரு மூட்டைய கீரை மூட்டையோ என்னமோ ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போறத பார்த்தாராம்.
2: So he saw a woman who was carrying a basket full of load on the way as he was going to that village.
1: அப்ப இவர் வண்டி வண்டிய பக்கத்துல நிறுத்தி என்னமா எங்க போறீங்கன்னு கேட்டாரு.
2: So this pastor halted his vehicle and asked where are you going.
1: அந்த அம்மா ஒரு கிராமத்தினுடைய பேரை சொன்னாங்க.
2: So she uttered the name of her village.
1: அப்ப இவர் வாங்கம்மா ஏறிக்கிடுங்க நானும் அந்த வழியே தான் போறேன் உங்களை இறக்கி விடுறேன்னாராம்.
2: He said come into my vehicle I will also drop you there.
1: ஐயா ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லி தன்றி சொல்லி அந்த அம்மா வண்டிக்குள்ள ஏறி வந்து உட்கார்ந்துட்டாங்க.
2: She thanked him so much and she got into their vehicle.
1: இவர் வண்டியை ஓட்டிட்டே நம்மட்ட பேசிட்டே வர்றாரு.
2: So he was driving the vehicle and was conversing with her.
1: எதேச்சு அப்படி திரும்பி பார்த்தாராம்.
2: So accidentally he turned back.
1: திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த வேன்ல உட்கார்ந்துட்டு தலையில அந்த மூட்டையை வச்சிட்டே உட்கார்ந்திருக்காங்க.
2: This woman having seated in the vehicle she was carrying the same load upon her head.
1: இவருக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. என்னம்மா நீங்க இவ்ளோ பாரம் சுமக்கறீங்கன்னு தான் வண்டில ஏத்துனே.
2: So he felt so sorry. See I saw you are carrying a load of things that's why I took you into my car.
1: இப்ப பார்த்தா நீங்க தலமாலே வச்சிருக்கீங்களேன்னு
2: கேட்டாராம். But no you are carrying the same load again.
1: அதுக்கு அந்த அம்மா ரொம்ப வெகுளியா சொல்லுச்சாம்.
2: She said very innocently.
1: ஐயா நீங்க எனக்கு தானே நீங்க உட்கார்ந்துக்கிற இடம் கொடுத்தீங்க மூட்டைக்கா கொடுத்தீங்க.
2: Pastor you gave only place for me to sit in this vehicle not for my load.
1: அதனால தான் தலமலே வச்சிட்டு இருக்கேன்.
2: That's why I'm carrying it on my head.
1: இன்னி கூட நம்ம நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம்.
2: Even today we are also the same sort.
1: நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்.
2: We believe God.
1: நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் விசுவாசிக்கிறோம்.
2: We believe we are in God.
1: ஆனா நம்முடைய கவலைகள் அவர் மேல் நாம் வைக்கிறது இல்ல.
2: But we are not casting all a burden upon him.
1: கர்த்தர் சொல்றாரு.
2: The Lord says.
1: உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு.
2: Cast all your cares upon him.
1: கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து.
2: Cast all your worries upon him.
1: சில மாதங்களுக்கு முன்பாக
2: Some months ago.
1: ஒரு நாள் நம்முடைய ஆலய கட்டுமான பணியை குறித்து ரொம்ப பாரமாயிட்டேன் நான்.
2: One day I was so much worrying about this construction of a church.
1: ஒரு பெரிய தேவையில நான் சிக்கிக் கொண்டேன்.
2: So we caught in a great need.
1: எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. அது அந்த நேரம் வந்து பயங்கரமான ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டோம்.
2: So that was a totally a troublesome time where I could not even speak about that.
1: அந்த பக்கம் கான்ட்ராக்டர்ஸ்ல இருந்து ஒரே பிரஷர் எனக்கு அந்த காசை கொடுக்கணும் அந்த பேமெண்ட் வந்து டிலே ஆகுது கொடுத்தாகணும்னு சொல்லி.
2: So I was getting continuous pressure from the contractors as the payment is getting delayed.
1: ஒரு நாள் நான் ரொம்ப வருத்தத்தோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நினைக்கிறேன் ரொம்ப வருத்தத்தோட ஆராதனை முடிச்சிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கற அளவுக்கு நான்
2: ஆயிட்டேன். So it was one Sunday evening where after finishing all the worship and service I was thinking do I need all these things?
1: இதெல்லாம் தேவையா?
2: Do I need this?
1: எதுக்கு செய்யணும் இதெல்லாம்?
2: Why should we do this?
1: அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க.
2: Father was in hospital there.
1: ஓ முடியலனால.
2: I was not able to do
1: it. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் ஆயிடுச்சு.
2: So I switched off the light and just lay down and my eyes were shedding tears.
1: அப்போ திடீர்னு என்னோட செல்போன்ல வந்து இல்ல வீடு ரூம் எல்லாம் அணைஞ்சிருக்கு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. செல்போன்ல ஒரு லைட் வந்தது.
2: So the entire room is dark, the lights are switched off. Suddenly I found a light in my mobile phone.
1: அப்ப அந்த மொபைல்ல யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பி இருக்காங்க.
2: There was someone who sent a message in there.
1: அப்ப நான் அதை எடுத்து பார்த்தா சவுதி அரேபியால இருந்து ஒரு சகோதரன் ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தார்.
2: So there was a message that came from a brother from Saudi Arabia.
1: அவர் சொன்னார், இந்த ஒரு சின்ன பாட்டை கேளுங்க பாஸ்டர்.
2: He said, Pastor, listen to this small song.
1: அப்போ அதுல போட்டு அந்த ஆடியோ அனுப்பி இருந்தாரு, அதை பிளே பண்ணி பார்த்தேன்.
2: He sent me that audio, I just heard it.
1: அவர் அதுல எழுதி இருந்தாரு, அதுல பாட்டு வருது.
2: So the lyrics is this way.
1: Father Berkmans அவங்க எழுதின பாடல்.
2: It was written by Father Berkmans.
1: திட்டங்களை தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா.
2: You are the one who gives the plans and you are the one who rejoices by executing the plans.
1: ஆமா, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க.
2: It is your ministry, why should I be troubled? You are the one who called me and you will lead me.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உடனே என் கவலை பறந்து போயிருச்சு.
2: Immediately all my worries flew away.
1: உங்க ஊழியம்,
2: it is your ministry,
1: நான் ஏன் கலங்கணும்,
2: why should I be troubled?
1: எல்லா திட்டங்களையும் நீர் தான் தர்றீங்க.
2: You are the one who gives all the plans.
1: அவருடைய தேவைகளை நீர் தான் சந்திக்கிறீங்க.
2: And you are the one who meets all the provisions.
1: நான் ஏன் ஆண்டவரே கவலைப்படணும்,
2: why should I worry about it, Lord?
1: நீர் நடத்துவீர்,
2: you will lead it, Lord.
1: அன்பானவர்களே,
2: my dear ones,
1: ஊழியம் மட்டும் இல்ல,
2: not only ministry,
1: நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் கொடுத்தார்.
2: Even our life is given by God.
1: அவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாரு.
2: The Lord will meet all our needs.
1: நான் ஏன் கவலைப்படணும்,
2: why should I worry about it?
1: ஏற்ற காலத்திலே கர்த்தரனே உயர்த்துவார்.
2: The Lord will exalt me in the due season.
1: ஆகவே என் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திருவேன்.
2: Therefore I will cast all my worries upon him.
1: illada vaigalai nanithu na kavalapada maten.
2: I will not worry about the things I don't have.
1: irukkira poratangala paathu kavalapada maten.
2: I will not also worry about the struggles I face.
1: en devan enai visarikkirava,
2: my Lord will take care of me.
1: naan magilchiyoda irpen.
2: I will be with a cheerful heart.
1: magilchiyoda irundal,
2: if you are with a cheerful heart,
1: naan solluven ungal elumbugalukku adhu periya balam.
2: that is a great strength to your bones.
1: naan solluven eppozhudhu nammude sarirathukku elumbukku thasaikku balan varum appadina.
2: so I tell you, when will our body, our bones will receive the strength?
1: முதலாவது நாம் சொன்னோம்,
2: first we told,
1: நம்முடைய சுத்தமுள்ள ஒரு இருதயம், சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய எலும்புகளுக்கு தசைகளுக்கு பலனை கொடுக்கிறது.
2: A clean life will bring health to our body and bones.
1: இரண்டாவது, நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நம்முடைய எலும்புகளையும் தசைகளையும் balance செய்கிறது.
2: Next we told, it is our cheerful heart that brings health to our flesh and also strength to our bones.
1: மூன்றாவது,
2: third,
1: எப்ப நமக்கு நம்முடைய எலும்புகள்ல தசையில பலன் வருது அப்படினா,
2: when we will receive health to our body and bones.
1: நீதிமொழிகள் 14:30 பாருங்க.
2: Proverbs 14:30.
1: சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி.
2: A tranquil heart gives life to the flesh, but envy makes the bones rot.
1: சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி.
2: A tranquil heart gives life to the flesh, but envy makes the bones rot.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: மூன்றாவது, எப்பொழுது நம்முடைய உள்ளான நிலைக்கும் நம்முடைய சரீரத்தின் பலத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசிட்டு
2: இருக்கோம். So we are talking about the connection between our physical well-being and the health of our soul.
1: மூன்றாவது, எப்போ இந்த பலம் நமக்குள்ள வருதுன்னு கேட்டா,
2: third, when do we receive this health?
1: நம்முடைய இருதயம் வந்து கலங்காமல் இருக்கும்போது.
2: So when we have a calm spirit.
1: கலங்காமல் இருக்கும்போது.
2: When we have a calm spirit.
1: ஆங்கிலத்துல இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. It says a tranquil heart. Tranquility அப்படின்றது வந்து it talks about peace. ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை.
2: So a tranquility talks about peace.
1: ஒரு கலக்கம் இல்லாத ஒரு இருதயம் நமக்கு என்ன கொடுக்கும்னா, ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
2: A peaceful heart or a calm spirit gives good health.
1: சங்கீதம் 6 சங்கீதம் 2 வசனம் வாசிப்பீர்களானா?
2: Psalm 6 and verse 2 says,
1: அங்கே வாசிக்கிறோம், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலன் அற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று வாசிக்கிறோம்.
2: Be gracious to me, O Lord, for I am languishing. Heal me, O Lord, for my bones are troubled.
1: நான் தமிழ்ல வந்து அந்த கரெக்டான வார்த்தை இல்லை, இங்கிலீஷ்ல வந்து லாங்குவேஷன் போட்டிருக்கு. லாங்குவேஷ்னா நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்.
2: So here in English it says is language, which means that I worry more about that.
1: ரொம்ப மனசளவுல ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: I'm more troubled and languish in my heart.
1: ரொம்ப உள்ள அலசடி படுறேன்.
2: So I'm totally troublesome in my heart.
1: சொல்றாரு, அதோட விளைவு என்னன்னா என் எலும்பு கூட நடுங்குது அப்படின்னு
2: சொல்றாரு. So as a result my bones are troubled and trembling.
1: பாருங்க, நிறைய வேளையில நமக்கு உள்ளத்துல வந்து அந்த ஒரு அமைதி இல்லனா அது நம்முடைய சரீரத்தினுடைய பலத்திலேயோ சுகத்திலேயோ அது வெளிப்படுது.
2: Many times when we don't have a calm spirit, that will be reflected in our health and our bones and flesh.
1: 32 சங்கீதம் 3 வசனம் பாருங்க.
2: Psalm 32 verse 3.
1: நீங்கள் அதுல வாசிப்பீர்களானால், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று.
2: For when I kept silent, my bones wasted away through my groaning all day long.
1: நான்காம் வசனத்தில்
2: Verse 4.
1: இரவும் பகலும் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வற்று போயிற்றுன்னு பார்க்கும்.
2: For day and

0: ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கு.
1: It's because there's a roaring that is found in me.
0: பாருங்க இந்த பதட்டம், அந்த anxiety இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது.
1: This anxiety is really dangerous.
0: நீங்க பரீட்சை எழுதற போற பிள்ளைங்க ஒழுங்கா perform பண்ண முடியாம உங்களை தடுக்குறது அந்த anxiety, இந்த பதட்டம்.
1: This anxiety is a thing that stops a student when he encounters an exam.
0: நீங்க பாத்துக்கிங்களா, சில பிள்ளைங்க சொல்றத நான் பாத்துர்க்கேன், உங்களுக்கு இந்த anxiety, இந்த exam fear, இந்த பரீட்சையை பற்றிய பயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா.
1: So I have also heard from the students that when they have this anxiety or the fear about the exam,
0: சில பிள்ளைக்கு எக்ஸாம் ஹாலே மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க.
1: Some students will also faint in the exam hall.
0: கையெல்லாம் வேர்த்து போயிடும்.
1: So they will be totally sweating.
0: தலைவலி, அப்படி ஒரு மைக்ரேன் மாதிரி ஒரு பெயின் வரும்.
1: They will have a pain like migraine.
0: சில பேர் வந்து வாந்தி எடுத்துருவாங்க.
1: Some students will vomit.
0: அவங்களால வயிற்று வலியை தாங்க முடியாது.
1: They will not be able to bear the stomach ache.
0: அவங்க சரீரத்துல எந்த நோயும் கிடையாது.
1: They don't have any problem or sickness in their body.
0: ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மனது வந்து ஒரு குழப்பத்துல ஒரு பதட்ட நிலைக்கு வரும்போது, ஒரு பய
1: தேவனை நோக்கி காத்திரு.
0: தேவனை நோக்கி காத்திரு.
1: Why are you cast down, O my soul? Why are you so thou disquieted in me? Hope thou in the Lord.
0: உன்னுடைய பலனும் உன் இரட்சிப்புமாகிய கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன்.
1: I will praise my Lord who is my strength and who is my salvation.
0: நான் ஏன் கலங்கணும்?
1: Why should I worry?
0: நான் கலங்க மாட்டேன்.
1: I will never worry.
0: என் தேவன் உயிரோடு இருக்கிற.
1: My Lord is alive.
0: என் தேவன் பார்த்துக்கொள்ளுவார்.
1: My Lord will take care.
0: என்ன வந்தாலும் கலங்க மாட்டேன்.
1: No matter whatever may happen, I will not be troubled.
0: இதேதான் பவுல் சொல்லும் பொழுது.
1: This is what Paul also says.
0: பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:7-6 வசனங்களை வாசிப்பீர்களா?
1: Philippians chapter 4 verses 6 and 7.
0: நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
1: Be careful for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God.
0: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும்.
1: And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதுக்கு நான் கலங்கணும்?
1: Why should I worry?
0: எதுக்கு நான் கலங்கணும்?
1: Why should I be troubled?
0: கர்த்தர் என் கவலைகளை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டார்.
1: The Lord has taken all my cares upon him.
0: எனக்கு இருக்கிற ஒவ்வொரு பதட்டத்தையும் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன்.
1: I just give all my anxiety to God.
0: நாம வந்து ஏன் நாம பலவீனப்படணும்? நாம நம்மை சுமக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
1: So why should we be why should we lose our strength? We have a God who carries everything.
0: ஒரு அழகான பாடல் வந்து தமிழ், ஒரு பழைய ஒரு பாடல், இங்கிலீஷ் பாடல் உண்டு, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்ற ஒரு பாடல் இருக்கும்.
1: There's an old English song that says what a friend we have in Jesus.
0: அவர் சொல்வார், சால துக்கத்தாலே நெஞ்சம் வந்து நொறுங்கும் போது துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தினால் என்று வாசிப்போம்.
1: So he says by the fervent prayer all your sorrows shall be turned into joy.
0: நான் சொல்வேன், தேவன் நம்மை சுபக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: I tell you our God is a God who carries us.
0: நாம அவருடைய சமூகத்துல ஜெபத்துல அத்தனை கலக்கங்களை அவர் நம்ம கொடுக்க முடியும்.
1: So we can give all our troubles all our anxieties to the Lord.
0: அவருடைய பிரசன்னத்துல நாம காத்திருப்போமானால்,
1: when we wait in his presence.
0: நான் சொல்வேன், ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நம்மேல் கட்டளையிடுவார்.
1: The Lord will command a divine peace upon us.
0: நம்மை காண்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க.
1: People who see us will be amazed.
0: இத்தனை கலக்கங்கள் நடுவுல நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க?
1: How are you so calm and peaceful amidst so much of anxiety?
0: எப்படி உங்களால உங்களது ஒரு முகமலர்ச்சியோட நீங்க இருக்க முடியுது?
1: How are we able to live with a smile?
0: எப்படி உங்க முகத்துல கொஞ்சம் கூட துக்கமே இல்லையே?
1: How come there is no sorrow in your face?
0: இவ்வளவு போராட்டத்துக்குள்ள நீங்க போறீங்க, எப்படி காமா இருக்கீங்க?
1: You go through so many struggles but how are you able to be so calm?
0: தைரியமா நாம சொல்லலாம்.
1: We can say boldly.
0: என்னுடைய
1: மாம்ச
0: பலத்தினால் அல்ல,
1: எல்லாவற்றையும்
0: அவசியமே இல்ல.
1: நாளை
0: என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது.
1: ஆனால்
0: நாளைய தினத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவனை எனக்கு தெரியும்.
1: But I know God who has tomorrow in his hands.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஏன் கவலைப்படணும்?
1: Why should I worry?
0: நான் ஏன் கவலை?
1: Why should I worry?
0: அவர் நாளை தினத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார்.
1: He will take care of tomorrow.
0: என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார்.
1: He will take care of my needs.
0: என் குறைவுகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார்.
1: He will take care of my wants.
0: எல்லாவற்றையும் தேவன் விசாரிப்பார்.
1: The Lord will take care of everything.
0: நான் கலங்கவே மாட்டேன்.
1: I will not be troubled.
0: நான் கலங்கவே மாட்டேன்.
1: I will not be troubled.
0: நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன்.
1: I will wait for the Lord.
0: ஏசாயா 40:29-31 பாருங்க.
1: Isaiah 40:29-31.
0: சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு

0: தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
1: He gives power to the weak and to those who have no might, he increases strength.
0: இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள்.
1: Even the youth shall faint and be weary, and the young man shall utterly fall.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: But those who wait on the Lord shall renew their strength, they shall mount up with wings like eagles.
0: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
1: They shall run and not be weary, they shall walk and not faint. Why?
0: ஓடினாலும் இளைப்பில்லையா, நடந்தாலும் சோர்வில்லையா?
1: Even if they run, they will not be weary. Even if they walk, they will not faint.
0: வாலிபர்கள்லாம் இளைஞர்கள் எல்லாம் இளைப்படைந்து சோர்ந்து போய் விழுந்து கிடக்கும் போது,
1: even when youth shall faint and be weary and the young man shall utterly fall,
0: எப்படி ஒருவனால் நிக்க முடியும்?
1: How a person is able to stand?
0: எப்படி அவனால் பறக்க முடியும்?
1: How is able to soar up?
0: என்ன சொல்லுகிறது?
1: The Bible says,
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்.
1: I wait for the Lord.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்.
1: I wait on the Lord.
0: கர்த்தர் எனக்கு புது பலனை தருவார்.
1: The Lord will give me new strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப உங்க வாழ்க்கையில வந்து நல்ல சுகம், நல்ல புது பலன் வேணுமா?
1: So if you need a renewed strength or a new strength and health in your life,
0: உங்களுக்கு தேவை கர்த்தருக்குள்ளே அமர்ந்திருந்து காத்திருக்கிற ஒரு இருதயம்.
1: You need a calm spirit to wait on the Lord.
0: கர்த்தருக்குள்ள அமர்ந்திருங்க.
1: You wait on the Lord.
0: கர்த்தர் புது பலனை தருவார்.
1: The Lord will renew your strength.
0: கடைசியா,
1: at last,
0: நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்துக்கும் நம்முடைய உள்ளான நிலைமைக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம்.
1: So we are listening the connection between the health of our soul and the health of our body.
0: மூன்று காரியங்களை கவனிச்சோம்.
1: We saw three things.
0: முதலாவது, நமக்கு ஒரு சுத்தமுள்ள இருதயம் தேவைன்னு சொன்னேன்.
1: First I told you we need a clean life.
0: அது நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை தரும்.
1: That will fetch health to our body.
0: இரண்டாவது, நம்ம கவனிச்சோம், நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நமக்கு தேவை.
1: Second, we need a cheerful heart.
0: அது இருக்குமானால் நம்முடைய எலும்புகள் பலனடையும்.
1: So if you have a cheerful heart, that will strengthen our bones.
0: மூன்றாவது, நம்ம கவனிச்சோம், நமக்கு ஒரு அமர்ந்த ஒரு இருதயம் இருக்குமானால் கர்த்தர் வந்து நமக்கு புது பலனை தந்து நம்மை பலப்படுத்துவார்.
1: And third we saw, if you have a calm spirit, the Lord will renew our strength and strengthen us.
0: கடைசியாக,
1: at last,
0: நீங்கள் ஆபகூக் 3 அதிகாரம் 16 வசனம் வாசிப்பீர்களானால்,
1: if you read Habakkuk chapter 3 and verse 16,
0: 3:16,
1: Habakkuk 3:16,
0: நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன்.
1: I hear and my body trembles, my lips quiver at the sound, rottenness enters into my bones, my legs tremble beneath me, yet I will quietly wait for the law, for the day of trouble to come upon people who invade us.
0: இங்க உள்ள சம்பவம் உங்களுக்கு தெரியும்.
1: You know the incident here.
0: இந்த சம்பவத்துல இவனை எதிர்த்து இவனை மேற்கொள்ள வரும்படி இவர்களுக்கு, இவர்களை இன்வேட் பண்றதுக்காக ஒரு ஆர்மி வந்திருக்கு.
1: So here there came an army to invade them.
0: இத கேட்ட உடனே பாருங்க, அவர் சொல்றாரு,
1: when he heard this he says immediately,
0: yeah, குடல் வந்து குழம்பிருச்சு. ஆமா, இங்கிலீஷ்ல
1: my body trembles.
0: அம்மா வாசிக்கிறோம், அந்த சத்தத்துக்கு உதடுகள்லாம் படபடபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சான்.
1: And also my lips quiver at the sound.
0: அவர் சொல்றாரு, என் எலும்புகளில் உக்கல், அல்லது என் எலும்புகள் வந்து உருகி போற மாதிரி ஆயிருச்சு.
1: And it says rottenness enters into my bones.
0: அது மட்டும் இல்ல, என் நிலையில, அதாவது என் கால்கள்ல வந்து நடுக்க வந்துருச்சு.
1: It says my legs also tremble.
0: இப்படி எல்லாம் நம்மள சுத்தி வந்துட்டாங்களே.
1: So all people have come around me.
0: நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சத்ரு எழும்பிட்டானே.
1: There has rose up a great army against me.
0: அப்போ சரீரத்துல பலன் இழந்து சுகம் இழந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நமக்கு இருக்கிற பயம்.
1: So the important reason that we lose strength and health in our body is fear.
0: நான்காவது நான் சொல்லுவேன்,
1: Fourth I will tell you,
0: நாம தைரியம் கொண்டு இருப்போமானால் அது நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பெரிய ஆரோக்கியம்.
1: So when you have a courageous mind, that is a great health to our body.
0: நம்ம சரீரத்துக்கு ஒரு பெரிய பலன் வந்து எங்க இருக்குன்னா, நம்முடைய தைரியமுள்ள இதயம், மனநிலை.
1: So it is a courageous mind that gives good strength to our bones.
0: என்றைக்கு நம்ம பயப்படுறோமோ நம்ம பலவீனப்பட்டோம்.
1: So the day when we fear, we are totally gone.
0: பயம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிரின்றது மறந்துடாதீங்க.
1: Don't ever forget, fear is the greatest enemy.
0: பல வருஷங்களுக்கு முன்னால,
1: many years ago,
0: நான் ஒரு சம்பவம் படித்தேன்.
1: I read an incident.
0: அதுல வந்து இந்த புலி இருக்கு பாத்தீங்களா, அந்த புலி வந்து இந்த மானை வந்து விரட்டும் போது உண்மையா பார்த்தா புலியை விட மான் ரொம்ப வேகமா ஓடக்கூடியதுதான்.
1: So generally this deer can run faster than tiger.
0: ஆனா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த அநேக வேளையில் அந்த மான்கள் வந்து புலிகிட்ட சிக்கி செத்து போயிடும்.
1: பட் மெனி டைம்ஸ் தீஸ் டியர்ஸ் ஆர் பீயிங் காட் பை டைகர்ஸ்.
0: அப்போ எல்லாரும் அந்த நிறைய பேர் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம், எப்படி வந்து இந்த புலி மேற்கொள்ளுது.
1: ஸோ மெனி பீப்பிள் பிகன் டு ரிசர்ச் அபவுட் திஸ், ஹவு கம் திஸ் டைகர் வாஸ் ஏபிள் டு ஓவர்கம் டியர்.
0: இவ்வளோ வேகமாக அது ஓடக்கூடியதாக இருந்தாலும் எப்படி இது வந்து அதுகிட்ட மாட்டிக்குது.
1: தோ திஸ் டியர் இஸ் சோ ஸ்விஃப்ட், ஹவு இட் இஸ் ஏபிள் டு பி காட் டு டைகர்.
0: அப்போ அதில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க.
1: தே ஃபவுண்ட் எ சீக்ரெட் தேர்.
0: என்ன ரகசியம் தெரியுமா?
1: யூ நோ வாட் இஸ் தட்?
0: இந்த புலி என்ன பண்ணுமா, இந்த மான் வேகமாக ஓடிட்டு இருக்கு பாருங்க.
1: ஸோ திஸ் டியர் இஸ் ரன்னிங் வெரி ஸ்விஃப்ட்லி.
0: அது ஓடிட்டு இருக்கும் போது இது என்ன பண்ணும்னா, ஒரு டீப் growl onu kudukuma, or aalnda or urumal or sathatha odu elupuma.
1: So this tiger will give a deep growl, it seems.
0: Tiger vandu or deep growl kudukuma.
1: The tiger will give a deep growl.
0: Inda sattha irukku parunga, anda oliyila vandu rendu vidhamana alavarisai veliya varuma.
1: So there are two waves that are reflected in this sound.
0: Rendu frequency, onnu vandu kaadala kekkakoodiya sattha oliya kudukra or frequency varudha.
1: So there is one frequency that it can hear through its ears.
0: அதே வேளையில் இந்த புலி எழுப்புற சத்தத்துல காதால கேட்க முடியாத ஆனால் உடல்ல உணரக்கூடிய ஒரு frequency ஒன்னு இருக்கான்.
1: And there is also another frequency in the form of a vibration that you can feel in the body which cannot be heard.
0: இந்த உணர்ச்சி வந்து இந்த புலி sorry இந்த மானை தாக்கின உடனே,
1: so when this vibration affects this deer,
0: அது பயந்து நடுங்கி ஓடிட்டு இருக்கிறது அப்படியே உறைஞ்சு ஒரு 2 செகண்ட் நின்றுமா அப்படியே.
1: So this deer, as it was running swiftly, it will be trembling and it is totally afraid and it gets frozen just for a moment.
0: அந்த 2 செகண்ட் அது உறைஞ்சு நின்னுட்டு திருப்பி ஓடுது பாருங்க.
1: So the moment that it freezes and stands at that moment,
0: அதுதான் தேவையாம் புலிக்கு ஓவர்டேக் பண்றது.
1: So that moment is required for the tiger to overcome it.
0: நிறைய வேளை பிசாசானா கூட நம்மள 2 நிமிஷம் அந்த 2 நொடி நம்மள உரைய பண்றான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அதுதான் அவன் நம்மள மேற்கொள்ற நேரம்.
1: So even in our life, when Satan freezes just for 2 moments or 2 minutes, that is the moment that he actually captures us.
0: சொல்லுவேன், நம்ம பயந்துருவோம்னா நம்முடைய சரீரத்துக்கு அது பலனா இருக்காது.
1: I tell you, if you are fearful and if you fear and run, that is not a strength to your body.
0: அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி தேவனால் பயன்படுத்த மக்களை பார்த்து பயப்படாதே திடன்கொள்ளுன்னு
1: சொல்வார். That's why the Lord very often says unto his people, fear not and always be courage.
0: 73rd சங்கீதம் 26th வசனம் சொல்கிறது.
1: Psalm 73:26 says,
0: என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது.
1: My flesh and my heart may fail.
0: தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார்.
1: But God is the strength of my heart and my portion forever.
0: என் மாமசம் வந்து பயத்துல அப்படியே மாண்டு போயிடுது.
1: My flesh is totally failed because of the fear.
0: ஆனால் கர்த்தரோ என் இருதயத்துக்கு பலனாயிருக்கிறார்.
1: But the Lord is strength to my heart.
0: ஆபகுக் 3:19 பாருங்க.
1: Habakkuk 3:19 says.
0: 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன்.
1: God, the Lord is my strength.
0: அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்.
1: He makes my feet like the deer's. He makes me tread upon my high places.
0: இந்த காலையில் ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் தாங்க நம்ம கேட்கிறோம்.
1: This morning we say, Lord, give me good health.
0: ஆண்டவரே நல்ல பலன் தாங்க நம்ம கேட்கிறோம்.
1: We ask, Lord, give me good strength.
0: இந்த 4 உள்ளான நிலைமையை நம்ம மெயின்டெய்ன் பண்ணுவோம்.
1: We have to maintain this 4 inner thing.
0: நான் சொல்லுவேன், உன்னோட ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு.
1: I tell you, you have to prosper as your soul prospers in everything.
0: இந்த நீதிமொழிகள்ல வாஸ்தவம், நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினால் அது உன்னுடைய நபிக்கு பலன், உன்னுடைய எலும்புகளுக்கு அது ஊன்.
1: And we also read in Proverbs, if you fear the Lord and depart from evil, that is health to your flesh and strength to your bones.
0: எப்பொழுது நம்ம பலன் அடைவோம்?
1: When we will be strengthened?
0: எப்பொழுது நம்ம ஆரோக்கியம் உண்டாகும்?
1: When will we find health?
0: உள்ளான 4 நிலைகளை நம்ம பாதுகாக்கணும்.
1: We have to maintain 4 important states of our inner life.
0: முதலாவது நம்முடைய சுத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரும்.
1: First I tell you, our clean life gives us good health.
0: இரண்டாவது நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நம்முடைய சரீரத்தை பலனுள்ளதா வைத்துக்கொள்ளும்.
1: And second, a cheerful heart makes our strength strengthens our bones.
0: மூன்றாவது ஒரு அமரிக்கையான இருதயம், அமர்ந்த ஒரு இருதயம் நம்முடைய எலும்புகளை பலப்படுத்தும்.
1: And third, a calm spirit will strengthen our bones.
0: நான்காவது ஒரு தைரியமுள்ள மனநிலை, பயப்படாத ஒரு மனநிலை நம்முடைய இருதயத்துக்கு நம்முடைய எலும்புகளுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
1: And fourth, a courageous mind will strengthen and give health to our body.
0: ஆண்டவர் இந்த ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாரா?
1: May Lord give us grace to enjoy this health.
0: ஆண்டவரே என்னுடைய உள்ளான வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
1: Lord give me grace to maintain and keep my inner life long.
0: ஜெப பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: கண்களை மூடி தேவரை நோக்கி பார்ப்போம்.
1: Let us close our eyes and look unto the Lord.
0: பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy and merciful Father, we thank you.
0: நாங்கள் சுகமாய் இருப்பது உம்முடைய சித்தம்.
1: Lord, it is your will that we should be healthy.
0: நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து பெருக வேண்டும் என்பது உம்முடைய நோக்கம்.
1: Lord, it is your purpose that we should receive strength upon strength and grow.
0: எங்களுடைய ஆரோக்கியத்தையும் எங்களுடைய பலத்தையும் கெடுக்கிற எல்லா காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடும்.
1: Lord, remove all the things that may spoil our health and strength of our life.
0: ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்பும்.
1: Lord, fill our heart with your holiness.
0: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறதனால் உண்டாகிற ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தா.
1: Give us grace to receive the health by fearing the Lord and departing from evil.
0: ஆண்டவரே, நாங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க கிருபை தா.
1: Lord, give us grace that we may not worry about anything, but Lord, give make a supplication with thanksgiving.
0: ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையிலேயும் கலங்காமல் ஆண்டவரே திகைக்காமல் கர்த்தருக்கு காத்திருந்து பலனடைய கிருபை தா.
1: Lord, give us grace that we may not be troubled or perplexed at any point of time, but wait for the Lord and be strengthened.
0: ஆண்டவரே, எதை நினைத்து நாங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள்ளே தைரியமா இருக்க கிருபை தா.
1: Lord, give us a courageous mind that we not be afraid of anything, but be courageous in you.
0: இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆரோக்கியம் இறங்கி வரட்டும்.
1: Lord, let your health that descend upon everyone who listen to this word.
0: ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகளை விலக்கி போட கிருபை தா.
1: Lord, give us grace to remove all the worries from their hearts.
0: எல்லா பயங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே.
1: Lord, let all the fear and anxieties be removed.
0: தெய்வீக சுகம் அவர் மேல் உண்டாய் இருக்கட்டும் ஆண்டவரே.
1: Lord, let a divine healing be upon them.
0: எல்லா பாவத்தின் அக்கிரமத்தின் செய்கைகள் அகற்றப்படட்டும் சுவாமி.
1: Lord, let all the works of iniquities and sin be removed from their lives.
0: அவருடைய இருதயங்களில் உள்ள எல்லா பதட்டங்கள் அகலட்டும் அப்பா.
1: Lord, let all anxieties be removed from their hearts. Lord,
0: ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவரே அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவீரா.
1: May the Lord fill their heart with joy that it may be a cheerful heart forever. Lord,
0: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வாசிக்கிறோம்.
1: Lord, we read that eternal joy shall be upon their head and sorrow and sighing shall be removed in their life. Lord,
0: ஆண்டவரே, நீர் தயவாக இரக்கம் பாராட்டி உம்முடைய சுகத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு அவருடைய இருதயங்களை குணமாக்குறதனால் அவருடைய இருதயங்களின் சுத்திகரிப்பினால் ஆண்டவரே இருதயத்தின் தைரியத்தினால் மகிழ்ச்சியினால் அவர்கள் ஆரோக்கியத்திலே வாழ கிருபை தா.
1: Lord, give us grace that we will live with good health by a clean life, by a cheerful heart, by calm spirit, and Lord, by a courageous mind.
0: உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கும்.
1: Lord, send your word and heal them.
0: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
1: Let your name be magnified.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 96:13 வசனம். குதிரை வண்டி ஒன்று மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. குதிரையும் அதில்தான் இருந்தது. அந்த வண்டிக்குள் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். திடீரென குதிரையை கட்டியிருந்த கயிறு கழன்று போகவே குதிரை தானாக ஓட ஆரம்பித்தது. வண்டிக்குள் இருந்த சிறுவனுக்கு வர இருந்த ஆபத்தை பார்த்த ஒருவர் அவனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று குதிரை வண்டிக்கு பின்னாலேயே ஓடினார். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குதிரையை அடக்கி வண்டியை நிறுத்தினார். பிறகு அந்த சிறுவனை காப்பாற்றினார். வருடங்கள் கழிந்தன. அந்த சிறுவன் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் வளர்ந்தான். கொலைகாரனாக மாறினான். அவன் செய்த ஒரு மிகப்பெரிய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதிபதி முன்பாக நிறுத்தப்பட்டான். அந்த மரண தண்டனை கைதி நீதிபதியை பார்த்தவுடன் 300 நாள் தன்னை குதிரை வண்டியிலிருந்து காப்பாற்றியது இவர்தான் என்று அடையாளம் கண்டுகொண்டான். எனவே அந்த சம்பவத்தை அவரிடம் நினைவுபடுத்தி, அன்று நீங்கள் காப்பாற்றிய சிறுவன் நான்தான், தயவுசெய்து எனக்கு இப்போதும் இறக்க காட்டுங்கள் என்று கெஞ்சினான். ஆனால் நீதிபதியிடம் இருந்து வந்த பதில் அவனை திகைப்படைய வைத்தது. இளைஞனே, அன்று உன்னை காப்பாற்ற நான் இரட்சகனாக ஓடி வந்தேன். ஆனால் இன்றோ நான் உன்னை நியாயம் தீர்க்கும் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறேன். உனக்கு நான் தண்டனை விதித்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று கூறினார். அந்த கைதி வேறேதும் பேச முடியாமல் துக்கத்தால் தலை குனிந்தான். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை மீட்டு ரட்சிக்க இந்த உலகிற்கு இரட்சகராக ஒரு முறை வந்துவிட்டார். நம்முடைய பாவங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து ரட்சித்தார். நம்முடைய கஷ்டங்களில் நமக்கு உதவி செய்தார், கை தூக்கி விட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை அவர் இரட்சகராக வரப்போவதில்லை. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நம்மை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்பொழுது அவரிடம் நாம் மன உருக்கத்தையும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் எதிர்பார்க்க முடியாது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நமது எண்ணங்களை கூட தேவன் நியாயம் தீர்க்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். பின்பு ஜனங்களை நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆகவே அவர் நியாயாதிபதியாய் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் கோபம் கொண்டு நம்மை அழிப்பதற்கும் முன்பு அவருடைய பாதங்களை இப்பொழுதே நாம் உத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு இரக்கம் கிடைக்க செய்வார். இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலத்தில் மாயையை பின்பற்றினால் தேவன் தரும் கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கிருபையை பற்றி கொண்டோமானால் தேவன் நம்மை ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற்றுவார். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்வார்.

முழு நிலவு வரும்போது பாதிக்கப்படுகிறேன், பௌர்ணமியின் போது பாதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். சபையின் பிள்ளைகள் கரங்களை உயர்த்துங்களேன், சொல்லுங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்கு பண்ணினீரே. இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அது மாறுவதாக. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.

ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், எனக்கு உதவி வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே என்னை தாங்கி, நீரே என்னை காத்து, நீரே என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த ஆராதனையில் பிரியப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாம் அப்படி எழுப்பி நின்று தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.

பார்க்கிறேன், உமையை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆராதிக்கிற வேளையில் தானே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதான

சொல்லுங்க, நம்புவேன், உமை நம்புவேன், ஆண்டவரே உமை நம்புவேன், நம்புவேன் ஆண்டவரே, உமே நான் நம்புவேன் ராஜா. என் சூழ்நிலைகள் மாறி மாறி இருந்தாலும் சரி, உமையே நான் நம்புவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில மாற்றங்கள்,

எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உண்மையை நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையை நான் நம்புவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரே உண்மையை நான் நம்புவேன். இந்த வேளையில அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் சுவாமி. I take this decision to trust in you Lord. உண்மையை நான் நம்புவேன். ஏனென்று சொல்ல, நீர் ஒருவர் தான் நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர், நீர் ஒருவர் தான் என்னை நடத்தக்கூடியவர். அதற்காக நன்றி சுவாமி. உடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம். சாயங்கால வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவிகளை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

2 சாமுவேல் 6 அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூதரிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியா பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேலின் சந்ததியார் அனைவரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்த படியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவருடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாளட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இதயத்திலே அவளை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரக்கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சித்துண்டையும் ஒவ்வொரு படிய திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருக்கிறார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வறட்சி நிலைகளை மாற்றி ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகர் உங்களின் சூழ்நிலைகளில் உங்களுக்கு நேரிடுகிற எதிரடையான காரியங்களில் ஆத்துமாவிலே வறண்டு போயும் பலன் இல்லாமல் சந்தோஷத்தை சமாதானத்தை நித்தமும் தேடி தேடி வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் குளிர்ச்சியற்றதுமாய் ஆசிர்வாத ஊற்றுகளில் வறட்சியுமாய் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளுக்கு ஈடு செய்கிற நாளாயும் தீமைகளை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாயும் இன்றைய நாளை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக பூமியை அளந்து ஆசிர்வதிக்கிறார். ஆபகூக்கின் புஸ்தகம் 3:6 வாசிக்கையில் அங்கே கர்த்தர் பூமியை அளந்தார் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறதோ, மலைகளாய் சத்துரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வைத்திருக்கிறானோ, எங்கெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வழிகளே இல்லாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு அடைக்கப்பட்டவைகளை திறந்து தடை கற்களை விலக்கி போட்டு ஆசிர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:17 கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு பூமியை அளந்து நீங்கள் போதும் என்கிற வரையில் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறார். ஆபகூக்கின் புஸ்தகம் 3:9 அவர் தம் வாக்கின்படியே பூமியை பிளக்கிறார், ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள், கையின் பிரயாசத்தில் பலன் இல்லாமலும் கடன் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் காணப்படுகிற உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் தடையாயிருக்கிற கண்மலையை பிளக்கிறார். நீங்கள் கலங்கி நிற்கிற காரியங்களில் வெற்றியை தருகிறார். உங்களின் அவாந்தர வழிகளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளில் ஆறுகளை உண்டு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 47:1-5 உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் எசேக்கியாவை 1,000 முழம் அளந்து கணுக்கால் அளவும், பின்னும் 1,000 முழம் அளந்து இடுப்பளவும், மேலும் 1,000 முழம் அளந்து நீச்சல் ஆழமும் நடத்துகிறதையும் வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடக்க முடியாமல் இருந்தாலும் உங்களை கரம் பற்றி நீச்சல் ஆழம் வரையில் கடக்க செய்து திருப்தியாக்கி ஆரோக்கியத்தையும் திரளான நன்மைகளையும் காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக பூமியை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார். ஆபகூக்கின் புஸ்தகம் 3:3 வாசிக்கையில், அங்கே கர்த்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேகர் வியாதியினாலும் பாவசாபக்கட்டுகளிலும் சத்ருவானவன் வஞ்சித்து கட்டி வைத்திருக்கிற தீய காரியங்களினாலும் மீள முடியாமல் போராடி கொண்டும் தினம் தினம் வேதனைகள், சண்டைகள், முறுமுறுப்புகளை கேட்டுக்கொண்டும் எதிர்கொண்டும் விடுதலையை தேடி நாடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். சத்துருவின் சதிகளை உடைத்தெறிகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, அதிசயமால் கர்த்தர் நடத்தியதை, ஆசிர்வதித்ததை பூமியெங்கும் துதியினாலும் நன்றி பலிகளினாலும் சாட்சிகளினாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆசிர்வாதத்துக்குள் நடத்தி உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, அதன் நடுவில் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் அற்புதங்களை செய்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வாழும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும்
அன்பின் இயேசுவை அறியாது அவர் அன்பை ருசித்து பாராது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காலை எழ ஆரம்பிக்கும்போது அநேகருடைய உள்ளத்திலே பல தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் ஒரு பட்டியலைப் போல இருக்கும். இந்தந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்தந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 10:24 பின்பகுதியில் வாசிக்கிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன விரும்புகிறார்களோ கர்த்தர் அதை அனுக்கிரகம் பண்ணுகிறார். சங்கீதம் 24 வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற பிள்ளைகள் என்னவெல்லாம் கேட்கிறார்களோ கர்த்தர் அதை அனுக்கிரகம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 19:29 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமொழிகள் 10:11 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். இப்படி சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஏன் அற்புதம் இல்லை? ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கலாம். நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கலாம், அல்லது நாம் ஜெபிக்கிற காரியத்திலே சில குறைகள் இருக்கலாம். நாம் ஜெபிக்கிற காரியங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் இருக்கலாம். யாக்கோபு 4:3 சொல்லுவார், நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒருவேளை நம்முடைய ஜெபம் இப்படி இருக்கலாம் இல்லையா? என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், என்னுடைய சித்தம் நிறைவேறணும், ஆண்டவரே எனக்கு இது கண்டிப்பாக தரணும் அப்படிங்கிற ஒரு விடாப்படியாக நம்முடைய விருப்பங்களுக்காக ஜெபிக்கலாம் இல்லையா? அதை யோசித்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தின்படி என்னை நடத்தும். அப்படிதான் நீதிமான்கள் கேட்பாங்க. நீதிமான்களுடைய ஆசை நன்மையாக இருக்கும். நீதிமான்கள் கேட்குற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம். ஆக நம்மையும் தேவன் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். நாம் கேட்கிற காரியங்களிலே நம்மீது தான் குறை இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து கர்த்தருக்கு சித்தமானதை கேட்க ஆரம்பிக்கலாம், அவருடைய விருப்பத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். எலியா என்பவர் கர்த்தரோடு ஜபம் பண்ணினார், கர்த்தர் அற்புதம் செய்தார். நாமும் கரெக்டாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு ஜபம் பண்ணும்போது, அவருக்கு பிரியமானதை கேட்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாள் அதற்கு பயன்படுத்தலாமே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் நீதிமான்களாய் வாழ முயற்சி செய்வோம். நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை தூக்கி எறிந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து வேத வசனத்தை வாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய பரிசுத்த நடக்கையிலே அவர் நடந்தபடியே அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றுவோம். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, நீதிமான்கள் விரும்புகிற காரியத்தை தருகிறவரே, இன்றைக்கு இதை காண்கிறமுடைய பிள்ளைகளின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எதுவாயிருந்தாலும் உமக்கு சித்தமானபடி கர்த்தர் அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், அவர்கள் உதடுகள் பிரியமானவைகளை கேட்கும்போது அற்புதம் செய்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக. தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: செய்தியின் தலைப்பு, தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். செய்தி வழங்குபவர் ஊழியர் தோமஸ் ராஜ். பாகம் 2.
1: இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கி,
2: having delivered my people from the house of bondage,
1: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் கொண்டு வந்து,
2: leading them to a land flowing with
1: milk, அவர்கள் கட்டாத வீடு நட்டாத தோட்டத்தை கொடுத்து,
2: unbuilt house and
1: அவர்கள் கடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும்.
2: I ought to dwell amidst my people.
1: இது நிறைவேற்றுகிறோமா?
2: Whether we are fulfilling it,
1: please do
2: think of.
1: நீங்க ஆண்டவரை எங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னா,
2: where have they left God?
1: கஷ்டத்திலே தேவனோடு இருந்த மக்கள்,
2: people who are there,
1: ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை இழந்து விட்டார்கள்.
2: They lost God in the blessings.
1: ஆசீர்வாதத்தை பற்றிக்கொண்டார்கள். ஆசீர்வாதத்தை தந்த தேவனை விட்டு விட்டார்கள்.
2: Left God who blessed.
1: மறந்து விட்டார்கள்.
2: They forgot that.
1: ஆனால் நீங்களும் நானும்,
2: but you and me,
1: ஒரு அடிமைத்தன வீட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு,
2: God who brought us from the house of
1: முதலாவது ஒரு அறையை நான் உண்டாக்குவேன்.
2: So I would make
1: it. என்னோடு வாசம் பண்ணும் ஆண்டவரே,
2: Lord, thou ought to dwell in me.
1: என்னோடு வாசம் பண்ணும்,
2: you ought to dwell amidst me.
1: நான் இந்த அடிமைத்தனத்தை குறித்து யோசித்தேன்.
2: I considered about bondage.
1: அவர்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: God delivered them from bondage.
1: ஆனால் நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன்.
2: I believe humbly.
1: இந்த பூமியிலே ஆண்டவர் வந்த பொழுது,
2: God came into this world.
1: அந்த ஆலயத்துக்குள்ளே உலாவ முடியவில்லை. ஆலயத்துக்குள்ளே அவர் போக முடியவில்லை.
2: He could not enter the temple.
1: தேவன் அதை எல்லாம் சுத்தம் பண்ணினார்.
2: God purged it.
1: கர்த்தருடைய வேதத்தை நான் வாசிப்பமானால், அங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், யோவான் 8 34 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பிரதியுத்தரமாக
3: பாவம் செய்கிறவன் எவனும்,
1: பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை.
2: Jesus said, whosoever committed sin is a servant
1: of sin. அவங்க யார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
2: what do they say?
1: நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார்.
2: We are the seed of Abraham.
1: எங்களை எப்படி நீர் அடிமை என்று சொல்லலாம்?
2: How can you say that we are?
1: பார், கோயிலுக்கு
2: there's a temple there.
1: காணிக்க இருக்கு.
2: There's the offering.
1: பலி இருக்கு.
2: There's a sacrifice.
1: வேதம் இருக்கு.
2: There's a word of God.
1: ஆராதனை இருக்கு.
2: There's a worship.
1: எல்லாம் இருக்கு.
2: Everything is there.
1: ஆனால்
2: yet
1: தேவன் உலாவ வேண்டிய பரிசுத்த மாத்திரம் அங்க இல்ல.
2: There isn't any holiness where God can.
1: கள்ளர் குகையாக அது மாறி போனது.
2: It has been turned to the den of thieves.
1: தேவன் அங்க காணிக்கைக்காக வரல.
2: God has not come for offering.
1: வெள்ளியும் பொன்னும் அவருடையது.
2: Silver and gold pertains to God.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் உலாவ வேண்டும்.
2: God ought to move amidst his holy temple.
1: நான் சொல்லுவேன், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை.
2: He who sins is a captive to sin.
1: அப்ப ஆண்டவர் இந்த அடிமையிலிருந்து விடுதலை ஆக்க விரும்புகிறார்.
2: So God desires to deliver you from that.
1: அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அந்த வீட்டிலேயே ஆண்டவர் உட்கார வைக்கல.
2: God may never made you sit in the same house.
1: நான் சொல்லுவேன்,
2: I would say,
1: அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: அடிமைத்தன
1: வீட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார்.
2: Having delivered you from the house of bondage.
1: நான் சொல்லுவேன், அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கின மாத்திரமல்ல,
2: அடிமைத்தன
1: தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கின.
2: Delivering you from the land of bondage.
1: ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டு விடுதலையை பெற வேண்டும்.
2: Child of God has got to receive two deliverance.
1: நான் சொல்லுவேன்,
2: I would say,
1: இதுக்கு நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க.
2: Many have been delivered from sin.
1: ஆனா எகிப்திலிருந்து விடுதலை பெறல.
2: Not delivered from Egypt.
1: இன்னொரு விதமா நான் சொல்வேன், ஆனால்
2: other words,
1: நீங்கள் காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
2: you have to understand the matter.
1: அப்போஸ்தலர் 2
2: Acts 2 chapter.
1: பெந்தெகோஸ்தே நாள் எனும் நாள் வந்தது.
2: The day of Pentecost came.
1: அன்றைக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய அவர்கள் பாஷைகளை பேசி தேவனை துதித்தார்.
2: All of them were filled with the spirit, spoken tongues and worship.
1: வெளியே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது.
2: A great gathering was waiting.
1: அவங்க சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் மதுபானம் பண்ணி வெறித்திருக்கிறார்கள்.
2: These people have drunk.
1: அவர்கள் நடுவில் பேதுரு எழும்பினார்.
2: And Peter rose amidst them.
1: வெறி கொண்டவர்கள் அல்ல.
2: These people are not.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது.
2: The promise of God is being fulfilled.
1: சொல்லிட்டு,
2: having said so,
1: நீங்கள் உங்களுடைய பரிசுத்தராய் இயேசுவை கொலை செய்தீர்கள்.
2: You have murdered Jesus who was holy.
1: அவர் ஏன் வந்தார்னா?
2: Why he came to this world?
1: உங்களோடு தங்கும்படி.
2: That he may dwell amidst you.
1: உங்களோடு வாசம் பண்ணும்படி.
2: That he may stay with you.
1: ஆனா நீங்க அவரை கொலை செய்தீர்கள்.
2: But you have murdered him.
1: அவர்கள் இருதயங்களை குத்தப்பட்டார்கள்.
2: They were pierced in the heart.
1: இருதயம் உடைந்தார்கள்.
2: The heart was broken.
1: நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
2: They said, "What are we to do?"
1: உடனே பேர் சொன்னார். முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள்.
2: You ought to repent first.
1: ஞான ஸ்நானம் பெறுங்கள்.
2: You ought to be baptized.
1: பரிசுத்த ஆவியை பெறுங்கள்.
2: And receive the gift of the Holy Ghost.
1: அநேக காரியங்களினாலே அவர்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லி,
2: and gave them counsel of several factors.
1: தேவனுடைய புத்தி சொல்லி,
2: giving them the counsel of God.
1: அவர் சொன்னார்,
2: he said,
1: இந்த சந்ததியை விட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
2: Save yourself from
1: இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
2: Save yourself from this wicked and perverse generation.
1: அப்ப ரட்சிப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: what is salvation?
1: மனம் திரும்பணும்.
2: You got to repent.
1: ஞான ஸ்நானம் பெறணும்.
2: Take baptism.
1: அபிஷேகம் பெறணும்.
2: Got to receive anointing.
1: பாவ சந்ததிகளை விட்டு விடுதலை பெற வேண்டும்.
2: You ought to escape from the generation of wickedness.
1: இன்றைக்கு அநேக பாவத்தை விட்டு விட்டார்கள்.
2: Many have left sin.
1: யார விடல?
2: What they have not left?
1: பாவிய விடல.
2: They have not left the sinners.
1: குடிய விட்டுட்டாங்க.
2: They have left drinking.
1: குடிகார நண்பனை விடல.
2: They have not left the liquor friend.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: திருட்டை விட்டுட்டாங்க.
2: They left robbery.
1: நண்பனாகிய திருடனை விடல.
2: They have not left the friends who are robbers.
1: பொய்ய விட்டுட்டாங்க.
2: They left lies.
1: பொய் சொல்ற நண்பனை விடல.
2: They not left the friend who spoke lies.
1: நம்முடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
2: what about the salvation of our life?
1: அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல,
2: not only from bondage.
1: அந்த இடத்திலிருந்தே தேவன் கொண்டு போக விரும்புகிறார்.
2: God says to take you away from that place.
1: நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தமான்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன்.
2: I have separated you from the other nations.
1: பாவத்திலிருந்து மாத்திரமல்ல,
2: not only from sin.
1: மற்ற ஜனங்களிலிருந்து நான் உங்களை பிரித்து,
2: I have separated you from the other generation.
1: நல்லா கவனிங்க.
2: Consider.
1: தேவனுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு காக்கப்பட வேண்டுமானால்,
2: deliverance of the children of God,
1: தேவன் உங்களோடு வாசம் பண்ண வேண்டுமானால்,
2: God ought to dwell amidst you.
1: நீ பாவத்தை விட்டது மாத்திரமல்ல, பாவ உறவுகளையும் விட வேண்டும்.
2: Not only you ought to leave sin, you ought to leave the friendship of sin.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: ஆகையாலே தான்,
2: therefore,
1: ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கும் போது,
2: the Lord Jesus, when he wrote,
1: 2 கொரிந்தியர் 6 அதிகாரம்,
2: 2 Corinthians 6 chapter,
1: தயவு செய்து கடைசி வசனத்தை வாசியுங்கள். ரெண்டு வசனம், கடைசி ரெண்டு வசனத்தை வாசியுங்கள்.
3: ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து,
1: முந்தின வசனம் வாசியமா,
3: தேவனுடைய ஆலயத்துக்கும்
1: தேவனுடைய ஆலயத்துக்கும்
3: விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது
1: இருக்க முடியாது.
3: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
1: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
3: அவர்களுக்குள்ளே உலாவி,
1: அவர்களுக்குள்ளே உலாவி,
3: அவர்கள் தேவனாய்,
1: அவர்கள் தேவனாய் இருப்பேன்,
3: அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள்
1: என்று
3: தேவன்
1: சொன்னபடி,
3: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய,
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய
3: ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
1: யாரு?
2: Who are you?
1: ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்ல.
2: There isn't any comparison between the temple.
1: அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல.
2: No link between believers and unbelievers.
1: ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல.
2: No link between darkness and light.
1: ஆகையால்,
2: therefore,
1: நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி,
2: I ought to dwell amidst you.
1: உங்கள் மத்தியிலே உலாவ வேண்டுமானால்,
2: I ought to move amidst you.
1: அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள்.
2: You ought to proceed out from them.
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
2: Do not touch anything that is filthy.
1: அப்பொழுது,
2: if that be so,
1: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
2: only then I would acknowledge you.
1: உங்களுக்கு அப்பாவா இருப்பேன்.
2: I will be your father.
1: நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா
2: shall be my sons and daughters.
1: நல்ல கவனிங்க.
2: Consider.
1: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
2: it is only then I would acknowledge you.
1: யார் ஏற்றுக்கொள்வாரா?
2: Who would he acknowledge?
1: கிறிஸ்துவால் ரெண்டு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு.
2: So what two things the Christians
1: were.
2: One.
1: யோவான் 1:12 லே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள்.
2: They are the sons of God. நாம யாரு? Who are we?
1: எப்போ தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போது நாம யாரு?
2: When we believe the name of God and accept him, then we are the sons of God.
1: சொல்லுங்க, இங்க எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கீங்க?
2: How many of you are the sons of God?
1: தேவனுடைய பிள்ளைகள்.
2: All of you are the sons of God.
1: நாம என்ன செய்தோம்?
2: What are we to do?
1: அவருடைய நாமத்தை விசுவாசித்தோம்.
2: We are to believe his name.
1: ஏற்றுக்கொண்டோம்.
2: We accept it.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகள்.
2: We are the children of the sons of God.
1: ஆனால் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு.
2: There is another stage.
1: நான் ஏற்றுக்கொள்ளணும்.
2: I should acknowledge.
1: நாம் தேவனை ஏற்றுக்கொள்றது ரொம்ப லாகு.
2: It's easy for me to acknowledge God.
1: தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால்
2: God has got to accept me.
1: இவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ.
2: You have to proceed from this wicked generation.
1: அசுத்தமானதை தொடாதே.
2: Do not touch anything that is
1: pure. அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன்.
2: Only then I would accept you.
1: பாருங்க,
2: உங்களால
1: நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன்.
2: I have spoken often.
1: ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க?
2: How many children Abraham had?
1: 8 பிள்ளைங்க.
2: 8 children.
1: எத்தனை மனைவி?
2: How many wives?
1: 3 மனைவி.
2: 3 wives.
1: ஆதியாகமம் 25 அதிகாரத்திலே கேத்துரா என்ற ஒரு மனைவி இருந்தாள்.
2: Genesis 25.
1: அவளுக்கு 6 பிள்ளைகள் இந்த ஆபிரகாமுக்கு பெற்றாள்.
2: கேத்துரா had 6.
1: நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு கேத்துரா 6 பிள்ளையை பெற்றாள்.
2: 6 children.
1: ஆகார் ஒரு பிள்ளையை பெற்றாள்.
2: ஆகார் begot a child.
1: சாராள் ஒரு பிள்ளையை பெற்றாள். எத்தனை பிள்ளைங்க?
2: 2.
1: சாரி. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாரும்.
2: Now all of them have come to a marriage.
1: காடு கொடுத்திருந்தா கொடுத்திருப்பாரு.
2: Those who have given the card, how they would have given it.
1: The Keturah, பையனுக்கு கொடுக்கும்போது சிம்ரான் son of Mr. Abraham. அப்படிதான் கார்டு கொடுத்திருப்பாரு. போஸ்ட் அனுப்புனா son of Mr. Abraham. அப்படிதான் கார்டு அனுப்பிப்பாங்க. யாரு சொன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
2: As sons of Abraham, they would have been acknowledged.
1: எட்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க.
2: 8 people are seated.
1: இப்போ எப்பா உங்க அப்பா பேர் என்ன?
2: What about your father's name?
1: எங்க அப்பா பேரு ஆபிரகாம்.
2: My father's name is Abraham.
1: இஸ்மவேல். உங்க அப்பா பேர் என்ன?
2: இஸ்மவேல். What about your father's name?
1: ஆபிரகாம்.
2: அப்ராஹாம்.
1: ஈசாக்கு.
2: ஐசக்.
1: உங்க அப்பா பேர் என்ன?
2: What about your father?
1: ஆபிரகாம். ஓ, 8 பிள்ளைங்களா?
2: 8 children.
1: இப்போ ஆபிரகாம் கிட்ட வந்து, ஆபிரகாம் ஐயா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க?
2: அப்ராஹாம், how many children you have?
1: ஒண்ணே ஒண்ணுங்க. கண்ணே கண்ணு.
2: He said only one.
1: 100 வயசுல பெத்தங்க.
2: I begotten him at the age of 100.
1: 7 பிள்ளைகளுக்கும் gift கொடுத்து அனுப்பிச்சேன்.
2: I have given gifts.
1: ஏழு பேருக்கு என்ன கொடுத்தான்?
2: What
1: gift கொடுத்தான்?
2: He gave.
1: ஈசாக்கு என்ன கொடுத்தான்?
2: What did he?
1: உண்டானதெல்லாம் கொடுத்தான்.
2: Whatever he had.
1: உங்களுக்கு உண்டானதெல்லாம் வேணுமா? gift வேணுமா?
2: Whether you need everything or whether you need the gifts.
1: இங்க நிறைய பேர் gift வச்சிருக்காங்க.
2: Many people have.
1: ஏன் gift கொடுத்தாரு தெரியுமா?
2: What for?
1: இந்த பயலுக போய் ஏன் அப்பான்னு பேரை சொல்றானே. அதனால
2: claiming to be the father.
1: உங்க அப்பா இவ்வளவு பெரிய பொண்ணு வெள்ளி உள்ள சீமான், நீங்க எதுக்குடா பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, தான் மரியாதைக்காக, தான் பேரை காப்பாத்திக்கிறதுக்காக காரை கொடுத்தான், பங்களா கொடுத்தான், எல்லாம் கொடுத்து அப்பா இன்னாருடைய பிள்ளைங்க அப்படின்னு வச்சான்.
2: வாக்குத்தத்தின்படி
1: பிறந்த ஈசாக்கை தன்னுடைய குமாரனாக அங்கீகரித்தான்.
2: Abraham accepted Isaac, who was begotten out of the promise.
1: கோடிக்கணக்கான பேர் இயேசுவே என்று அழைத்தாலும் அவர் அங்கீகரிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்.
2: யார்? Many millions may cry unto Jesus.
1: இந்த ஜனங்களை விட்டு பிரிந்து
2: one who separates
1: அசுத்தமானதை தொடாமல்
2: one who would not touch anything that is
1: அசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறவன் யாரோ
2: one who preserves himself
1: அவனை யாரா ஏற்றுக்கொள்றார்னா
2: how does he accept?
1: என் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள.
2: I accept him to be my child.
1: ஏற்றுக்கொள்ளணும். நான் தைரியமா சொல்லுவாங்க.
2: I tell you boldly.
1: எங்க அப்பா குடிச்ச எல்லாத்தையும் அழிச்சாரு.
2: My father drank liquor and
1: நான் அவருக்கு பிள்ளையா பிறந்தேன்.
2: I am born his son.
1: நான் இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரா வருவேன்னு என் கனவுல யாரா சொல்லியிருந்தா திருப்பி சொல்லியிருந்தா அவனை உதைச்சிருப்பேன்.
2: So somebody would have told me that I would have become a pastor.
1: அவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்ந்தேங்க.
2: Such a good child I was.
1: எங்க அப்பா எனக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. நான் இந்த மாதிரி பாஸ்டரா வருவேன் தெரிஞ்சிருந்தா நான் ஃபைல் பண்ணி வச்சிருக்க பார்த்தேன்.
2: So
1: எங்க அப்பா எழுதினாரு.
2: My father wrote a letter.
1: மகனே,
2: son
1: நீ எனக்கு நான் உன்னை பெற்றதுக்காக நீ எனக்கு செய்ற ஒரே உதவி உண்டானா யார்கிட்ட போய் எங்க நான் இன்னா இருக்க பிள்ளைன்னு சொல்லாதடான்னு குடிகார அப்பாவே என்னை ஏத்துக்கல
2: my father was a drunkard never acknowledged me
1: நான் என்ன சொன்னேன் son of so and so
2: I would say son of so
1: இன்னாருடைய பிள்ளை நான் சொன்னேன் பட் எங்க அப்பா வைக்கப்பட்டாரு
2: my father was ashamed to claim me
1: என்ன பெற்றதுக்காக வைக்கப்பட்டாரு
2: he was ashamed
1: என்ன வளர்த்ததுக்காக வைக்கப்பட்டாரு
2: he was ashamed
1: அவ்வளவு நல்ல பிள்ளை
2: so such a good child I was
1: இந்த உறவை மாத்த முடியுமா
2: can you change
1: உறவை மாத்தவே முடியாது
2: you can never ever
1: உறவு அங்கீகரிக்கப்படல
2: The relationship was not accepted.
1: நாம இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க.
2: We call Jesus.
1: அவர் அங்கிருந்து என் மகனேன்னு சொல்லணும்.
2: He has acknowledged.
1: என் ஆண்டவரா இயேசு வார்த்தைகளை கீழ்ப்படிந்த போது இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தை பரலோகத்தின் அங்கீகாரமாக வெளிப்பட்டது.
2: So he is my beloved son and I'll accept him.
1: That was நம்ம 1000 பேர் போட்டுக்கலாங்க.
2: அதிகாரம்
1: தயவு செய்து 22 வசனத்தை வாசித்து பாருங்க
3: அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு
1: அன்றியும் பாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு
3: சுத்த இதயத்தோட கவனிங்க
2: கன்சிடர்
1: யார் கலனான தீமோத்தேயு இஸ் எ பாஸ்டர்
2: தீமோத்தேயு இஸ் எ பாஸ்டர்
1: பாஸ்டர் கேடி சொன்னாரு
2: he has written to the pastor
1: நீ அன்றியும் பரலோகத்துக்குரிய இச்சை சாரி பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு
2: flee also from youthful
1: அது அதோட நிறுத்திக்கறாதே
2: சமாதானம்
1: இவைகளை அடையும்படி நாடு
2: So try to achieve all this.
1: நச்சிக்கப்பட்ட உடனே பாவத்தை விட்ட உடனே நீதி வந்திராது விசுவாசம் வந்திராது அன்பு வந்திராது சமாதானம் வந்திராது
2: After leaving sin righteousness will not come faith will not come
1: பாவத்தை விட்டவன் யாரோடு சேருகிறாய்
2: With whom would he will stick to after leaving
1: தெரியுங்க உங்களுக்கு தெரியுங்க
2: You know
1: யாரோடு சேந்தா
2: With whom you join
1: நான் அன்பிலே வளருவேன்
2: I can grow in charity
1: யாரோட சேந்தா
2: With whom I join
1: நான் சமாதானத்தின் வழி அடைவேன்
2: I can attain
1: யாரோட சேந்தா
2: With whom
1: நான் விசுவாசத்தில வளருவேன்
2: I can grow in faith
1: யாரோட சேந்தா எனக்கு நீதி கிடைக்கும்
2: I would receive righteousness
1: நான் சொல்றேன்
2: I would say
1: எனக்கு अनेक பாவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்
2: many saved children
1: பாலிய பிள்ளைகளாகட்டும்
2: whether they be young
1: பெரியவங்களாகட்டும்
2: elders
1: நீங்க கூட நட்பு தான் உங்களை நாசமாக்குச்சு
2: இட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் தட் டிஸ்ட்ராய்ஸ் யூ
1: போன வாரம் நான் ஒரு பத்திரிகை வாசித்தேன்
2: லாஸ்ட் வீக் ஐ ரெட் எ மேகசின்
1: பிரபலமான ஒரு சினிமா டைரக்டர் ஒரு திருட்டு வழக்கில் மாட்டிக்கிட்டாரு
2: கிரேட் ஃபேமஸ் சினிமா
1: டைரக்டர் என்ன பேட்டி கொடுத்து தெரியுமா நான் ஏன் திருடனா மாறினேன்னா
2: வை ஐ பிகேம்
1: கூடாத நட்பு
2: இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஈவில் ஃப்ரெண்ட்ஷிப்
1: தவறான நட்புகள்
2: ராங் ஃப்ரெண்ட்ஷிப்
1: நம்மை தவறான வழியிலே கொண்டு போய்
2: would lead us in an erroneous manner
1: நான் சொல்றேன் வாலிபர்களே கன்னியர்களே பெரியோரே பாவத்தை விட்டவர்களே
2: those are left sin
1: ஆங்கில சொல்வாங்க உன் நண்பன் யாரு உன்னை சொல்றேன்
2: know your friend and know yourself
1: தானியேல் கைதியாக பிடிக்கப்பட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்தான்
2: Daniel was taken as a captive into a strange land
1: கேட்டு பாருங்க உன் நண்பன் யாருப்பா
2: was a friend Daniel
1: Shadrach Meshach Abednego ratri ella ennodu jaam
2: pandran Shadrach Meshach and Abednego
1: enude aabathu velai ennodu jaam pandraven
2: the one who prays with
1: me enna nanbargal yaar
2: who are my friends
1: jabikkiraven
2: those who pray
1: enna nanban yaar
2: what about my friend
1: aavinal niranjaven
2: those who are filled with
1: enna nanban yaar
2: what about my friend
1: devude naamathukku maiyam undavadaga
2: viswasathile
1: therinaven
2: those who prospered in faith
1: நீங்கள் ஆராதிக்க போகிற சபையும் நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும்
2: the church where you go and worship you
1: இந்த போதகனோடு சேர்ந்தா
2: if you join
1: இந்த சபையில இருந்தா
2: if you are there
1: எனக்கு நாலு கார் கிடைக்கிறது இல்ல
2: not to receive four cars
1: எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்ல
2: not to receive the blessings
1: இந்த உபதேசத்தை கேட்டா
2: if பாலியத்துக்குரிய
1: இச்சைகளை விட்டு விலகி ஓடுறது
2: மாத்திரம்.
1: யாருப்பா தங்கச்சிமாரு உங்க ஃப்ரெண்ட் யாரு?
2: This is what about your friends?
1: உன் கூட யாரு வர்றது ஃப்ரெண்ட்?
2: Oh, who is your friend? Who comes along with you?
1: அந்த ஃப்ரெண்டால நீ வாழ்க்கையில முன்னேறுவியா?
2: Whether you can progress in your life.
1: உன் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறுவியா?
2: Whether you can purge ahead in your life. உன்
1: பரிசுத்த வாழ்க்கை கேடு உண்டாக்குவானா?
2: Or whether you would backslide.
1: எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள்,
2: many saved children of God,
1: ரட்சிப்பை இழந்து போனதனுடைய காரணம்,
2: reason as to why they lost salvation,
1: தவறான நண்பர்கள்,
2: wrong friendship,
1: தவறான நண்பர்களுடைய ஆலோசனைகள்,
2: the counsel of wrong friends,
1: எல்லா பயத்தை அதனால தான் ஆண்டவர் சொன்னாரே.
2: That's why the Lord said,
1: தேசத்தை விடு,
2: leave your land,
1: ஜனங்களை விடு,
2: leave the people,
1: தேவன் உங்களோடு வாசம் பண்ண போகிறது இல்லவே இல்லை. காணக்கூடாது, நினைக்கவே கூடாது. நீங்கள் நினைக்கவே கூடாது.
2: You should never ever think that God would dwell with you.
1: பாவத்தையும் பாவியையும் விடுங்கள்.
2: Leave sin and sinners.
1: இரண்டாவதாக,
2: secondly,
1: தேவன் எங்கே வாசம் பண்ணுவார்?
2: Where does God dwell?
1: யோவான் 14 அதிகாரம்,
2: John 14
1: 23 வசனம்,
2: chapter verse 23.
1: நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்.
2: We will come and make a abode with him.
1: நான் சொல்லுவேன்,
2: I would say,
1: கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்?
2: Where does God dwell?
1: அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை ஒருவன் கை கொள்ளுவான்.
2: Those who follow the laws of the Lord.
1: கற்பனைகளை வாசிக்கிறவன் இல்ல,
2: not one who reads the word.
1: கற்பனைகளை பேசுகிறவன் இல்ல,
2: not who speaks the word.
1: கற்பனைகளை வாசிக்கிறவங்க இல்ல,
2: not one who reads the word.
1: கற்பனைகளை மனப்பாடம் பண்றவங்க இல்ல,
2: not one who has memorized.
1: கர்த்தருடைய கற்பனையின்படி ஒருவன் செய்வான். அதுக்கு செய்யறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க,
2: one who would keep his word.
1: அன்பு.
2: One needs love.
1: கற்பனை எதனால செய்யறான்னு கேட்டீங்கன்னா,
2: how does he keep the word?
1: தேவன் மேல் உள்ள அன்பினாலே செய்கிறான்.
2: See to the love that he has and God is able to keep his word.
1: அநேக தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறார்கள்.
2: They read the word of God.
1: அநேக வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள்.
2: Many preach the word of God.
1: இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது,
2: when Jesus came into this world,
1: சாஸ்திரிகள் அரண்மனைக்கு வந்தார்கள். சாஸ்திரிகள் அரண்மனைக்கு,
2: the wise men came to the,
1: யூதனுடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்?
2: They asked us, where the king of Jews was born.
1: அவங்க மனப்பாடமா சொன்னாங்க, யூதேயாவில பெத்லகேமிலே பிறப்பார்.
2: They said he's born in Bethlehem.
1: அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னாங்க.
2: And they gave
1: மனப்பாடமா வச்சிருந்தாங்கங்க.
2: They were able to recite.
1: வசனத்தை அறிஞ்சு வச்சிருந்தாங்க.
2: They knew the word of God.
1: ஆனா இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: இவர்கள் மோசேயினுடைய ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்காங்க.
2: They are seated in the throne of Moses.
1: அவங்க சொல்றபடி எல்லாம் செய்யுங்க.
2: Do according to what they
1: say. ஆனால்
2: yet
1: அவங்க செய்கையின்படி மாத்திரம் செய்யாதீங்க.
2: Do not do according to them.
1: ஏனென்றால்
2: why?
1: அவர்கள் சொல்லுகிறார்கள்,
2: they speak,
1: பட் சொல்றதை செய்யறதில்ல.
2: They never practice what they
1: preach. அவர்கள் எல்லாம் வசனத்தை படிச்சு வச்சிருக்காங்க.
2: They have learned the word of God.
1: வாழ்க்கையிலே செய்யறதில்லை.
2: But they have not brought it into their.
1: ஆகையினாலதான் இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: கடைசி காலங்களிலே அநேகர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னோம்,
2: many would prophesy,
1: பிசாசுகளை துரத்தினோம்,
2: many would cast out,
1: அற்புதங்களை நடத்தினோம்,
2: many would perform.
1: எல்லாம் நீங்க சொன்னீங்க,
2: you have said,
1: சொல்லுவீங்க,
2: you would say so.
1: என் நாமத்தினால பேய ஓட்டுனீங்க,
2: through my name you cast out,
1: நாமத்தை திருக்க சொன்னீங்க,
2: you have prophesied,
1: என் நாமத்தினால அற்புதங்களை செய்தீங்க,
2: you have done miracles.
1: ஆனா உங்களுடைய செய்கை என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: what are your works?
1: அக்கிரம செய்கைக்காரரே,
2: workers of iniquity,
1: என்னை விட்டு அகன்று போங்க,
2: get away from me.
1: வாயிலே தீர்க்க தரிசனம்,
2: prophecy in your mouth,
1: வாழ்க்கையிலே அக்கிரமம்,
2: transgression in your life,
1: கையிலே பிசாசை தோட்டுகிற வரம்,
2: the gift of casting,
1: வாழ்க்கையிலே அசுத்தம்,
2: but filthiness in your life.
1: என்னை அறியிறன்னு சொன்னார்.
2: I know you know.
1: அதை சொல்லிவிட்டு சொன்னார்,
2: having said so, he said,
1: என்னுடைய வசனத்தை கேட்டு
2: One who hears my word.
1: அதன்படி செய்கிறவன் எவனோ?
2: One who keeps my word.
1: அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்?
2: To whom would I compare?
1: கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான்.
2: To a wise man who has built his house on the rock.
1: இதிலே மத்தேயு 7 அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள்.
2: Go home and read Matthew.
1: புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
2: I would compare him to a wise man.
1: பெருங்காற்று வந்தது.
2: The storm came.
1: பெருமழை சொரிந்தது.
2: There was a tempest.
1: வெள்ளம் அதன் மேல் வீட்டின் மேல் மோதியது.
2: And the floods came and shut the house.
1: அது வீடு விழாது.
2: The house would never.
1: அந்த வீடு விழாது.
2: The house would never come down.
1: அது கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல்
2: கட்டப்பட்டது.
1: அது கன்மலையின் மேல் கட்டப்பட்டது. எந்த வீடு?
2: Which house?
1: எந்த வீடு?
2: Which house?
1: வசனத்தை கேட்டு.
2: One who hears the word.
1: அதன்படி செய்கிறான்.
2: One who does according.
1: வசனத்தை செய்யணுமானா?
2: You have to keep the word and do
1: according. சொன்னாரு.
2: The Lord said.
1: இது நிறைய பேர் செய்றாங்க. எதுக்கு?
2: Many perform the word. Why?
1: தப்பாரு. நீ நாளைக்கு ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னா
2: உன்
1: பிள்ளைய கொன்னு போடுவேன்.
2: I will kill your child. Immediately he would go for the ministry.
1: எதுக்கு ஊழியத்து வந்தான்?
2: Why has he come for the work of God?
1: அன்பினால் இல்ல.
2: Not through the
1: இல்ல செத்து போங்கறதுக்காக வந்தான்.
2: Because his child would die, therefore he has
1: நீ
2: come.
1: நீ தசமபாகம் கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார்.
2: The windows of heaven and bless.
1: 10 ரூபாய் கொடுத்தா கர்த்தர் வானம் திறப்பாரு.
2: So if you give 10 rupees, the God will open.
1: என்ன பேராசையா? ஏன் தசமபாகம் கொடுத்தா?
2: Why he gave the tithes?
1: ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு?
2: That the Lord may bless
1: me. அப்போ எதிர்பார்ப்பினாலே வசனத்தை கீழ் பண்ணாங்க.
2: Due to expectation they obeyed the word of God.
1: இதை தேவன் அங்கீகரிக்கவில்லை.
2: God would never acknowledge it.
1: தேவனுடைய கற்பனைக்கு நீங்க
2: செய்தீங்கன்னா
1: எதிர்பார்த்து இல்ல,
2: not with expectation,
1: அன்பினாலே.
2: Only through love.
1: அன்பு எதையுமே எதிர்பாராது.
2: Love would not expect or
1: அன்பு எந்த எந்த தற்பொழிவே நாடாது.
2: Love would not go after any.
1: தம்முடைய வசனத்தை கீழ்படுகிற மக்களை யார கேட்கிறார்னா,
2: whom would he hear?
1: அன்பினால் கீழ்படுகிற மக்கள்.
2: One who obeys through the love of
1: Bible
2: God.
1: ஒரு நல்ல சம்பவம் இருக்கு.
2: There's a good incident in the Bible.
1: ஆதியாகமம் 34 அதிகாரத்துல
2: Genesis 34
1: யாக்கோபு அங்க மாமனார் வீட்ல இருந்து வந்தாரு.
2: So Jacob came to his father-in-law's place.
1: அண்ணன் எல்லாம் சந்திச்சிட்டு வந்துட்டாரு.
2: He has cursed his brother and has come.
1: இப்போ எமோரியருடைய தேசத்தண்டையில கொட்டா போட்டுருக்காரு.
2: He has built a tent in the Amorites.
1: இந்த ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு கொட்டாய்க்குள்ளே இருக்கு.
2: So there's only one girl, she's inside the tent.
1: அண்ணல்லாம் யாரு?
2: What about her brother?
1: வனாந்தரத்துல போய் ஆடு மேய்க்கிறான். பிரதர்ஸ் எல்லாம் ஆடு மேய்க்கிறான். அவன் எல்லாம் வெளியே போறான்.
2: The shepherds say go out.
1: இந்த பொண்ண மாத்திரம் அப்பா பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சு வளக்குறாரு.
2: The father is preserving the daughter and protecting.
1: அவர் சொல்லி வளத்துறாரு, நாம எல்லாம் இஸ்ரவேலர்கள், நாம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்,
2: நாம
1: இந்த மாதிரி உடுக்கணும். இந்த
2: மாதிரி we ought to dress like this.
1: இவளுக்கு உள்ள ஒரே ஆசை.
2: She had a great desire.
1: அப்பா நம்ம இவ்ளோ கண்டிப்பா வளக்குறாரே.
2: Father has brought her.
1: நம்ம தேசத்து பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: What about the girls of the land?
1: இவ்ளோ ஒரு ஆசை. தேசத்து பொண்ணுங்க எல்லாம் பார்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை.
2: She wanted to go and have a look at the girls of the land.
1: வீட்ல சொல்லுங்க, அம்மா நான் காலேஜுக்கு போனா ஒன்னு போட்டு வருது, ஒன்னு போடாம வருது. ஒன்னு டைட்டா வருது, ஒன்னு லூசா வருது. ஒன்னு ஷார்ட்டா வருது, ஒன்னு எப்படிதான் வருது.
2: So different ways of attiring
1: your dress. College எதுக்கு போறானே இத பாக்கலாம்.
2: So what for they go to college only to look at all this.
1: புள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தாலே வீட்ல என்னன்னா, அங்கே இப்படி உடுக்குறாங்க, நீ எல்லாம் மாத்திரை இத மாதிரியே வளக்குற.
2: The anticipation of the parents.
1: அந்த புள்ளைகள்லாம் எப்படி உடுக்குறாங்க, எப்படி ஜாலியா சுத்துறாங்க, யார் யாரெல்லாம் பைக்கில போறாங்க, நீ பஸ்ல ஏன் போல சொல்ற?
2: Going in car and bike.
1: என்ன லைஃப் அந்த புள்ளைங்களா?
2: Life children are leading.
1: இன்னே கார்த்திகேயன் கூட போறா, நாளை கர்ணாகரன் கூட போறா.
2: Today with one person, tomorrow with another.
1: நீ யா கூடவே வாடி, நீ யா கூடவே வாடி சொல்ற.
2: You see, you come along.
1: Oh, adikku mummy.
2: I am just fed up, mummy.
1: Ayyo, adha pillinga potruga tight ah paatha enna ipdi loose ah vittirukkiye. Romba kashtam.
2: It's very difficult for us.
1: Dekha maalunga edha paathukittirukana.
2: What about children? What do they observe?
1: Avala avana ivana ulagatha eppadi udukran nee yaar theriyuma?
2: Adha worldly people dress.
1: Nee ulagatha illa.
2: You are not worldly.
1: பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்றேன்,
2: children I tell you,
1: உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் கிடைச்சிருந்தா,
2: if you had a
1: spiritual, கண்ண மூடி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணு.
2: You ought to close your eyes and thank God for having received
1: spiritual. உன்ன கண்டிச்சு வளக்குற ஒரு பெற்றோர் உனக்கு இருந்தாங்கன்னா,
2: parents are able to bring you up.
1: நீ நன்றி சொல்லு.
2: you ought to give thanks to God.
1: konja naal tight potittu loose a road la sutra ethana per enakku theriyum.
2: I've seen many people wearing such a tie.
1: avanga pant dhaan tight a pocha thavira vaalka loose a poiduchu.
2: So they have lost a life because they dress according to
1: avangala ivangala pathu vaalada.
2: Do not look at others in leader.
1: வேதத்தை பார்த்து பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாக உடுக்கணும்.
2: You ought to attire even
1: பரிசுத்தவான் அலங்கரிக்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெரிய சோதனை.
2: நாம வந்து பெரியவங்க
1: அதுவும் தாமஸ் ராஜ் சபையில பிறந்தோம் பாரு அது பெரிய சோதனை.
2: So going to Pastor Thomas Raj church is also
1: big. பக்கத்துல எல்லாம் கோயிலுக்கு போலாம் என்ன டைட் எல்லாம் லூஸ் அவிச்சு குட்டிருக்காங்க அது பெந்தகோஸ் கோயில் தானே இந்த ஆள் வந்து அங்க திட்டுறான்.
2: So the other churches are also Pentecostal churches. Whereas this man is quoting us.
1: Nallave tharalama solramma suthi 52 Pentecostal koil irukku nee enga vanna suthi paathidra tharalama polamma
2: wherever you feel like you can please go.
1: Naan solra vali paralogathu pora vali.
2: The way that I tell you, the way that leads you to heaven.
1: Nee solra vali emoriyara paaka pora vali.
2: The way that you say
1: mudivu enna theriyuma
2: leading to heaven.
1: Emoriya ponna paaka poi தன் வாழ்க்கையை இழந்தா.
2: Looking at the girls, the Amorite, she lost her life.
1: Bless sisters, careful தம்பிமார்
2: சொல்ற
1: வார்த்தை என்ற கடினமா இருக்கலாம்.
2: My words may be harsh,
1: but தேவன் வைத்த ஒரு வழி உனக்கு இருக்கு.
2: There's a way that God has kept for you.
1: அவருக்கு பயந்து
2: hearing him
1: avar valigalil nadapayana.
2: If you walk in his ways,
1: un kaiyin prayasathe nee saapiduvai.
2: You would eat the fruit of your hands.
1: Unakku baakiyamum nanmayum undaiyirukum.
2: Let there be goodness.
1: Ulagathara valila nadakada.
2: You should not walk
1: kattude valila nada.
2: Walk in the ways of
1: kattude vasanathin padi nada.
2: Walk according to the word of God.
1: Ya paathanga karpu poiduchu.
2: She saw she lost her chastity.
1: Ipa aadi mechna veetukku vandam.
2: The shepherds came back.
1: Thangacha vaalka kattu pochu.
2: The life of his sister was
1: enna pandran theriyala.
2: They knew not as to what they ought to do.
1: Kobathala adikidan.
2: They controlled the anger.
1: Nera vandan.
2: And they came.
1: Maapla kooptan. Maapla ka appa kooptan.
2: They called the father.
1: Paarenga naangalla nyanasanam edutha pandagosa karanga.
2: We are the Pentecostal people having taken back.
1: Nee ella vikragatha aaradhikiravan.
2: You are idolaters.
1: Yen thangacha kattanumna.
2: You ought to marry.
1: Neenga ellarum enna pole nyasam edukkanum.
2: You ought to take baptism like us.
1: Neenga nyasam edutha pole tharen.
2: So if you
1: na ponnu tharen,
2: I'll give you my daughter.
1: Nyasaalukku sollalenga virchadhalam panna sonna.
2: So the circumcision, they were made to circumcise.
1: Vedam solludhu ponnu mel irundha priyathinala
2: the desire he had on this
1: paavum pullaiyum sendu
2: father and son
1: ooraye nyasaalukku ponnu
2: thaya. He brought the city to circumcision.
1: Katta poradhu ivan.
2: This man is going to
1: urla besona.
2: He went and told this
1: the ponna kettna.
2: If we marry this girl,
1: the aadu nama sendrum,
2: the sheep would belong to us.
1: And the maadu nammala sendrum,
2: the cattle would belong to us.
1: And the veedu nammala sendrum,
2: the house would belong to us.
1: Anga ponna edukalam,
2: we can take
1: anga maapla edukalam,
2: we can take.
1: Appo avanga nammoda sendirupanga,
2: he would abide.
1: Ellarum pannanga abhishekam.
2: So everything they would receive.
1: Oru naalila ooraye kondu vandran 25 varsha viswasi oru aathma kondra mudinjadha.
2: A believer for 25 years, could you bring a single soul?
1: Perumaiya solikiranga na 25 varshama inda koyil irukken
2: 25 years
1: kondu varata padala thorathaam irundha nalladhu.
2: It's better you do not dry them out. Never mind if you don't bring them in.
1: Nengala chala viswasiya solla appa nee oru aathama kondu varata padala appa thorathaamala irupa.
2: Never mind if you do not bring a soul. It's
1: nengala chala mootha viswasigalukku thorathra kiruba irukku
2: kondu varra kiruba irukku. Want to drive the people out.
1: And the manasana pariya,
2: look at this man,
1: the ponna nesana,
2: he loved this girl.
1: Virutha sedanam panni ooraye alichitaanga.
2: I hit destroyed the
1: appa kilpadinja.
2: Why did you obey?
1: And the ponnu mele aasayinala,
2: because he had the love for that girl.
1: And the ponnu mele nesathinala,
2: because of the desire.
1: Oru ponnu mele nesathinala virsadanam pannaya.
2: So he circumcised because of the love he had for the girl.
1: Yesuva nesikira solli ethana pere. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ அன்பினால கீழ்ப்படிஞ்சா,
2: if you love the word of God and obey,
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
2: The Lord would bless you.
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
2: The Lord would bless you.
1: கர்த்தர் உன்னோடு தங்குவார்.
2: The Lord would dwell with you.
1: கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ணுவார்.
2: The Lord would abide.
1: தேவன் உன்னை பலவந்தம் பண்ணி வாசம் பண்ண
2: மாட்டார். God would never force and dwell.
1: நான் எல்ல பயத்தோடு சொல்லுவேன்.
2: Dolphy, I tell you.
1: நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பிரபலமான ஒரு பிக்சர் இருக்கு. நிறைய விடுதலை பிக்சர் மாட்டி இருக்கீங்க.
2: Oh, you have a wonderful.
1: ஒரு மெய்ப்பனாக
2: even as a shepherd.
1: ஒரு நிலையங்கி தரித்த இயேசு
2: having put the gown.
1: ஒரு கையில கோலும்
2: having a rod.
1: ஒரு விளக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிய தோள்ல
2: போட்டுக்கிட்டு
1: கதவை தட்டுகிற ஒரு படம் நீங்க நிறைய கிறிஸ்தவங்க.
2: Many have that picture. That's
1: a famous picture.
2: It's a very famous picture.
1: இந்த நிறைய வீடுகள்ல விற்பனை ஆனது.
2: So it's being sold in many houses.
1: அத வரைஞ்ச ஆர்டிஸ்டினுடைய நண்பன்,
2: the friend of the artist who drew,
1: அந்த ஆர்டிஸ்ட பார்த்து சொன்னானா, டேய்
2: said
1: super picture la,
2: super beautiful picture,
1: ரொம்ப அழகா வரையிருக்க,
2: so beautiful,
1: ஆனா ஒரே ஒரு குறை பண்ணிட்ட.
2: There's only one flaw.
1: என்ன குறைன்னு சொன்னான்.
2: What was the flaw?
1: அந்த டோர வரையி டோருக்கு ஏன்டா லாக் போடலன்னு சொன்னான்.
2: Why I have not put the lock on the door?
1: டோர் போட்டுருக்க, டோருக்கு என்ன பண்ணனும்? லாக் பண்ணனும்.
2: You need a lock for
1: அத மட்டும் சரி பண்ணிரறா, சரியாயிடும்.
2: So if you put the lock, everything.
1: அவன் சொன்னானா, டேய்,
2: he said,
1: நான் கரெக்ட்டா வரையண்டா.
2: He said, I have drawn a beauty.
1: ஏன்னா,
2: why?
1: நம்ம வீட்டுக்கு தான் லாக் இருக்கு.
2: We have a lock.
1: ஆனா தேவன் தட்டற வீட்டுக்கு லாக் இல்ல.
2: There is no lock.
1: லாக் எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு.
2: The lock is only inside.
1: லாக் உள்ள தான் இருக்கு.
2: லாக் is only inside.
1: அவன் விருப்பப்பட்டு திறந்தா
2: if he desires an open second.
1: இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்.
2: You I knock at the door.
1: கதவை திறந்தா
2: you open the door.
1: நான் உள்ள வருவேன்.
2: I would enter.
1: நீ திறக்கலையா?
2: யா
1: வேலைய பாத்துட்டு போயிட்டே.
2: Whether you open the door or whether I
1: ஒருவனையும் தேவன் பலவந்தம் பண்ணுகிறதில்லை.
2: God would never force anyone.
1: ஒருவனையும் தேவன் கட்டாயம் பண்ணுகிறதில்லை.
2: God would never compel anyone.
1: சில சொல்வாங்க ஆண்டவர் தானே.
2: Some would say yes.
1: கைய கால உடைச்சி
2: let him break my hands and leg and make me obey.
1: உன் கைய உடைச்சி அவருக்கு என்னப்பா லாபம்?
2: What is it gain? உன்
1: கால உடைச்சி அவருக்கு என்னப்பா லாபம்?
2: What is it gain by breaking?
1: நீ அன்பினால் ஊழியம் செய்யறதாப்பா அவருடைய விருப்பம்.
2: His desires, you are going to serve God.
1: அன்றைய உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது.
2: Hardly 5 minutes.
1: நீ சொல்றபடி கைய கால உடைக்க ஆண்டுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.
2: It will not take long for the Lord to
1: break. எதையும் உடைச்சி அழைக்கிறது இல்ல.
2: God will never break anything.
1: Only அன்பினால் தேவன் அழைக்கிறார்.
2: Only through love does he call.
1: அந்த அன்புக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால்
2: man obeys the love of God.
1: வாசம் பண்ணுகிறார்.
2: He dwells.
1: கடைசியாக
2: lastly
1: 57 ஆம் அதிகாரம் ஏசாயா
2: Isaiah
1: 15 ஆம் வசனத்தை வாசித்து பார்.
2: All of us have a heart.
1: நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார்.
2: God looks at a heart.
1: முகத்தை அல்ல.
2: Not at a face.
1: தேவன் இருதயத்தை பார்க்கிறார்.
2: He looks at a heart.
1: அவர் எப்படிப்பட்ட இருதயம் தேடுகிறார் தெரியுமா?
2: Heart does he.
1: நொறுங்குண்டு.
2: One that is
1: பணிந்த இருதயத்தை.
2: Contrite and humble.
1: அதனால் தான் சங்கீதக்காரன் சொன்னான்.
2: Therefore
1: தேவரே நீர் பலியை விரும்புகிறதில்லை.
2: You never desire.
1: சங்கீதங்களின் புத்தகம் 51 ஆம் சங்கீதம் 16-17 வாசிப்பீர்களானால்
3: பலியை நீர் விரும்புகிறீர்கள்.
1: பலியை நீர் விரும்புகிறது இல்லை.
3: விரும்பினால் செலுத்துவேன்.
1: செலுத்துவேன்.
3: தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள்.
1: தேவனுக்கு ஏற்கும் பலிகள்
3: நெருங்குண்ட ஆவிதான்.
1: நெருங்குண்ட ஆவிதான்.
3: தேவனே நெருங்குண்டதும்
1: நறுங்குண்டதுமான இருதயத்தை
3: நீர் புனக்கு பிறக்கணியீர்.
1: தேவன் தள்ளவே மாட்டார்.
2: God would never thrust you out.
1: சங்கீதக்காரனுக்கு ஒன்னு தெரியுங்க.
2: The psalmist knows one thing.
1: அவன் ஆலயம் கட்டுறதுக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொன்னை கொடுத்தான்.
2: He gave gold without any account.
1: வெள்ளியே கொடுத்தான்.
2: Likewise silver.
1: காணிக்கை கொடுத்தான்.
2: Likewise offerings.
1: எல்லாத்தையும் செய்தாங்க.
2: He did everything.
1: ஆனா கடைசி என்ன சொல்லி வச்சான்னா,
2: What did he say?
1: ஆண்டவருடைய கணக்குல வெள்ளியும் பொன்னும் இல்ல.
2: Silver and gold is not accounted for.
1: என்னுடைய கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்கிறது.
2: So my tears are there in his cross.
1: இருதயம் நொறுங்கி நான் அழுத வேளைகள் தேவனுடைய கணக்குல இருக்கு.
2: So when my heart wept.
1: நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல
2: I tell you
1: sabayile deva tharisanam illai
2: there wasn't any vision in the
1: devanude vasanam illai
2: where a god was
1: devanude velippaduthal illai
2: vision of god
1: devanude prasannam illai
2: the presence of god
1: devan jabathukku padilalikkavillai
2: god never answered prayers
1: devan janangalai alippadarku aayathamana
2: god was prepared to destroy his people
1: andha oru irunda kaala kattathile
2: it was during a dark period
1: oru annal devanude aalayathukulle vandhal
2: came to the temple of god
1: வேதம் சொல்லுகிறது
2: where God says
1: மனம் உடைந்து இருதயத்தை ஊற்றினாள்
2: she poured out a broken heart
1: தரிசனம் இல்லாத இடத்திலே
2: where there was no vision
1: வசனம் இல்லாத இடத்திலே
2: where there was no word
1: அழிவுக்கு எத்தனமான இடத்திலே
2: where the place was prepared
1: for ஏழை பேதை தன்னுடைய இருதயத்தை உடைத்து கண்ணீரை ஊற்றினாள்
2: so she broke her heart and
1: வேதம் சொல்லுகிறது உலகம் பரிகாசம் பண்ணுச்சு
2: The world scorned her.
1: ஆனா தேவ சமூகத்தில் அவள் இருதயத்தை உடைத்தாள்.
2: She opened her heart.
1: தேவன் எதை பார்த்தார் தெரியுமா?
2: What did God look?
1: அந்த அசுத்தமான இடத்தை பார்க்கல.
2: Not the filthy place.
1: அங்க ஜனங்கள் காணிக்கு அருவருப்பா எனக்கு இடத்த பார்க்கல
2: not the abominable
1: தேவ கோபாக்கினைக்கு பாத்திரமா இருந்ததை பார்க்கல
2: not the wrath of God that was found
1: அதன் நடுவிலே ஒரு பெண் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள்
2: one girl put out a heart amidst it
1: அந்த இருதயத்தை பார்த்து
2: looking at that heart
1: தேவன் ஜெபத்தை கேட்டார்
2: God heard her prayers
1: அவள் சொன்னாள் தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டார்
2: She said, God heard my prayers.
1: How
2: did you come?
1: எங்க அப்பா ஜெபிச்சதுல எங்க அம்மா ஜெபிச்சதுனால இல்ல பிரதர்
2: மை மதர் ஸ்பிரிட்
1: எங்க அம்மா இருதயத்தை உடைத்து ஊற்றினதனுடைய பலன்தான் சாமுவேலாய் நிக்கிறேன்
2: The reward of all her prayers
1: இன்னைக்கு நிறைய சாமுவேல்கள் தேவை
2: We need lot of Samuel.
1: நிறைய சாமுவேல் தேவை.
2: We need lot of Samuel.
1: நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும்.
2: Prophets of God rise.
1: ஊழியர்கள் எழும்ப வேண்டும்.
2: Servants of God.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை எப்பொழுது எழும்புவார்கள்?
2: When will they rise up?
1: தேசத்திலே சாமுவேல் எப்பொழுது எழும்புவார்கள்?
2: When will Samuel rise up?
1: எப்பொழுது தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்?
2: When the prophets would rise up.
1: அந்த சாமுவேலுக்கு பின்னாலே இருதயம் உடைந்த பெற்றோர் இருக்கிறார்கள்.
2: Their parents were broken the heart for them.
1: நான் சொல்லுவேன் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே
2: The true blessings of God behind
1: ஒரு பெரிய கண்ணீர் பின்னாலே இருக்கிறது
2: The tears are being shed
1: தேவனுடைய சமூகத்திலே உடைந்த உள்ளங்கள்
2: With a broken
1: தேவன் தள்ளுகிறதே இல்லை
2: God would never
1: தேவன் பதிலளிக்காமல் விடுகிறதே இல்லை
2: God would never ever stop
1: தேவன் அதை விரும்புகிறார்
2: God desires
1: தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார்
2: God dwells amidst them
1: இன்றைக்கு ஆலயங்கள் அலங்காரமான ஆலயங்களாய்
2: Today the churches are
1: அலங்கார ஆராதனைகளாய்
2: Beautiful world
1: தேவன் ஆலயத்திலே பார்க்க விரும்புகிறது என்ன தெரியுமா
2: What does God desire
1: உடைந்த உள்ளங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார்
2: He wants to see the broken heart
1: தன்னை தாழ்த்துகிற இருதயங்களை பார்க்க
2: Yeah that would humble itself before the presence of God
1: ரெண்டு பேர் ஆலயத்துக்கு வந்தார்கள்
2: Two people came to the
1: ஒருவன்
2: temple
1: நீதிமான்
2: One was a righteous man
1: வாசம் பண்ணுகிறவன்
2: he one who takes
1: தசாபாகம் கொடுக்கிறவன்
2: he gives it tithes
1: மற்றவர்களை போல இல்லாதவன்
2: a man not like the others
1: அவன் ஆடம்பரமாய் நின்று கொண்டிருந்தான்
2: he was standing
1: there ஒரு மனுஷன்
2: another man
1: இருதயத்தை உடைச்சு
2: having broken
1: பாவியாய் என் மேல் கிருபையாயிரும்
2: god be merciful to me a sinner
1: அந்த மனுஷனுக்கு இரக்கம் கிடைச்சது
2: god that man
1: அந்த மனுஷனுக்கு இரக்கம் கிடைச்சது
2: he received the mercy of god
1: நான் தாழ்மையாய் சொல்றேன்
2: I tell you humbly
1: இங்கிலாந்து தேச

0: அப்படி வந்தானா.
1: Immediately he ran.
0: அங்க வாட்ச்மேன் சொன்னானா,
1: the watchman
0: said, இரு இரு
1: stop,
0: only white people,
1: only this place is only
0: இங்க வந்து வெள்ளர்கள் மாத்திரம் தான் ஆராதிக்கணும்.
1: Only white people can
0: black people வர கூடாது.
1: Black should not.
0: அவன் கெஞ்சினா,
1: he begged.
0: He was not. அப்படியே சுத்தி அங்க ஜன்னல் இருந்தான்.
1: There was a window.
0: அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானா.
1: He peeped in.
0: வந்து அப்படியே ஆண்டவரை கண்ணீரோட ஆராதிச்சான்.
1: So he with
0: the watchman வந்தான். அத பாரு, இங்க நின்னேன்னா என் பொழப்பு போயிடும்.
1: If you stand here, I would lose.
0: இந்த எல்லைக்குள்ள நிக்க கூடாது.
1: You should not stand.
0: The only white people.
1: Only white people.
0: Only வெள்ளை கால் மட்டும் ஆரா.
1: Only white people have to stand.
0: இவனுக்கு என்ன பண்றன்னு தெரியல. பக்கத்துல ஒரு பார்க் இருந்துச்சு.
1: There was a park nearby.
0: ரெண்டு கைகளையும் உயர்த்தி
1: இறங்கி
0: வந்தாராம்.
1: நீ 20 minutes போராடுன.
0: ஆராதனை ரொம்ப அழகும் ரொம்ப ஆடம்பரமும் என்னமோ போய் கொண்டிருக்கிறது.
1: Worship is full of
0: தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறது இல்லை.
1: God never dwells there.
0: அவள் நடுவிலே உள்ளம் உடைந்த ஒரு பெண் இருக்கிறாள்.
1: There is a girl who
0: உள்ளம் நொறுங்கின ஒரு மனுஷன் இருக்கிறான்.
1: A man who's
0: தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி,
1: having humbled him,
0: தேவனுக்கு முன்பாக உடைத்து,
1: having broken themselves.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
1: God says,
0: உங்கள் வஸ்திரங்களை அல்ல,
1: not your garments,
0: உங்கள் இருதயங்களை கிழித்து பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுங்கள். தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவார். திரும்ப பெற்றுக்
1: கொள்வீர்கள்.
0: நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள்.
1: You would worship the Lord who has led you so wonderful.
0: நான் விசுவாசிக்கிறேன்.
1: I believe.
0: தேவன் எந்த ஆராதனை விரும்புகிறார் தெரியுமா?
1: What sort of worship would God?
0: இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன்.
1: I believe in the name of Jesus.
0: அழுகையோடும்
1: புலம்பலோடும் with lamentation
0: நொறுங்கின உள்ளத்தோடும்
1: with a broken heart
0: தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை
1: so the worship carrying the work of God
0: தேவனுடைய பலிபீடத்தை
1: என்ன
0: தெரியுமா?
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஆத்துமாக்கள்
1: தேவை.
0: போராடுகிறது போல
1: என்னோடு
0: நீங்கள் போராடுங்கள். யார் தேவை? அன்பான விசுவாசிகளே,
1: dear believers,
0: தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டுமானால்,
1: God has to dwell,
0: உங்கள் வீட்டிலே வாசம் பண்ண
1: வேண்டுமானால், God has to dwell in your heart,
0: உங்கள் தனி வாழ்க்கையிலே வாசம் பண்ண
1: வேண்டுமானால், God has to dwell in your personal life.
0: முக்கியமான மூன்று காரியம்.
1: பாவத்தை
0: விடுங்கள்,
1: leave your sin,
0: பாவியை விடுங்கள்,
1: leave the sinners,
0: உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள்,
1: sanctify yourself,
0: தேவனை முழு மனதோடு நேசியுங்கள்,
1: love God with all your heart,
0: அவருடைய வார்த்தைகளை நேசியுங்கள்,
1: love his word,
0: அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள்,
1: obey his words.
0: நான் சொல்லுவேன்,
1: I will tell you,
0: உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக உடைத்து,
1: rend your heart before God,
0: தேவனுக்கு முன்பாக பணியுங்கள்,
1: humble yourself before God,
0: தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள்,
1: humble yourself before God,
0: தேவனுக்கு முன்பாக வெறுமையாக்குங்கள்,
1: empty yourself before God,
0: அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: be humble in his presence. Only then God would
0: எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.
1: Let's all stand up.

0: ஆண்டவரே
1: லார்ட்
0: நான் உம்முடைய வாசஸ்தலமா மாறட்டும்
1: that I should be your tabernacle
0: ஒரு பரிசுத்த வாசஸ்தலமான மாறட்டும்
1: even as a holy sanctuary
0: ஒரு அன்பின் கீழ்ப்படிதல் வாசஸ்தலமா மாறட்டும்
1: a loving obedient tabernacle
0: ஒரு அபஷா பாபா பாதல மாறட்டும் கடினப்பட்டு போன ஒரு இருதயம் இல்லப்பா
1: not a heart that is hardened oh lord
0: கடினப்பட்டு போன இருதயம் இல்ல
1: not a heart that would be
0: கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு
1: Removing the stony heart in me.
0: சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன்.
1: I give you the heart of flesh.
0: என்னுடைய பெருமையான, என்னுடைய ஆணவமான,
1: not my pride, not my
0: தாழ்மையற்ற இருதயங்களை எடுத்துவிட்டு,
1: taking the humble heart.
0: உம்முடைய பலிபீடத்திலே விழுந்து, பணிந்து, குனிந்து, முழங்காற்படியிட்டு வெறுமையாக்கிற இருதயத்தை எனக்கு தாரும்.
1: So falling yourself, falling myself in the
0: presence of the Lord.
1: So give me a broken and
0: a broken heart.
1: Lord, I break myself and humble myself. I break myself and humble
0: myself.
1: With tears I seek thee, my Lord.
0: Lord, give me grace.
1: Lord, grant me thy grace, O Lord.
0: நீர் வீட்டுக்கு வெளியல்லப்பா.
1: Not outside.
0: நீர் கதவை தட்டுகிறவராக அல்ல.
1: Not one who's knocking at the door.
0: எனக்குள்ளே பிரவேசித்து எல்லோடு போஜனம் பண்ணுகிறவராக இரு.
1: Even as you dwell with me.
0: எங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிறவராக இரு.
1: One who dwell in my house.
0: எல்லோடு போஜனம் பண்ணுகிறவராக
1: இரு. Lord, that thou would dine with me.
0: The dining table-ல நீர் இரு.
1: Lord, thou ought to be with my dining table.
0: அறைக்குள்ளே உலாவும்.
1: Lord, move amidst my room.
0: வீட்டிலே உலாவும்.
1: Lord, move in my house.
0: ஆலயத்துக்குள்ளே உலாவும்.
1: Move in my chair.
0: எங்கள் சபை நடுவிலே
1: உலாவும்
0: எங்களை
1: நொறுக்குகிறோம்
0: எங்களை நொறுக்குகிறோம்

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது கடல் அலையினால் அவ்வப்பொழுது கரைக்கு தள்ளப்பட்டு கிடந்த மீன்களை பார்த்தான். உடனடியாக அவை கடலுக்குள்ளே செல்லாவிட்டால் வெயிலில் மடிந்து போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். இப்படி அவன் செய்ததை எதிரே வந்த மற்றும் ஒரு மனிதன் கண்டான். சற்று நேரம் நின்று அவனை கவனித்து பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே, தரையில் கிடக்கின்ற இந்த எல்லா மீன்களையும் எப்படி நீ கடலுக்குள்ளே வீச முடியும்? நீ உன் வேலையை செய்து முடிக்கும் முன்னதாகவே அதே அலைகள் இந்த மீன்களை திரும்ப கரைக்கு தள்ளிவிடுமே என்றான். மீன்களை கடலுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மனிதன், என்னால் இயன்றவரை எத்தனை அதிகமான மீன்களை அவை பிழைத்துக் கொள்ளும்படியாக கடலினுள் போட முடியுமோ நான் போடுவேன் என்று சொன்னான். அதற்கு இவனை கேலி செய்த மனிதன், எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னுடைய செயலிலே என்ன பயன் என்று கேட்டான். ஒரு சிறிய நல்ல காரியத்தை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பதிலளித்தான். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, உதவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தியில் உண்டாகும் வெளிச்சம் ஒரு அறையில் இருக்கும் எல்லா இருளையும் போக்க முடியும். நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடும். ஒருவேளை வழியில் நாம் பார்க்கும் ஒருவரை பார்த்து புன்வருவலோடு காலை வணக்கம் செலுத்தலாம், அல்லது தேவையோடு இருக்கும் ஒருவரை கவனித்து உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கலாம். சாலையை கடக்க முடியாத ஒருவருக்கு அதை கடக்க நாம் உதவி செய்யும் ஒரு சிறிய சேவையாக கூட இருக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்வது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எனக்கு நீங்கள் செய்த உதவி என்றுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கூறப்போகிறார். மேலும் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா?

வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். எஸ், ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதினாலே என்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கு அவர் வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும் போது என்றைக்கோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் இருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கும் வாழ வைத்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்ததினாலே மனிதன் முடிந்தது என்று விதித்த இடங்களில் புதிய ஆரம்பத்தை கொடுத்து வாழ வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வேளையிலே அழகான கண்களை கண்டதினாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன் என்று என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் நம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர்.

0: இந்த பாடலை எப்போ பாடினாலும் என் சாட்சி சொல்லாமல் நான் இருந்ததே இல்லை. 2011 டிசம்பர் 31 தேதி நானும் என் அருமை தம்பி பெஞ்சமினும் கேரளாவில் இருக்கிற என் நண்பர் ஜான் அவருடைய சபையிலே சென்று கீபோர்டு எடுத்து கொண்டு வந்து புது வருட ஆராதனையை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றோம். திருப்பி நாங்கள் வருகிற வழியில் பைக்கில் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கிறோம். போகிற வழியில் ஒரு வீடு கட்டுறதுக்காக கல்லுகள் அடித்து அங்கே வைக்கப்பட்டிருந்தது. எதிரே வந்த வாகனம் ரொம்ப ரைட்டில் ஏறி வந்ததுனால நாங்கள் இடது பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை. இடது பக்கம் போனால் எங்கள் பைக்கு பெடலில் கல் இடித்த உடனே என்னை தூக்கி எறிஞ்சது பைக்கில் இருந்து. எனக்கு பின்னாடி என் தம்பி மேலே தூக்கி எறியப்பட்டான். கீபோர்டு அதுக்கு மேலே போய் விழுந்தது. நான் போய் விழுந்த இடம் சரியான கல். அடித்த உடனே தலையிலேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பித்தது. ஒரு நல்லியை திறக்கும் போது ஃபாஸ்டாக ரொம்ப மெல்லிசா ஃபாஸ்ட்டாக எப்படி ஒரு தண்ணி வருமோ அந்த மாதிரி என் தலையில் ரத்தம் வருவதை என்னால் உணர முடிந்தது. கொஞ்ச நேரத்தில் கண்கள் இருண்டது, காதுகள் அடைந்தது. ஏறக்குரிய செத்தவனை போல விழுந்தேன். நாங்கள் விழுந்த இடம் யாருமே கூப்பிடுவதற்கோ காப்பாற்றுவதற்கோ ஆட்கள் அதிக நடமாட்டம் இல்லாத இடம். அந்த நேரத்தில் என் உள் உணர்வு சொல்லுது, இடது பக்கம் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, சிமியோன் யூ ஆர் கோயிங் டு பி நோ மோர், நீ சாக போகிற, நீ இனிமே வாழ முடியாது, நீ இனிமே வரப்போகிறது இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் எனக்கு வேறொரு சத்தம் கேட்குது, நீ உடனே எழும்பு, நீ எழும்புறனே செத்துருவேன், நீ எழும்பு எழும்புன்னு சொன்ன உடனே என் உள்ளான மனிதன் கத்தரை துதிக்க ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் லேலியன்னு சொல்லி எப்படித்தான் கைகள் கால்கள் அசைந்ததோ எனக்கு தெரியாது. எழும்பி போற வார வாகனங்களுக்கு கரங்களை காட்டி அவங்களை வர வச்சு, தூரத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஆட்களை வர வச்சு, எல்லாம் வேகமாக வந்து அவருடைய லுங்கி எல்லாம் கிழிச்சு தலையில அடிக்க வழிகிற ரத்தத்தை நிறுத்துவதற்கு கட்டி போட்டாங்க. என்னுடைய தம்பி பெஞ்சமின் சுயநலவில்லாம் விழுந்து கிடந்தா எங்களை தண்ணி தெளித்து எழுப்புனாங்க. நாங்கள் உடனே என் நண்பருடைய வீட்டுக்கு நான் ஃபோன் பண்றேன். அது லேண்ட்லைன், அந்த இடத்துல அதிகமான மொபைல் போன் அப்போ கிடையாது, டவர் கிடையாது. அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது லேண்ட்லைன் அவங்களுக்கு ரிப்பேர், ஆனால் நான் ஃபோன் பண்ணுறேன் ரிங்கி போகுது, வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வாங்கன்னு சொல்கிறேன், ஃபோனு கட் ஆகிடுச்சு அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் எங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே இருக்கிற அந்த கழுத்து விட்டுங்க இடத்துக்கு என்னை அனுப்புனாங்க. அந்த இடத்துல போய் எங்களை பார்த்தவங்க அடி ரொம்ப பலமாகப்பட்டிருக்கு, இந்த காயத்துக்கு எங்கே எங்களால் சிகிச்சை செய்ய முடியாது. அப்போ ரெண்டு பேர் என்ன பேசுறது என் காதல் விழுது, எனக்கு மலையாளத்தில் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், போன வாரம் அதே இடம் அதே மாதிரி பைக் ஆக்சிடென்ட், ரெண்டு பேர் ஸ்பாட்டில் செத்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்தாங்க, காதல் ரத்தம் வந்துச்சு அவங்களுக்கு, கொஞ்ச நேரத்தில் ஆள் செத்து போயிட்டாங்க. இவங்க வேறு தமிழ்நாட்டு பையங்கன்னு சொல்கிறீங்க, இவங்களை தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, அதான் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாநிலத்தை தாண்டி போகிறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சத்தம் என் காதல் விழும்போது நினைச்சாட பாவிகளா, ஒரு மனுஷன் சாக கிடக்கிறானே அந்த நேரத்தில் இப்படியா நீங்கள் பேசுவீங்க. மனித கண்களை சாவை எதிர்பார்த்து காத்திருந்தது. என் நண்பர்கள் வந்தாங்க, அங்கிருந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தலையில் அடிபட்டா வாமிட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் அந்த இடத்துல போன உடனே டாக்டர் அறைக்கு முன்பதாக எல்லாம் வாந்தி எடுத்தேன். டாக்டர் பதறி போய் உடனே இங்கே வைக்கக்கூடாது, இவளை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்கன்னு சொன்ன உடனே கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறதான அஞ்சலங்க இடத்துல மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாங்க. அங்கே போன உடனே டாக்டர்ஸ் எனக்கு ஸ்டிச் தையல் போட முடியாத அளவுக்கு தலையில் அடி, தூங்கவே இல்லாமல் அது கண் மூடாமல் நான் பேசிட்டே இருக்கிறேன். தையல் போட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும், குறைஞ்சது ஒரு வாரமாவது இங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கணும். நான் சொன்ன முடியாது, நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ஆராதனை இருக்குது, என்னை விடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க விடலை. ஆனால் என் நண்பருடைய நண்பர்கிட்ட கட்டாயப்படுத்த இல்லை, என்னால் இருக்க முடியாது, வேறு வழி இல்லாமல் என்னை வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதிலாக என் நண்பருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. ராத்திரி 12 பக்கத்தில் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, புது வருட ஆராதனை. நாங்கள் இப்போ அந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன், பெட்டில் படுத்திருக்கும் போது நான் ஒரு பார்த்து கேட்டேன், ஆண்டவரே 2012 ஒரு விசேஷமான ஆண்டு, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, வருஷத்தின் ஆரம்ப நேரத்தில் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளோதானா முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்ல, அன்றைக்குத்தான் என் ஆண்டவர் எனக்கு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட்டார். அந்த சம்பவத்திற்கு பின்புதான் கர்த்தரின் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை என் தேவன் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை பல இடங்களில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாள் முதல் கர்த்தரின் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கினார். அநேக மேடைகள், அநேக இடங்கள், அநேக சபைகள், அநேக கூட்டங்கள் என்று சொல்லி கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பித்தார். மனித கண்கள் எல்லாம் முடிந்தது என்று என் முடிவை எதிர்பார்த்திருக்கிற பொழுது முடியவில்லை மகனே, இதுதான் உன் புதிய ஆரம்பம் என்று சொல்லி அன்றைக்கு என் ஆண்டவரின் அழகான கண்கள் கண்டதினாலே முடிந்து போயிருக்க வேண்டிய நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே,
1: ஒருவேளை மனுஷங்களை பார்த்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா? ஓ, படிப்பின் காரியத்துல முடிஞ்சு போச்சா? ஓ, பிசினஸ்ல முடிஞ்சு போச்சுன்னு நிலைமை வந்திருக்குதா? பிள்ளைங்க காரியத்துல, எதிர்காலத்துல, திருமண வாழ்க்கையில, சூழ்நிலைமையில எல்லாம் முடிந்து போனதே போல் தோன்றுகிறதா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்கிறது, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்க்கிறது, உங்க பிசினஸ் பார்க்கிறது, உங்க எல்லா நிலைமைகளையும் அது பார்க்கிறது. அந்த கண்கள் உங்கள் வாழ்க்கையில படுகிற பொழுது மனிதன் முடிந்தது என்று சொன்னதை என் தேவன் புதிதாய் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், எவைகள் முடிந்தது என்று சொல்லி மனிதன் முற்றுப்புள்ளி வைத்தானோ, முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே அந்த முற்றுப்புள்ளியை ஒரு கோடிட்டு கமாவாக மாற்றி என் தேவன் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். எஸ், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். முடிந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே மீண்டு வருவதாக, ஓ, இழந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு திரும்பி வருவதாக, முடிந்து போனதை என் தேவன் புதுப்பிப்பாராக, அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. முடிஞ்சு போன என்னை வாழ வச்ச ஆண்டவர் கர்த்தருடைய கண்களின் முடிவை பார்க்கல, அவர் எனக்கு வச்சிருந்த மகிமையான ஊழியத்தை பார்த்தார். கர்த்தரின் வாழ்க்கை முடிவை பார்க்கல, எனக்கு வைத்திருந்த மகிமையான எதிர்காலத்தை பார்த்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில படட்டும், உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எஸ், நீங்கள் ஒரு பார்வைக்கு மறைவா இருக்கவில்லையே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்னு சேர்த்துக்கிட்ட ஆண்டவர் என்னை வாழ வச்சது போல உங்களே வாழ வைப்பார். அவர் உங்களே வாழ வைப்பார். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்டு அந்த அன்பை பாடி கொண்டாடுவோமா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மகிமை செலுத்துவோமா. எஸ், அழகான கண்கள் நம்மை பார்க்கட்டும். அந்த கண்கள் நம்மை கண்டதினாலே வாழ வைத்திருக்கிற ஆண்டவர் இனியும் வாழ வைப்பார். அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா. எஸ் லார்ட், நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே, எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தந்து வாழ வைக்கிறவரே, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு விசை பாடலாமா?

விடாமல் எங்களோடு கூட இருந்து செல்லும் இடமெல்லாம் எங்களை காப்பாற்றி பூமியின் வம்சங்களுக்குள்ளாக எங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரைக்கும் எங்களை காப்பாற்றி ஓ நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்தரே, நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். சொன்னதை செய்யும் அழைக்கும் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு விடாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுவதில்லை, புறக்கணிப்பதில்லை, தள்ளி விடுவதில்லை, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, நல்ல

தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, ஓ எங்களை கைவிடவே இல்லை, எங்களை வெறுக்கவில்லையே, எங்களை புறக்கணிக்கவில்லையே, எங்களை தள்ளிவிடவில்லையே. ஓ எங்கள் கரம் பிடித்து நடத்தினவரே, எங்கள் கரம் பிடித்து நடத்தினவரே. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். அவர் சொன்னவை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதவர். இதுவரைக்கும் நம்மை கைவிடல, இதுவரைக்கும் நம்மை புறக்கணிக்கல. எத்தனையோ மனிதர்கள் நம்மை கைவிட்டார்கள், எத்தனையோ பேர் நம்மை விட்டு போயிட்டாங்க. உதவி செய்வேன் சொன்ன உதவி செய்யல, உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன உன்னோடு கூட இருக்கல. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே, இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே. நல்லா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த, நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ ரமா மா மா மா ரசந்தரமா, அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம்.

அவர் நம்மை கைவிடாதவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை புறக்கணிக்காதவர், அவர் நம்மை தள்ளாதவர். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், தகப்பனை போல தோளிலே சுமக்கிறவர். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அப்படியே அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எங்களை புறக்கணிக்காதவர் நீர் அல்லவா?

இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. இனி ஒருவரே ஆராதனைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மேலான இயேசுவின் நாமத்தை இந்த காலை வெளியில் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே, ஆராதனைக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ உம்முடைய நாமம் நல்ல நல்ல நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோம். உங்க மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை உடையவரே, மாட்சிமை உடையவரே, மகத்துவமானவரே, மேலான நாமம் உடையவர், நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஓ ரமமா பலர சந்தரமா, நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கத்திர மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரமமா பலர சந்தர போரியான் தேரா பலபரா

உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துறாண்டவர். நீர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கன மகிமை கூடியவர். நீர் மாத்திரமே போற்றுதலுக்குரியவர். நீர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். நீர் மாத்திரமே சகல மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவத்திற்கு பாத்திரர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை பெறப்படுக. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்க உமக்கு தருகிறப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இயேசுவாக இந்த பூமியிலே வந்தார். அவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது அவரே நமக்கு ஆனந்த சந்தோஷமாக எல்லா காயங்களை மாற்றுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. கேட்டு மகிழ்வோம்.

ரெண்டு கொரிந்தியர் 7 அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சியையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்திலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவனின் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் விளங்கிற்றே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதென்று சந்தோஷப்படுகிறேன். ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். ஏசாயா 48:11. 1014 வருடத்திலிருந்து 1035 ஆண்டு வரை இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் டானிஷ் மன்னன் கன்யூட் என்பவர். அவருடைய பிரஜைகளும் அமைச்சர்களும் அவருடைய வல்லமை, யாராலும் வெல்ல முடியாத வீரம், ஆட்சி பெருமை போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக புகழ்வதை கேட்டு அவர் சளைத்து போனார். ஒரு நாள் அவர் தன்னுடைய சிம்மாசனத்தை கடற்கரையில் கொண்டு வந்து போடும்படி கட்டளையிட்டார். அவர் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு கடல் அலைகளை பார்த்து மிகவும் கம்பீரமான குரலில், கடல் அலைகளே, நீங்கள் நான் இருக்கும் இடம் வரை வந்து என்னை நினைக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். கடல் அலைகள் தன்னை நினைக்கக்கூடாது என்று எவ்வளவுக்கு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் கடல் அலைகள் வந்து அவர் மீது மோதி அவரை நினைத்தன. அவருடைய ஆணைக்கு கடல் அலைகள் பயப்படவில்லை, கீழ்ப்படியவில்லை. பின்பு அந்த ராஜா தன் ஊழியர்களை பார்த்து, நீங்கள் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறீர்களே, இந்த கடல் அலை கூட நான் சொல்வதை கேட்கவில்லையே என்று கூறினார். அதன் பின்பு அவர் ஒரு நாளும் தன் தலையில் கிரீடத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்றும், அதை எடுத்து சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் தலை மீது வைத்துவிட்டார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் படைத்த ராஜாவானாலும் தேவன் படைத்த இயற்கை அந்த ராஜாவின் ஆணைக்கு கட்டுப்படாது. ஆகவே இவ்வுலகில் மனிதர்கள் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை மிகவும் உயர்த்தி முகஸ்துதி செய்யக்கூடாது. சர்வ பூமியையும் படைத்த தேவாதி தேவன் ஒருவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்திலே பரலோகத்தில் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவனே சர்வத்தையும் படைத்தவர், சர்வாதிகாரி. அவர் ஒருவருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்பதையே பிரதானமாய் விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு காலமும் காரியமும், டைம்ஸ் அண்ட் டாஸ்க். வாசிக்க வேண்டிய பகுதி நெகேமியா 2:6. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20வது வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லர்கள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீரனை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அப்படியே 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுடப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி எனது தேவனுடைய கரம் என் மீது நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனாகிய சன்பல்லாத்தும் அமோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு ரோதகமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பை திஸ் ஆல் மென் வில் நோ தட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ் இஃப் யூ ஹாவ் லவ் ஃபார் ஒன் அனதர். திருச்சபையின் ஒருமன பாட்டை குறித்து நேற்று நாம் தியானிக்க தொடங்கினோம். நேற்று 2 வழிமுறைகளை நாம் கற்றோம், இன்றும் நாம் தொடர்வோம். 3வதாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை பின்பற்றியவர்களாக திருச்சபையிலே பல வட்டங்களிலே நாம் ஒருமன பாட்டை காத்து கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம், காலத்தை புரிந்து கொள்வோம், காலத்தை மக்களுக்கு புரிய வைப்போம். மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தி எமர்ஜென்சி ஆஃப் தி ஹவர். நமது சபை மக்களுக்கு போதுமான அளவும் தெளிவாக எதுவும் சொல்லப்படவில்லை. பவுல் கேட்டான், எக்காலம் தெளிவாக முழங்காவிட்டால் யார் போருக்கு தயாராவார். நெகேமியாவின் தலைமையில் மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று காண்கிறோம். இன்னொரு மொழியாக்கத்தில் ஒரே மனிதன் போல் நின்றார்கள் என்று இருக்கிறது. தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நிலைமையை நன்கு விளக்கிய நெகேமியாவின் ஆவியை தெளிவாய் புரிந்து கொண்ட மக்கள் வேலை செய்ய ஆவலாயிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நெகேமியா 4:6 இப்படி இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். சவால் பெரிதானால் சமர்ப்பணமும் ஆழமாகும். கிரேட்டர் த சேலஞ்ச்,
deeper the commitment. இறைமக்களின் தலைவர்களது ஒரு கையில் விவிலியமும் மறு கையில் செய்தித்தாள்களும் இருக்க வேண்டும். உலக செய்தியின் பின்னணியோடு திருவசன செய்தியை வியாக்கியானிக்கும் போதுதான் அவர்கள் பிரசங்க பீடங்களில் அர்த்தம் உள்ளவர்கள் ஆவார். இதுவே அவர்களது பிரசங்கங்களுக்கு தீர்க்க தரிசன கூர்மை அளிக்கும். நான்காவதாக ஒருமன பாட்டிற்காக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நற்செய்தி பணியை பொது மேடையாக கொள்ள வேண்டும். யூஸ் இவாஞ்சலிசம் ஃபார் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஒன்றித்தலுக்கு நற்செய்தி பணி வெகுவாய் வழிவகுக்கும். இவாஞ்சலிசம் இஸ் எ கிரேட் யூனிஃபயர். ஒரு கப்பலின் மேல் தட்டில் கப்பல் ஓட்டிகள் சிலர் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனராம். ஆனால் திடீரென்று பயணி ஒருவன் தவறி கடலில் விழுந்ததை கண்ட அவர்கள் தங்கள் சண்டையை மறந்து ஒன்று சேர்ந்து அவனை காப்பாற்றினார்களாம். இதுவே நற்செய்தி பணி செய்யும் நன்மை. நற்செய்தி பணியின் அதிமுக்கிய தன்மையும் அவசர உணர்வும் நமது அற்ப வேறுபாடுகளை மறக்க செய்து எப்படியாவது வேலையை முடித்துவிட வேண்டும் என்று நம்மை ஒருங்கிணைக்கின்றன. தி அர்ஜென்சி ஆஃப் இவாஞ்சலிசம், தி சுப்ரீமசி ஆஃப் இவாஞ்சலிசம், தே ஆர் தி யூனிஃபையிங் ஃபேக்டர்ஸ். இன்றைக்கு பாருங்கள், அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு திசையை நோக்கியவை. ஆனால் எல்லாரும் சேர்ந்திருக்கிறார்கள். எதற்கு? என்ன சொல்லுகிறார்கள்? காமன் மினிமம் ப்ரோக்ராம், CMP. அப்படியே கிறிஸ்தவர்களுக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? சுவிசேஷ பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி, மிஷினரி ஊழியம். அதிலே நாம் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். சிலுவையின் செய்தியை ஆணித்தரமாக உலகெங்கும் பதிக்க வேண்டும் என்பதே தேவ மக்கள் ஒருமனப்பாட்டோடு இருப்பதற்கு முக்கியமான காரணமாகும். தமது பிரதான ஆசாரிய ஜெபத்தில் ஆண்டவராகிய இயேசு இதை எவ்வளவு நேர்த்தியாய் சொன்னார் பாருங்கள். யோவான் 17:20-21, நான் இவர்களுக்காக மட்டுமல்ல இவர்களது வார்த்தையினால் என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன். எவ்வளவு ஆணித்தனமான ஒரு ஜெபம் பாருங்கள். முடிந்த அளவில் பிரியமானவர்களே, பிற சபைகள், பிற சங்கங்கள் அவர்களது நற்செய்தி பணி முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி செய்வீர்களானால் சீக்கிரமாக நடைமுறையில் நாம் ஒருமன பாட்டை அப்பியாசிக்க நாம் வழிவகுக்கிறோம் என்று பொருள். பாமாலையிலே ஒரு அழகான கவி உண்டு, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும் ஒன்றாக கூடி சுதனை துதித்து பாடும் கீர்த்தனை, பூமியில் உள்ள தேசத்தார் பற்பல பாஷை பேசுவோர் எல்லாரையும் ஒன்றாகவே இழுத்து கொள்வேன் என்கிறேன். இது நமது ஜபமாக, இது நமது விண்ணப்பமாக மாறட்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஜபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இக்கட்டான இறுதி காலத்திலே இருக்கிறோம். முடிக்கப்பெறாத ஆனால் முடிக்க வேண்டிய முக்கியமான நற்செய்தி பணியை கர்த்தாவே நாங்கள் எப்படியாவது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளே நாங்கள் முடிக்க வேண்டுமானால் எல்லாரோடும் நாங்கள் கரங்கோக்க வேண்டும். ஆண்டவரே, மற்ற வேறுபாடுகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற பணி ஒரே பணி என்பதாலும் அந்த பணியின் லாபம் ஒரே எஜமானுக்கு சேரப்போகிறது என்கிற அந்த ஒரே எண்ணத்தினால் கர்த்தாவே நீர் எங்கள் எல்லாரையும் ஒருமனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற அற்ப சொற்ப வேறுபாடுகளை எல்லாம் மறந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையான இந்த ஒருமனைப்பாட்டு கூறுகளை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்காக, அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சங்கங்களிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தாவே எந்தெந்த வழிகளிலெல்லாம் மற்றவர்களோடு தோள் கொடுத்து ஒருமனமாய் செயல்பட முடியும் என்று அவ்விதமான ஒரு சிந்தையோடு அவ்விதமான ஒரு மனப்பான்மையோடு கிறிஸ்தவர்கள் எல்லா ஊர்களிலும் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜெபம் நிறைவேறுவதற்கு நாங்களே உதவியாயிருக்க உதவிதாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி சங்கீத விளக்கு உரைக்கே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 107. சங்கீதம் 107 அதிகாரத்துக்கு நாம் கொடுக்க போகிற தலைப்பு, ஆபத்து நேரங்களில் விடுவிக்கும் தேவன். ஆபத்து நேரங்களில் விடுவிக்கும் தேவன். சங்கீதம் 107 5 பிரிவாய் பிரிக்கலாம். 5 பிரிவு, அதிலே 4 பிரிவுகள், 4 முதல் 4 பிரிவுகள் அவர்கள் கடந்து சென்ற ஆபத்து, உபத்திரம், வேதனை. இந்த 4 கட்டத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவன் விடுவித்தார். தலைப்புகளை சொல்ல முன்னாடி, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எல்லா காலகட்டத்திலும் விடுதலை பெற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். சரி, நாம் சொன்ன தலைப்பு ஆபத்து நேரங்களில் விடுவிக்கும் தேவன். 4 முறை அந்த வார்த்தை வருகிறது. 4 காலகட்டத்தில் ஜெபித்த ஜபம், 4 காலகட்டம். 4 காலகட்டத்திலும் அவர்கள் ஆபத்து நேரத்தில் தேவனைத்தான் நோக்கி கூப்பிட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கூப்பிட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, வசனத்தை மாத்திரம் கோடிடலாமா தலைப்புக்கு? 6 வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். கூப்பிட்டார்கள், ஆபத்திலே கூப்பிட்டார்கள். 6 வசனம். 13 வசனம், அதே வசனம் இருக்கும், தங்கள் ஆபத்திலே. 19 வசனத்தில், தங்கள் ஆபத்திலே. 28 வசனத்தில், தங்கள் ஆபத்திலே. அப்ப 4 காலகட்டத்தில் கூப்பிட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் கூப்பிட்டால் ஒரு தேவன் உண்டு என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை 4 காலகட்டமாய் நாம் பிரிக்கப் போகிறோம். சங்கீதம் 107 அதிகாரத்தில் வனாந்திர வாழ்க்கையையும் தேவனுடைய இரக்கத்தையும் பார்க்கிறோம். வனாந்திர வாழ்க்கையில் அவர்கள் கடந்து செல்லுகிற போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். பலமுறை அந்த வார்த்தை வரும், அவர் இரக்கம் பாராட்டுகிறார், அவர் நமக்காக இறங்குகிறார். சரி, முதலாவது வாழ்க்கை 9 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும், 9 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும், வனாந்திரத்தில் விடுவித்த தேவன். வனாந்திரத்தில், அங்கே நீங்கள் கவனிக்கும் போது அலைந்து திரிகிற வாழ்க்கை. 5 வசனம், பசியாகவும் தாகமாகவும் தோய்ந்து அலைந்து திரிந்தார்கள். ஒரு வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது வனாந்திர பாதை, அந்த வனாந்திர யாத்திரையில் எத்தனையோ போராட்டங்கள், தேவனை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். ஒருவேளை நீங்களும் வனாந்திர வாழ்க்கை, தனித்த வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை, வழி தவறிய வாழ்க்கை, தனிமையான ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று. உங்கள் வனாந்திர வாழ்க்கை, அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கை, தனித்த வாழ்க்கை முடிய வேண்டுமா? நீங்களும் அவரை கூப்பிடுங்கள். இரண்டாவது தலைப்பு, சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் தேவன். சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் தேவன். 10 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை, மரண இருளின் வாழ்க்கை, மரண இருளில் வைக்கப்பட்டவர்கள் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவர்கள். அவர்கள் இனி அவ்வளவுதான், கிடங்கில் இருந்தார்கள், அவர்கள் சிறையில் இருந்தார்கள், மரண இருளில் இருக்கிறார்கள், விழுந்து போகிற சூழலில் இருக்கிறார்கள். அப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒருவேளை ஒரு சிறைப்பட்டொரு வாழ்க்கை வாழ்ந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும், எப்பொழுது என் சிறை வாழ்க்கை மாறும், நான் சிறைப்பட்டு கிடக்கிறேனே என்று நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டியது முழங்கால் படியிட்டு
ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சிறைப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது தலைப்பு, மூன்றாவது எப்படி நாம் பிரிக்கப் போகிறோம், நோயுற்ற வாழ்விலிருந்து விடுவிக்கும் தேவன், விடுவித்த தேவன். நோய்பட்ட வாழ்க்கையிலிருந்து, நோய் உள்ள வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் தேவன். 107 சங்கீதம் 17 21 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே அவர்கள் நோய்வாய்ப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி சுகமாக்குறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீராத ஒரு நோயோடு போராடி கொண்டிருந்தால் அந்த நோயை நினைத்து நினைத்து நினைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. தேவனுடைய அந்த சித்தம் என்ன என்பதை அறிந்து கல்வாரி சிலுவையில் அவர் செய்ததை நினைத்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் பல நோய்கள் வரும்போது நாம் முடங்கி கிடக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நோயுற்ற வாழ்க்கையில் இருக்கிற உங்களை நான் விடுவிக்க வல்லவர். அவரை நோக்கி கூப்பிட்டு எதிர் நீச்சல் அடித்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாச அறிக்கை செய்து நான் எப்படியும் ஜெயிப்பேன் என்று நீங்கள் வெளியே வரும்போது என் ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். நோய்வாய்ப்பட்டு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெறுவீர்கள். ஆமென். 4வது நாம் இந்த சங்கீதத்தை பிரிக்கிறோம், கொந்தளிப்பு வாழ்க்கையிலிருந்து விடுவித்த தேவன். கொந்தளிப்பு வாழ்க்கை 22 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் பார்த்தால் அருமையான ஒரு சம்பவம். இதை நான் திருச்சபையில் பேசியிருக்கிறேன். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணுகிறார்கள், திடீரென பிரச்சனை, திடீரென வெள்ளம், திடீரென காற்று கொந்தளிக்கிறது. அவர்கள் ஆழத்தில் இறங்குகிறார்கள், ஆத்துமா கிளேசத்தினால் கலைந்து போகிறது. 27 அலைந்து தடுமாறுகிறார்கள், ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டு, ஏன்னா நான் எப்படியாவது வந்துடுவேன் வாழ்க்கையில், திடீர்னு கொந்தளிப்பு வருகிறது. குடும்பத்தில், வாழ்க்கை, ஊழியத்தில் நம் ஞானத்தை பயன்படுத்துகிறோம். அங்கே சொல்கிறது ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டு, ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டு. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பவுல் சொன்னதை போல் அந்த கொந்தளிப்பு வரும்போது, கப்பல் சேத வரும்போது, காற்றின் போக்கிலே போனோம், தப்பி பிழைப்பேன் என்ற நம்பிக்கை இல்லை, இனி எனக்கு வாழ்க்கை இருக்கான்னு தெரியாது, எங்க போறனோ தெரியாது. பவுல் சொன்னாரே, காற்றின் போக்கிலே போனோம், பிரச்சனை பக்கம் போய்கொண்டிருக்கிறேன், எங்கே போகிறேன், என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று நீங்கள் தடுமாறுவீர்கள் என்றார் பவுல் சொன்னார். இனி தப்பி பிழைப்பேன் என்ற நம்பிக்கை இல்லை. ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். 29 அதுதான் இன்றைய உங்களுக்கு தீர்க்க தரிசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா கொந்தளிப்பையும் ஆண்டவர் அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது, அதன் அலைகள் அடங்குகிறது. இன்றைக்கு சொல்கிறேன், இப்ப சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அலைகளும் அடங்கும். 30 வசனம், அமைதல் உண்டாகும், உங்கள் வாழ்க்கைக்கு அமைதல் உண்டாகும். 4வது சந்தோஷப்படுவீர்கள். 30 வசனம், கொந்தளிப்பு, வியாதி, பிரச்சனை, மாறி மாறி பிரச்சனை, ஆண்டவர் சொல்கிறார் அமைதல் உண்டாகும். அருமையான வசனம் 35வது, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்கள் எங்கே போக வேண்டும், உங்களுடைய இலக்கு என்ன, உங்கள் வாழ்க்கை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் ஊழியம் என்ன. எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் உங்களை பாதியிலே அமிழ்த்த முடியாது. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அவர் கொண்டு போவார். நீங்கள் போக வேண்டிய இடம், உங்கள் போக வேண்டிய உங்கள் தரிசனம் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் பவுல் சொன்னாரே, பவுல் சொன்னார், எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அவியானவர் யாரோ ஒருவரோடு பேச சொல்லுகிறார், பாதியில் என் வாழ்க்கை முடிந்துவிடும், பாதியிலே என் ஊழியம் முடிந்துவிடும், என் குடும்பம் பிரிந்துவிடும், நான் நடு தெருவுக்கு வந்து விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்கள் போக வேண்டிய 30 வசனம், அவர்கள் நாடின துறைமுகத்தில் எங்கே போக வேண்டுமோ அங்கே போக முடியாதபடித்தான் கொந்தளிப்பு காற்று வந்தது. ஆனால் நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார்.
எதை அடைய வேண்டுமோ அதை அடைய செய்வார். பாதையில யாரும் தடுக்க முடியாது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. குழிகள் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், சிறைகள் இருக்கலாம். தேவன் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். யோசேப்பை உயர்த்தின் தேவன் உயர்த்துவார். இப்படி ஆபத்தில் தப்புவித்த தேவனுக்குத்தான் 31 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் 5 பிரிவு விடுவித்த தேவனை, நன்மைகள் அள்ளி தருகிற தேவனை எண்ணி எண்ணி துதித்தார்கள். அவர் என்னென்னலாம் செய்ய போகிறார், ஆண்டவர் செய்ய போகிறதை அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். தேவன் இவ்விதமாயெல்லாம் நம்ம நடத்த போகிறாரு, தேவன் நம்மை தாழ்வு கிடந்த நம்மை உயர்த்த போகிறாரு என்று சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை பெற்றிருப்பீர்கள், நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். இந்த சங்கீதத்தை நான் பேசுகிற நாட்களில் ஒன்று புரிந்து கொண்டேன், தேவன் விரும்புவது என்னன்னா அவரை துதிக்க வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும், பாடல் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் அதை ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஆபத்து நேரங்களில், ஆபத்து காலங்களில் தப்புவிக்கும் தேவன் இப்பொழுது இப்போ நீங்கள் முகம் கொடுக்கிற அந்த ஆபத்தையும் ஆண்டவர் உங்களை விட்டு எடுப்பார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் போக வேண்டிய துறைமுகம், நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு, நீங்கள் எங்கே போக வேண்டுமோ உங்கள் தரிசனம் நிறைவேறும். God bless you.

சிந்திப்போம், செயல்படுவோம். நாம எதிரே பார்க்காத நேரத்துல கூட ரெண்டு உறவுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சம்பந்தமே இல்லாத சூழல்ல கூட இந்த ரெண்டு உறவுகளும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உதாரணமா, நான் பேசுறத கேட்டுட்டே நீங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு சோஃபாலையோ கட்டிலையோ உங்க கால் இடிக்குது, ரொம்ப கடுமையா கால் வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்வோம்? அம்மா, வலி தாங்க முடியலேன்னு சொல்வோம். கால் நம்முடையது, சோஃபாவும் நம்ம வீட்டு சோஃபா. நாம இடிக்கும் போது சம்பந்தமே இல்லாத அம்மாங்கிற வார்த்தை எங்கே இருந்து வாயில வருது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது, அங்க போறோம் இங்க போறோம், கஷ்டப்படுறோம், படாத பாடுபடுறோம். ஒரு வழியா அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்றோம்? அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம். வேலை நல்லபடியா முடிஞ்சதுங்கிறப்போ அப்பாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. தாங்க முடியாத ஒரு வலி வரும்போது அம்மாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு நுட்பமான மனோதத்துவம் உண்டுன்னு சொல்றாங்க. நாம அம்மாவின் வயிற்றுல தொடக்கத்துல கருவா இருந்து உருவான காலம் முழுவதும் நாம அம்மாவுடைய வயிற்றுல இருந்த காரணத்தால ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அம்மா உடலின் ஒரு பகுதியா இருந்து நாமும் அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வரும்போது அந்த ஞாபக அடுக்குகள்ல பதிஞ்சிருக்கும் அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து, அம்மா, வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். நாம பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக அலைஞ்சி திரிஞ்சி